வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் மேக்கிங் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamar FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay pandi, Trichy oda prime spotle unga plotta book pannunga.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4. We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிருந்தா ராஜா.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month. Singer SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உழைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு ஏற்றம் தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இரவு நேரம் இரண்டு நண்பர்கள் ஒரு சாலையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆனாலும் இருவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு உரையாடி கொண்டு அந்த பாதையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நிசப்தமாக இருக்கக்கூடிய அந்த வேளையிலே எங்கிருந்தோ ஒரு ஒலி கேட்கிறது. மானுஷ்யமாக அப்படி ஒரு ஒலி கேட்டவுடனே அந்த இரண்டு நண்பர்களிலே ஒருவர் மிகவும் பயந்து போகிறார், நடுங்குகிறார். என்ன ஒலி அது? இங்கே ஏதோ எதிர்மறையான ஒன்று இருக்கிறது, அமானுஷ்யமான ஒன்று இருக்கிறது, அது நம்மை தாக்க வருகிறது என்று அவர் மிகவும் அச்சப்பட்டு போகிறார். அப்போது இன்னொரு நண்பர் சொல்கிறார், அது வேறு ஒன்றும் இல்லை, ஆந்தையினுடைய ஒலி. அது மரங்களிலே அமர்ந்து கொண்டு இரவெல்லாம் கண்விழித்திருக்கும், அது ஏதோ ஒலி எழுப்புகிறது, அதற்கு போய் ஏன் பயப்படுகிறாய், வா போகலாம் என்று சொல்லி தன்னுடைய நண்பருக்கு தைரியம் கூட்டி தொடர்ந்து நடந்து செல்கிறார்கள். இங்கே நிசப்தமான இடத்திலே அமானுஷ்யமான ஒரு ஒலி கேட்டது என்பது இரண்டு நண்பர்களுக்குமே பொதுவாக நடந்த ஒரு செயல். அதிலே ஒரு மனிதர் அச்சப்படுகிறார், நடுங்குகிறார். இன்னொரு நண்பர் எந்த பயமும் இல்லாமல் அந்த சூழலை கடந்து செல்கிறார். இரண்டு பேருக்குமான வித்தியாசம் என்ன? எது நடந்தாலும் அது நமக்கு எதிரானதுதான் என்று அஞ்சு நடுங்குகிற மனம் ஒருவரிடத்திலே, அது ஒன்றும் பிரச்சனைக்குரியதாக இருக்காது, நம்மால் சரி செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும், அது என்னவென்று சற்று சிந்திப்போம் என்று யோசிக்கக்கூடிய தைரியமான மனநிலை இன்னொருவருடையது. இந்த நேரத்திலே இப்படி ஒரு சத்தம் கேட்டால் அது என்னவாக இருக்கக்கூடும் என்பதை அறிந்து வைத்திருக்காத அறியாமை ஒருவருடையது. அது ஆந்தையினுடைய ஒலி, அது இரவு நேரத்திலே கண்விழித்திருக்கும், அவ்வப்போது இது போல அது சத்தம் எழுப்பும் என்று அறிந்து வைத்திருக்கின்ற அறிவு இன்னொருவருடையது. வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளும் கூட இப்படித்தான். எல்லோருக்கும் பிரச்சனைகள் பொதுவாக வந்து கொண்டுதான் இருக்கின்றன. உங்களுக்கும் பிரச்சனை உண்டு, எனக்கும் பிரச்சனை உண்டு. இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனை கை நீட்டி நீங்கள் கேள்வி எழுப்பினாலும் அவரும் சொல்வார், எனக்கும் பிரச்சனை இருக்கிறது என்று. ஆகவே ஒருவருக்கு பிரச்சனை இருக்கிறது, ஒருவருக்கு இல்லை என்று இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் வகைப்படுத்தவே முடியாது. ஆனால் எதிர்படுகின்ற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் மாறுகின்றன. அந்த அடிப்படையிலே தான் இந்த உலகத்திலே வெற்றியாளர்கள் என்று ஒரு சிலரும், வெற்றி பெற முடியாதவர்கள் என்று ஒரு சிலரும் இருப்பதற்கான காரணம் அமைகிறது. ஆகவே எல்லோரும் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கையைத்தான் நாம் எதிர்கொள்ளுகிறோம். ஆனால் அதை வெற்றி கொள்வதற்கான வல்லமை என்பது தனிப்பட்ட முறையிலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது. நீங்கள் உங்களுடைய அறிவை மிகச்சிறப்பாக வளர்த்து கொண்டார், நீங்கள் உங்கள் அனுபவத்தை அதிகப்படுத்தி கொண்டார், நீங்கள் உங்கள் ஆற்றலை பெரிதாக்கிக் கொண்டார், வருகின்ற பிரச்சனை என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவு புரிதல் உங்களுக்கு உடனே ஏற்படும். இருட்டாக இருக்கும் போது எதிர்படுவது என்ன என்கிற தெளிவு இருக்காது. ஆகவே அது அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ என்று நினைத்து மனம் அச்சப்படும். மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கு ஒரு திறமை இருப்பதாக சொல்வார்கள், இருட்டிலும் கூட ஒரு பொருளை மிகச்சரியாக கணித்து அம்பு செலுத்துகின்ற ஆற்றல் அவரிடத்தில் இருந்துதான். அந்த பயிற்சி அவருடைய ஆசிரியர் துரோணர் எப்படி கொடுத்தார் தெரியுமா? சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள், ஒரு நாள் காற்றடித்து விளக்கு அணைந்து போகிறது. அப்போதும் தட்டிலிருந்து புறப்பட்ட கை தானாக வாய்க்கு சென்று உணவை கொடுக்கிறது. இது எப்படி சாத்தியப்பட்டது என்று கேட்கிறார் துரோணர். தட்டு இங்குதான் இருக்கிறது, வாய் இங்குதான் இருக்கிறது என்ற தெளிவு நமக்கு இருப்பதினாலே அந்த காட்சி நமக்கு புலப்படவில்லை என்றாலும் தட்டிலிருந்து உணவை எடுத்து நம்மால் இருட்டிலும் உண்ண முடிகிறது என்றான் அர்ஜுனன். ஆகவே இலக்கு இங்குதான் இருக்கிறது என்பதை உன்னுடைய மனம் தெளிவாக தேர்ந்தெடுத்து விட்டால் இருட்டிலும் உன்னால் அம்பு செலுத்த முடியும் இல்லையா என்று ஆசிரியர் கேட்ட போது அந்த சாத்தியக்கூறு அர்ஜுனனுக்கு புரிந்தது. அதை அவன் சாதித்தும் காட்டினான். அதுபோல இதுதான் இப்படித்தான் என்று எல்லா விஷயங்களை பற்றியும் ஒரு நல்லறிவையும் ஒரு தெளிவையும் ஒரு புரிதலையும் அதை சாத்தியப்படுத்துவதற்கான ஆற்றலையும் வீரத்தையும் தீரத்தையும் நாம் வளர்த்தெடுத்துக் கொண்டால் வாழ்க்கையை நம்மாலே சுலபமாக வெற்றி கொள்ள முடியும். அது உங்களாலும் முடியும், என்னாலும் முடியும், எவராலும் முடியும். முடியும் என்கிற தெளிவுதான், நம்பிக்கைதான், அதை சாதித்து காட்டுவதற்கான முயற்சி தான் மிகவும் அவசியமானது. இதை உள்ளத்தாலே உணர்ந்து நம் செயலாலே வெளிப்படுத்துகின்ற ஒரு நன்னாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ்ஃபம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. ஒரு இடத்தை நோக்கிய பயணம், அந்த பயணத்தை நீங்கள் எப்படி மேற்கொள்ள விரும்புவீர்கள்? சுகமான ஒன்றாக, இதமான ஒன்றாக, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக அந்த பயணம் அமைய வேண்டும் என்று விரும்புவீர்களா? அல்லது கட்டாயப்படுத்தி சிரமப்படுத்தி உங்களை அந்த இடத்தை நோக்கி இழுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்களா? குளிரூட்டப்பட்ட ஒரு சொகுசான வாகனம், அதனுடைய ஜன்னலோரத்திலே அமர்ந்து கொண்டு மெத்து மெத்தென்று இருக்கின்ற இருக்கையிலே சௌகரியமாக அமர்ந்து கொண்டு சாலையோரத்திலே தெரிகின்ற காட்சிகளை எல்லாம் ரசித்து கொண்டு வேண்டிய உணவுகளை தின்பண்டங்களை ருசி பார்த்து கொண்டே அந்த பயணம் அமையும் என்றால் அது எத்தனை அழகானதாக இருக்கும். அதுவே நீங்கள் வரமாட்டேன் என்று வலுக்கட்டாயமாக பின்னோக்கி செல்ல, சங்கிலிகளாலே உங்கள் கைகளை கால்களை கட்டி ஐந்தாறு பேர் சேர்ந்து உங்களை தர தரவென்று அந்த இடத்தை நோக்கி இழுத்துச் செல்கிறார்கள் என்றான். இந்த பயணம் எப்படிப்பட்டது, அந்த பயணம் எப்படிப்பட்டது, இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? சொகுசான ஒன்றைத்தானே. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்தை அப்படி நாம் சொகுசாக அமைத்துக் கொள்ளுகிறோமா, சௌகரியமாக அமைத்துக் கொள்ளுகிறோமா? இல்லை. பல நேரங்களிலே வாழ்க்கை நம்மை கைகால்களிலே சங்கிலி பூட்டி தர தரவென்று இழுத்து கொண்டுதான் செல்கிறது. அந்த வகையில்தான் நிறைய நேரங்களிலே வாழ்க்கை நமக்கு அசௌகரியமான ஒன்றாக தோன்றுகிறது. ஆனால் நாம் நினைத்தால் நம்முடைய பயணத்தை மிக சுகமானதாக மாற்றிக்கொள்ள முடியும். எப்படியும் இந்த பயணம் என்பது கட்டாயமானது. எது? வாழ்க்கை என்கிற பயணம். அந்த பயணத்தை நம்மாலே நிறுத்த முடியாது. ஆனால் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு விருப்பமற்றவை என்று கருதி ஒரு அருவறுப்போடு அந்த பயணத்தை மேற்கொண்டு அதை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது. மாறாக நாம் அந்த பயணத்தை ரசிக்க துவங்க வேண்டும். அதை நமக்கு சௌகரியமானதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சொகுசான வாகனத்திலே சென்றாலும் மனம் நிறைய கவலையோடு இருப்பவர்களாலே அந்த பயணத்தை ரசிக்க முடியாது. கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டு செல்பவர்களும் கூட தான் நினைத்தால், தன்னுடைய மனதாலே அந்த பயணத்தை ரசித்தால் கண்டிப்பாக அவர்களாலே மிக சுகமாக அதை மேற்கொள்ள முடியும். சென்று சேருகின்ற இடத்தை சொர்க்கமானதாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மேற்கொள்ளுகின்ற பயணத்தை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு கட்டாயத்தின் பேரிலே சில பயணங்களை நாம் மேற்கொள்ளுகிறோம். அது நமக்கு மனதிற்கு ஓப்பானதாக இருப்பதில்லை. ஆனால் குழந்தைகளாக இருக்கும்போது சிந்தித்து பாருங்கள், எங்கு போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பேருந்திலே ஏறி பயணம் செய்ய போகிறோம் அல்லது கார்களிலே இருசக்கர வாகனங்களிலே நாம் பயணம் செய்ய போகிறோம் என்று சொன்ன உடனே அந்த குழந்தைகளினுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். அப்படியாக நம்முடைய பயணத்தை நாம் சென்று சேருகின்ற இடத்தை மகிழ்ச்சிக்குரியதாக கருதுகின்ற வகையிலே நம்முடைய மனம் செம்மை பெருமையானால் இந்த வாழ்க்கை பயணம் நமக்கு மிக மிக இனிதாக அமையும். அப்படி அதை அமைத்துக் கொள்வது என்பது நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property oda 28 June Ramada Corner Abu Dhabi la nadakkira NRI meetup la kalandukitta 10 gold coins and 10 square feet extra free.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜூன் மாதம் 29 தேதியான இதே நாளிலே வரலாற்றினுடைய கடந்த காலங்களிலே மிகச்சிறப்பான பல விஷயங்கள் முதன் முதலாக நிகழ்ந்திருக்கின்றன. அதிலே குறிப்பிடத்தகுந்த ஒன்று, 1888 முதன் முதலாக ஒரு பாரம்பரிய இசையினுடைய பதிவு இந்த நாளிலே நிகழ்ந்திருக்கிறது. 1857 தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் டின் ஃபாயில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலோக தகட்டை பயன்படுத்தி ஃபோனோகிராஃப் என்கின்ற ஒரு கருவியை கண்டறிகிறார். அதிலே ஒலியை பதிவு செய்ய முடியும் என்பது அவருடைய கண்டுபிடிப்பின் சிறப்பு. அதில் இருந்த குறைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து அதை மேம்படுத்தி கொண்டே வருகிறார். அந்த வகையில் எடிசன் அவர்களுடைய பிரிட்டிஷ் ஏஜென்டாக இருந்த கலோனல் ஜார்ஜ் கௌராட் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தப்பட்டு ஒரு சிறந்த நிலையை அடைந்திருந்த பெர்ஃபெக்டட் ஃபோனோகிராஃப் என்கிற அந்த கருவியை கொண்டு வந்து அவருடைய நண்பராக இருந்த ஆகஸ்ட் மேன்ஸ் என்கின்ற ஒரு நெறியாளர் முன்னின்று வழிநடத்தக்கூடிய கிறிஸ்டல் பேலஸ் என்கிற இடத்திலே நடக்கக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சியை பதிவு செய்வதற்கு திரு கௌராட் அவர்கள் தீர்மானிக்கிறார். அந்த நிகழ்வு இதே ஜூன் மாதம் 29 1888 நடைபெறுகிறது. இஸ்ரேல் இன் எஜிப்த் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு இசை நிகழ்வு, பிரிட்டிஷ் லைப்ரரி ஆஃப் சவுண்ட் ஆர்ச்சிவ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அருங்காட்சியகத்தில் இன்றைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே இசையை பதிவு செய்வதற்கான ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பம் உலகத்திற்கு முதன் முதலாக கிடைத்த தினம் இன்றைய தினம். இந்தியாவைச் சேர்ந்த மிகப்பெரிய புள்ளியியல் அறிஞர் பிரசாந்த் சந்திர மஹாலனோபிஸ் என்பது அவருடைய பெயர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு போன்ற அதிகப்படியான இரண்டு பெரும் தரவுகளை ஒன்றோடு ஒன்று ஒப்பிடுகின்ற முறை, அதை திரு மஹாலனோபிஸ் அவர்கள் தான் கண்டறிந்தார். அதற்கு மஹாலனோபிஸ் டிஸ்டன்ஸ் என்றே பெயர். அதுபோல இந்திய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய தரவுகளை கொண்டு சில கணக்கீடுகளை செய்வதற்கான முறையை இன்றைக்கும் கூட மஹாலனோபிஸ் மாடல் என்றுதான் அழைக்கிறார்கள். அது திரு பிரசாந்த் சந்திரா அவர்களாலே கண்டறியப்பட்டதுதான். ஒன்று இரண்டு விஷயங்களை மனதிலே வைத்துக் கொண்டு அதன் மூலமாக ஒரு முடிவெடுப்பதே நமக்கெல்லாம் மிகச் சிரமமாக இருக்கிறது. கோடிக்கணக்கான தரவுகளை வைத்து அதை துல்லியமாக கணக்கிட்டு அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான முடிவுகளை பெற்றுத் தருகின்ற அந்த புள்ளியியல் துறை என்பது மிக மிக சவாலான ஒன்று. அதிலே சாதித்த ஒரு மனிதர் பிறந்த தினம் 1893 ஜூன் 29 என்கிற இதே தேதி தான். அதுபோல பொதுவாக பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி முடிப்பதை ஒரு நாள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அந்த சுழற்சி என்பது 24 மணி நேரங்கள் கொண்டதாக கணக்கிடப்படுகிறது. சில நேரங்களிலே அந்த நேரம் கொஞ்சம் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ அமைவதற்கு வாய்ப்புண்டு. சமீபமாக இது அதிகம் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். 2022 முதல் முறையாக 1.59 மில்லி செகண்டுகள் 24 மணி நேரத்திற்கு குறைவாக அமைந்ததாக ஒரு தினம் இருக்கிறது. துருவங்களில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகுவதினாலே இது நிகழ்ந்திருக்கக்கூடும் என்கிறார்கள் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள். பருவநிலைகளிலே ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலே அது நமக்கு பெரும் பாதிப்பை கொடுக்கிறது. பூமியினுடைய சுழற்சியிலே மாற்றம் ஏற்படுகிறது எனும்போது அதை பற்றி நாம் கொஞ்சம் கவனமாக சிந்திக்க வேண்டும் என்கிறார்கள் அந்த ஆராய்ச்சியாளர்கள். அந்த வகையிலே மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு மாற்றம் பூமியினுடைய சுழற்சியிலே முதன் முதலாக கண்டறியப்பட்ட தினம் இன்றைய தினம். அதுபோல மோட்டார் வாகனங்களை செலுத்தும் பொழுது அதனுடைய வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ அதன் துணையோடு பயணிக்கின்ற திசையை மாற்றவோ பெரிதும் பயன்படக்கூடிய கியர் பாக்ஸ் என்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதுபோல ஆகாய ஊர்திகளிலே பயன்படுகின்ற கண்ட்ரோலபிள் பிச் ப்ரொபல்லர் என்கின்ற ஒரு கருவியை வேலஸ் டான்புல் என்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கின்றார். இன்றைக்கு ஆகாய ஊர்திகளிலே பெரிதும் பயன்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தின் கருவி அது. அது முதன் முதலாக பரிசோதிக்கப்பட்ட தினம் 1927 ஜூன் 29 தேதி. இப்படியாக சிறப்பு மிக்க குறிப்பிடத்தகுந்த பல விஷயங்கள் இந்த தினத்திலே வெவ்வேறு காலகட்டங்களிலே நிகழ துவங்கி இருக்கின்றன. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட குறிப்பிடத்தகுந்த பல நல்ல ஆரம்பங்கள் இந்த தினத்திலே அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

FM. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler. I love

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. வாழ்க்கையிலே உயர்வதற்கு, பெரிய சாதனைகள் படைப்பதற்கு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டிய லட்சியங்கள் மற்றவர்களினுடைய லட்சியங்களை காட்டிலும் உயர்ந்ததாக, சிறந்ததாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்த லட்சியம் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா என்பதுதான் மிகவும் முக்கியம். நீங்கள் சாதிக்க விரும்புகிற விஷயம் என்பது உங்கள் அறிவு சார்ந்ததாக, உங்கள் திறமை சார்ந்ததாக, உங்கள் சூழல் சார்ந்ததாக, அதாவது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே மனிதர்கள் என்ன தவறு செய்து விடுகிறார்கள் என்றால், ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் கொண்டிருந்த லட்சியங்களையே தாங்களும் மனதிலே சிந்தித்து அதை விட ஒரு படி மேல் நாமும் சாதிக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்கிறார்கள். அதாவது அவர்களினுடைய லட்சியங்களை கடந்து நிற்பதுதான் தனக்கான லட்சிய வெற்றி என்று நினைக்கிறார்கள். உண்மையில் அப்படி நாம் சிந்திப்பது என்பது நமக்கு பொருத்தமற்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். ஒரு மனிதர் மிகச்சிறப்பாக பாடல் பாடுகிறார் என்றால், உலகத்திலேயே மிகச்சிறந்த பாடகராக அவர் கொண்டாடப்படுகிறார் என்றால், அவரை விட ஒரு சிறந்த பாடகராக வேண்டும் என்று நீங்கள் ஒரு லட்சியத்தை மனதிலே கொள்ளுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு நல்ல குரல் வளமும் இல்லை, உங்களுக்கு இசை ஞானமும் இல்லை, அதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இல்லை, ஆனால் நீங்கள் மிகச்சிறப்பாக நாட்டியமாடக்கூடியவர். யோசித்து பாருங்கள், உங்கள் லட்சியம் எத்தனை தவறானது என்று. அவர் இசைத்துறையிலே சாதித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கான முன்மாதிரியாக கொண்டு நாம் நாட்டியத்துறையிலே சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் லட்சியம் கொள்ள வேண்டும். இங்கே நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னென்ன விஷயங்கள் தெரியுமா? அவர் சாதித்திருக்கிறார், அதுபோல நாமும் சாதிக்க வேண்டும். அவர் சாதிப்பதற்கென்று ஒரு திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறார், அது அவருக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஆற்றலாக இருக்கிறது. அதுபோல நாமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான ஆற்றலை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி வளர்த்தி கொண்டு சாதிக்க வேண்டும். அவரிடத்திலே விடாமுயற்சி இருந்தது, நாமும் விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும். அவரிடத்திலே கடினமான உழைப்பு இருந்தது, நாமும் கடினமான உழைப்போடு இருக்க வேண்டும். அவர் எத்தனை வெற்றி பெற்றாலும் தலைகணம் கொள்ளாமல் இருந்தார், நாமும் அப்படி ஆணவம் கொள்ளாமல் இருக்க வேண்டும், நல்ல பண்புகளோடு இருக்க வேண்டும். இப்படி பொதுவான விஷயங்களை அது போன்ற வெற்றியாளர்களிடமிருந்து நமக்கான முன்னுதாரணங்களாக கட்டாயம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுடைய லட்சியங்களையே நமக்கான லட்சியத்தின் எல்லையாகவும் வைத்துக் கொண்டு அதைவிட ஒருபடி உயர வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது பல நேரங்களிலே நமக்கு பொருந்தாத ஒன்றாக அமைந்துவிடும். ஆகவே நமக்கான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுப்பதிலே நம்மை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் மிக மிக முக்கிய பங்காற்றுகிறது. ஆகவே முதலில் நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே நமக்கான லட்சியங்களை, நோக்கங்களை நாம் தீர்மானிக்க வேண்டும். அதை அடைவதற்கான வழியை, மற்றவர்கள் வெற்றிகரமாக அடைந்த பாங்கை கொண்டு நாமும் ஓரளவு பின்பற்றலாம், அதிலே தவறில்லை. மற்றபடி நமக்கான லட்சியம் என்பது நாம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த தெளிவுதான் நம்மை வெற்றிகரமான மனிதர்களாக இந்த உலகத்திலே முன்னிறுத்தும். இப்படி மிக தெளிவாக சிந்தித்து நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே நம்மை நிச்சயம் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். அப்படி அந்த திசையிலே நாம் ஆக்கப்பூர்வமாக முன்னேறுகின்ற ஒரு அற்புதமான தினமாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

மார்னிங், காலை வணக்கம். 7:12 ஆயிருக்கு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. ஸ்லைட்லி டிலேட் பை அ ஃபியூ மினிட்ஸ். ஆமா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி வந்து நடந்துருது பாருங்களேன். நம்ம வந்து கரெக்டா டைமுக்கு எல்லா நாளும் வந்துடும், ஆனா என்னைக்காவது எதிர்பார்க்காத நேரத்துல ஐயோ இதை மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். உங்களுக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பொதுவா ஒர்க் பண்ணக்கூடிய இடங்கள்ல லாகின் அண்ட் லாக் அவுட் பண்றதுக்கு இதை நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைப்பீங்க, வரல கார்டு டேப்பிங் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்து போச்சு. என்னால உள்ள போ வர முடியல ஆபீஸ்ல. காலங்கத்தால வந்து யார் இருப்பாங்க சொல்லுங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனிவே வந்து சேர்ந்துட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மண்டே அமோகமா ஆரம்பிச்சிருக்கு நமக்கு. அண்ட் 29th of June already, last couple of days of this month. 6th மாசமும் முடிய போகுது. எப்படி போச்சு உங்களுக்கு கடந்த 6 மாதங்கள்லாம்? ஒரு ப்ராப்பர் ஒரு ஹாஃப் ஆஃப் அ இயர் முடிஞ்சாச்சு. இனி அடுத்த ஹாஃப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ எம் சோ எக்ஸைட்டட். நாட் பேட். ஓகே, 2026 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ராஹோன்னு சொல்ல முடியாது, ஐயோ ரொம்ப மோசம்பா அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ரொம்ப மோசமாக இருந்தது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் இருந்திருக்கும். அதை தாண்டி இப்போ எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கே வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நடந்ததெல்லாம் வந்து ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்து அப்படியே முன்னோக்கி நம்ம போவோம். சரியா, வீக்கெண்ட் எப்படி போச்சு உங்களுக்கு? செம்ம ஹியூமிடாக போச்சு இல்லையா, பயங்கரமான ஒரு ஹியூமிடிட்டியாக இருக்கு. ஐ திங்க் இந்த சம்மருக்கே உரிய சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அந்த கிளாஸ் எல்லாம் வந்து ஃபாக் ஆகிறது, உள்ள நம்ம ஏசியில் இருந்துட்டு டக்குனு வெளியில் போகும்போது அப்படி வேர்த்து கொட்டுறது, வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஏசி அணைச்ச உடனே தண்ணியாக வர்றது, இதெல்லாம் வந்து நடக்கும் இல்லையா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டைம் தான் இது. ஏன்னா இந்த ஹியூமிடிட்டி காரணமாக, இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் காரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உடன் பொருட்கள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நைட் ஃபுல்லாக நம்ம ஏசி ஆன் பண்ணி வச்சிருப்போம், அப்புறம் டக்குனு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையினால் வீட்டில் இருக்கிற அந்த மரப்பொருட்கள் ஆர் லைக் இந்த மாதிரி ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூடிய ஃப்ரிஜைலான பொருட்கள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ சம்மருக்காக தயாராகவும் குழுக்குழுன்னு ஒரு பாட்டு உங்களுக்காக அடுத்து தான் நான் ப்ளே பண்ண போகிறேன் ரிதம் படத்துலேருந்து. ஸோ ஃபஸ்ட் பாட்டே பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், முதல் பாட்டு மன்மதன் படத்துலேருந்து மன்மதனை பாட்டு கேட்டீங்க, அடுத்த பாட்டு வந்து ரிதம் படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கலாம். ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு, KIRTHANA இதுதான் ஸ்பெல்லிங். ஸோ எங்கேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு மெசேஜாக அனுப்புங்கள். அண்ட் பாட்டு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் இங்க நம்ம துபாயில் 200,000 dirhams worth price இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன், அல் சஃபா 2 பார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீடிசைன் பண்ணுறதுக்காக ஒரு காம்படிஷன் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. எஸ், June 25 நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஆஃப் துபாய் அவர்கள் வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஒன்று ஃபால்கன் மார்க்கெட், இன்னொன்று துபாய் க்ரீக் லைட்டிங் ப்ராஜெக்ட் அண்ட் AI டிசைன் பப்ளிக் பார்க். ஸோ இந்த 3 ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தோன்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் ஒரு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்க போகுது. ஸோ அதில் வந்து துபாய் முனிசிபாலிட்டி நேற்றுக்கு நம்ம பார்த்தோன்னா AI டிசைன் பார்க் சேலஞ்ச் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஸோ டிசைனர்ஸ், அர்பன் பிளானர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ரீசர்ச்சர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், AI இனோவேட்டர்ஸ், யாராக இருந்தாலும் உங்களால் AI பயன்படுத்தி அல்சஃபா 2 பார்க்கை வந்து புது டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி இனி ஒரு ஒரு அழகான ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்து ரீடிசைன் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் டூ தேட். அண்ட் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு வின் பண்ணிங்கன்னா 200,000 திரும்ஸ்லேருந்து உங்களுக்கு பரிசுகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 100,000 திரும்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு, 65,000 திரும்ஸ் ஃபார் செகண்ட் பிளேஸ் அண்ட் 35,000 திரும்ஸ் ஃபார் தேர்ட் பிளேஸ். சரி, அதனால் ப்ரொஃபஷனல்ஸ் இன் ஆர்கிடெக்சராக நீங்கள் இருக்கீங்க, அர்பன் பிளானிங்கில் இருக்கீங்க, லேண்ட்ஸ்கேப் டிசைனில் இருக்கீங்க, ஆர் லைக் ஒரு யூஜி அண்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் PhD படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ரீசர்ச்சர்ஸாக இருக்கலாம், இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். AIPARK.DM.GOV.AE அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். துபாய் முனிசிபாலிட்டியோட வெப்சைட்டுக்கு போங்க, இல்லைன்னா ஜஸ்ட் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, அல்சஃபா 2 பார்க் ரீடிசைன் சேலஞ்ச் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா விவரங்களும் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க.

ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவன் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800 916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply.

0: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே பிக் டிக்கெட்.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
4: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
5: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800-ZOHO-வை அழைக்கவும் அல்லது zoho.com-க்கு வருக.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்
6: தமிழ் FM தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
10: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum Joyalukas, the world's favorite jeweler.
11: Mersal Morning brought to you by

0: வாட் அன் எவர் கிரீன் சாங். இல்ல இப்ப கேட்கும்போது கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தையா தையா பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. 7:39 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப் நெக்ஸ்ட் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல வீரா படத்துல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி டிராபிக் என்ன கதை பார்க்கலாமா?
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetour UAE. Buy now, pay in 2027. VAT on Jetour or 0% interest. 1 million kilometer warranty, 966 dirhams EMI pondra offer sudan. Unga brand new Jetour SUV ku upgrade aanga.
0: ஓகே, டிராஃபிக் ஆஸ் யூஷுவல் மண்டே மார்னிங் கூறிய அளவுக்கு எங்கெல்லாம் இருக்கணுமோ அங்கே எல்லாம் அமோகமாக இருக்கிறது பார்க்க முடியுது. இது என்ன ரோடு? இது D78 நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே தாரிக் பின் ஜாயித் ரோடில் வந்து ரெண்டு கிராஷஸ்னால பார்க்க முடியுது. யா, ஊத் மேத்தா சைடில் தான், ஊத் மேத்தா பார்க்குக்கு ஜஸ்ட் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா அந்த D78 வந்து நல்லா டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது அந்த மக்டூம் பிரிட்ஜ் கிட்டேருந்து. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து ரெண்டு கிராஷஸ் இருக்கா. அதை தவிர்த்து மெயின் நம்ம ஹீரோஸ் கிட்ட வருவோம். 311 வந்து மல்டிபிள் கிராஷஸ் இருக்கு. எங்க அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லைங்க. ஏன்னா த்ரூ அவுட் 311 ஆங்காங்கே கிராஷஸ் வந்து பார்க்க முடியுது. அது ஒன்னா ஷார்ஜா ரிங் ரோட்லயும் வந்து மல்டிபிள் கிராஷஸ் பார்க்க முடியுது. அதனால அங்கே ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கு. E11 வந்து தேங்க்ஃபுல்லி இப்போ எந்த கிராஷும் இல்லை, அதனால பரவாயில்ல. அண்ட் 611 வந்து கிராஷ் எதுவும் இல்லை, பட் கன்ஜெஷன் மட்டும் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ மேஜர் டிலேஸ் இந்த ரோட்ஸ்ல எல்லாம் இருக்கு, பொறுமையா வாங்க.
1: Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: All right, weather forecast. மழை எல்லாம் வந்து வீக்கெண்ட் பெஞ்சிருக்கு. எங்கெங்கயோ பெஞ்சிருக்கு, கோர்ஃபகான் சைடில் அங்கங்க இன்டீரியர் ஏரியாஸில் வந்து சொன்ன மாதிரியே கோடை மழையெல்லாம் பெஞ்சிருக்கு. பரவாயில்ல, அதோட இம்பாக்ட் வந்து நமக்கு இப்படி டைரெக்டாக தெரியலனாலும் இங்கே நீர்நிலைகள்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி வரும் இதனால, அது வரைக்கும் பரவாயில்ல. அண்ட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து மோர் தென் 46 degrees Celsius வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹியூமிடிட்டியும் வந்து ஏகபோகமாக இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரியும் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகிற அந்த காரணத்தினால நாளைக்கு ஸ்பெஷலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியூஸ்டே ஆன நாளைக்கு ஓவர் நைட் ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகி டியூஸ்டே ஏர்லி மார்னிங்ல சில ஏரியாஸ் fog and mist formation வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இங்க சிட்டி குள்ள எல்லாம் வந்து நம்ம டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 46 degrees Celsius வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தயாராகிப்போம். நாளைக்கு ஸ்பெஷலி சீக்கிரமா எல்லாம் கிளம்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளம்பிக்கோங்க. ஸோ தட் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகாம fogல சிக்காம நீங்க போவீங்களா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. மலையாளம் தெலுங்கு blockbuster movies ஒரே இடத்துல இன்னைக்கே Z5 subscribe பண்ணுங்க. Entertainment unlimited enjoy பண்ணுங்க.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
3: You are with Kirtana on Mersal Morning.

0: அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே பிக் டிக்கெட்.ஏஇல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

7:52 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கறத வந்து ஒன்று நான் பாக்குறேன். மாலு, குட் மார்னிங் டு யூ டு சண்முகையா. யா, பாண்டியன் சண்முகையா வந்து குட் மார்னிங். 311 குளோபல் வில்லேஜ் பக்கத்துல வந்து ஹெவி டிராபிக் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஆமாங்க, 311 வந்து பூரா லைக் ஃபுல் ரூட்டுமே வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. யாஷிக் நசீம் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, எஃப்எம் போட்டதுமே கேட்ட ஃபர்ஸ்ட் சாங் நதியே நதியே, அதுவும் அந்த லாஸ்ட் பார்ட் பிஜிஎம் ஆஹா வாட் அ மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யா, பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு இல்லை, அதோடைய வரிகளும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பெண்ணையும் இயற்கையையும் வந்து அழகாக கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க. எனிவே, ஆல்வின், குட் மார்னிங் டு யூ டூ, ஹாவ் அன் ஆசம் டே உங்களுக்கும். ஷீனா, குட் மார்னிங், ஹாவ் அ லவ்லி மண்டே உங்களுக்கும். ப்ரோட்டீன் பேக்டு மண்டே ஆடேங்கப்பா. ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங். இளவரசி ஃப்ரம் ஷார்ஜா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் இளவரசி. பாலகிருஷ்ணா, குட் மார்னிங் டு யூ டூ. அருள், குட் மார்னிங். குட் மார்னிங் அக்கா, வீக்கெண்ட் அபுதாபி டெம்பிளுக்கு போனோம், உங்களுக்கு வீக்கெண்ட் எப்படி போச்சு? இன்னைக்கு எங்க மேடமுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நைஸ், ஓகே. வீக்கெண்ட் வந்து எனக்கு ரிலாக்ஸ்டா போச்சு அருள். அண்ட் அவங்க மேடம் பேர் வந்து ஆர்த்தியா. ஸோ ஆர்த்திக்கு வந்து ஸ்பெஷல் பர்த்டே விஷஸ் ஃப்ரம் டிராவர்ஸ் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே ஆர்த்தி, ஹாவ் அன் அமேசிங் டே. முகமத் சாதிக், குட் மார்னிங் உங்களுக்கும். கோடை வெயில் கொதிக்கிறது, காற்றும் கூட சூடாகிறது, ஆனால் வானொலியில் ஒலிக்கும் ஆர்ஜேவின் இனிய குரல் வெயிலுக்கு வீசும் தென்றலாய் மனதை குளிர்விக்கிறது அப்படின்ட்டு இவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் தமிழில் அழகாக டைப் பண்ணி எனக்கு அனுப்புனதுக்கே ரொம்ப ஒரு பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ முகமது சாதிக். அருள் செல்வன், குட் மார்னிங் டு யூ டூ. அப்புறம் கிரண் சேவியர், குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரம் கிரண் அண்ட் லிசி அப்படின்னு அனுப்பியிருக்காரு. குமார், அல்தாப், அதுக்கப்புறம் வேற யார், இனிய காலை வணக்கம். உங்களின் அழகான குரலை கேட்டுவிட்டு செல்பவர்களுக்கு இந்த நாள் அழகிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேவா எடிட்ஸ் அவரும் அனுப்பியிருக்காரு. உங்களுக்கும் காலை வணக்கம். ரவிசங்கர், குட் மார்னிங் டு யூ டூ. ஆடம்ஸ் நீல்சன், குட் மார்னிங். முகவை முகேஷ், குட் மார்னிங் உங்களுக்கும். அப்புறம் வேற யார், நதியா ஃப்ரம் குவைத், குட் மார்னிங்னு அனுப்பியிருக்காங்க. நதியா, good morning to you too. I hope you're safe and you're doing well. Ajish, good morning. My brother Edwin Annaku birthday appdin sollirukkaru. Edwin Annaku, happy birthday from Ajish. And Lokesh Rajendran, good morning. Lokesh Rajendran, Sukanya, okay, first time message pandren appdin anupirukanga. Good morning Shahul, Raghu, adukapram Nizam Mohideen, Ramya Prabhakaran, Tamil Nadu Namakkal district la irund message anupirukanga. Adengappa, thank you. Thanks for all your good morning messages. Iniya naalaga unga எல்லாருக்கும் இந்த நாள் அமையட்டும். காதல், என்ன படம் இது, ஓஷலா பாட்டு, காதல் சொல்ல வந்தேனா, பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு. ஐநோ, நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு இந்த ஆறு நான் ரேப் பண்ணுறேன். அப்புறமா 8 மணிக்கு மேலே வந்து மீதி விஷயங்கள்லாம் பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் உள்ள அல் சஃபா 2 பூங்காவை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மறு வடிவமைப்பு செய்வதற்கான புதிய போட்டியை துபாய் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் வடிவமைப்புக்கு 2,00,000 திர்ஹாம்ஸ் பரிசு தொகை வழங்கப்படும். பூங்காவை மேலும் நவீனமாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் குடும்பங்கள் மற்றும் அனைத்து வயதினரும் பயன்படுத்தக்கூடிய வகையிலும் வடிவமைக்கும் புதுமையான AI அடிப்படையிலான யோசனைகளை பெறுவதே இந்த போட்டியின் நோக்கமாகும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் நகர்ப்புற மேம்பாட்டின் புதுமைகளை ஊக்குவிக்கும் முயற்சியாக இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகின்றது. போட்டியில் பங்கேற்பதற்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் விண்ணப்ப விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா மற்றும் ஈரான் அண்மையில் ஏற்பட்ட மோதல்களை நிறுத்தவும் தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் இருந்து ஏற்பட்ட மிகப்பெரிய பதற்றத்துக்கு பிறகு மீண்டும் தூதரக பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் சூழல் உருவாகியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் ஒன்றை ஈரானிய ஏவுகணை தாக்கியதை தொடர்ந்து இருதரப்பினரும் தொடர்ந்து தாக்குதல்களிலும் பதிலடி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர். ஜூன் 17 ஏற்பட்ட இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மற்ற தரப்பையும் மீறியதாக அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரானில் ரேடார் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக நேற்று அதிகாலை குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தை ஈரான் மதிக்க தவறினால் அந்த நாடு இருப்பையை இழக்கும் என்று கடுமையாக எச்சரித்திருந்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மாணிக்கம் தாக்கூர் இன்று பதவியேற்கின்றார். சென்னை சத்யமூர்த்தி பவனில் மாணிக்கம் தாக்கூர் பதவியேற்கும் விழா இன்று மாலை 4 அளவில் நடைபெறுகின்றது. அவரிடம் முன்னாள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதவியை ஒப்படைக்கின்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி கொறடா மாணிக்கம் தாக்கூர் MP புதிய மாநில தலைவராக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையினால் நியமிக்கப்பட்டுள்ளார். பதவியேற்பு விழாவுக்கு அகில இந்திய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், தேசிய செயலாளர் நிவேதித் ஆல்வா, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேஷ்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். பதவியேற்பு விழாவை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீஷெல்ஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். இதன் மூலம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெற்றார். சீஷெல்ஸ் தேசிய சட்டப்பேரவையின் 8th அமர்வில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய பெருங்கடலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதுடன் அப்பகுதியில் கடற்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் இந்தியாவையும் சீஷெல்ஸையும் பிரிப்பதில்லை, மாறாக இரு நாடுகளையும் இணைக்கின்றது. கடற்சார் அண்டை நாடுகளாகிய நாம் ஒரு நாட்டின் பாதுகாப்பு மற்றொரு நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துகின்றது என்பதை உணர்ந்துள்ளோம் என்று அவர் கூறினார். ஒரு நாட்டின் வளம் மற்றொரு நாட்டின் வளத்துக்கும் பங்களிக்கின்றது. பிராந்தியத்தின் நிலைத்தன்மை அனைவருக்கும் நன்மை பயக்கும். கடற்சார் பாதுகாப்பு மற்றும் திறன் மேம்பாட்டில் இரு நாடுகளும் இணைந்து செயற்படுவது பாதுகாப்பான மற்றும் நிலையான இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை உருவாக்கும் எங்களின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: பௌத்த மதத்துடன் கிடைத்த நாகரீகமான சமூகத்தின் பாரம்பரியத்தை மீண்டும் நிலைநிறுத்தி ஒரு நாகரீகமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அனைவரும் பலமாக ஒன்றிணைய வேண்டும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். பொசன் பௌர்ணமி தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் அது தொடர்பான வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இலங்கை தேசத்தை நாகரீக வளர்ச்சியடைந்த தேசமாக மாற்றி பெருமை மிக்க ஒரு நாகரீகத்துக்கு பாதை அமைத்த உயரிய பௌத்த தர்மம் இந்நாட்டிற்கு கிடைத்தது இன்று போன்றதொரு பொசன் பௌர்ணமி தினத்திலாகும். தேரவாத பௌத்த தத்துவத்தினதும் பாரம்பரியத்தினதும் மையமாக எமது நாடு உருவான ஆரம்பமும் மஹிந்த தேரரின் இலங்கை வருகையுடன் இணைந்து வரலாற்றில் பதியப்பட்டது என்று அவர் கூறினார். இது சமூக மாற்றத்துடன் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த காரணமான அந்த அற்புதமான நிகழ்வு வெறும் மத ரீதியிலான அர்த்தத்துக்கு அப்பால் சென்று எமது நாட்டின் கலாசார சமூக அரசியல் துறையிலும் மேலும் முன்னேற்றமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற அல்ஜீரியா மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்தான் அணியை வீழ்த்தியது. குழு கேயில் கொலம்பியா மற்றும் போர்ச்சுக்கல் அணிகளுக்கு இடையிலான போட்டி கோல் எதுவும் பெறப்படாத நிலையில் சமநிலையில் முடிந்தது. உஸ்பெகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் கொங்கோ ஜனநாயக குடியரசு 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டியது. இதேவேளை கனடா 1-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியது. இன்று நடைபெறவுள்ள பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று மாலை 6 அளவில் ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை ஜெர்மனி மற்றும் பராகுவே அணிகள் இன்று பல பரீட்சை நடத்த உள்ளன. உலக சந்தையில் எண்ணெய் விலை இன்று ஓரளவுக்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரத்தில் கடும் சரிவை சந்தித்திருந்த எண்ணெய் விலை இன்று மீண்டும் குறிப்பிடத்தக்க உயர்வை காட்டுகின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான பதற்றம் மீண்டும் வலுப்பெற்ற நிலையில் எண்ணெய் விலை உயர்ந்தது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.05% உயர்ந்து 69.96 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 0.53% உயர்ந்து 72.37 உள்ளது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.38% சரிந்து 4,065.97 உள்ளது. இந்த விலை மாற்றம் அமெரிக்கம் மற்றும் சென்னை சந்தைகளில் இன்று பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வெள்ளிக்கிழமை வரை பெரும்பாலும் வானம் தெளிவாகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவிலும் அதிகாலை நேரங்களிலும் காற்றில் ஈரப்பதம் அதிகரிப்பதால் கடலோர பகுதிகளில் பனிமூட்டம் அல்லது லேசான மூடு பனி உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் பலத்த காற்று காரணமாக நாட்டின் மேற்கு பகுதிகளில் புழுதி காற்று உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக தெளிவான வானம் மற்றும் ஓரளவு மேகமூட்டத்துடனான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் நேரத்தில் கிழக்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய மேகமூட்டம் உருவாகும் என்றும் கூறப்படுகின்றது. உலக பகுதிகளில் இன்று அதிகபட்சமாக 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். கடலோர பகுதிகளில் 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா? 89.4
5: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஸ்டார் ஆஃப் தி மந்த் சிங்கர் எஸ்பிபி.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். 29th of June அண்ட் இட் இஸ் அ பிரைட் மண்டே மார்னிங் இல்லையா? ஜூனோட கடைசி 2 நாட்கள்ல இருக்கும். ஜூன் மாசம் முடியறதுக்குள்ள இது இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்க ஒர்க் வச்சிருக்கீங்க, குட் பி சம் டாக்குமெண்டேஷன் ஒர்க், இல்ல ஏதாவது பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ஏதாவது டீல் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டைம் சென்சிட்டிவா, இந்த டேட் சென்சிட்டிவா, ஜூன் மாசத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு ஜஸ்ட் மைண்டுக்குள்ளேயே ஒரு செக்லிஸ்ட் ஓட்டி பாருங்க. ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மெயினா வந்து கேன்சல் பண்ணணும். வாய்ப்பு இருக்கு.

0: பணம் வந்து இழந்திருக்கேன். ஸோ நீங்கள் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஏதாவது பெய்ட் ஆப்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, ஃப்ரீ ட்ரையல் முடியுதா என்ன ஏதுன்னு பாருங்க. இல்லை ப்ராபப்ளி நீங்கள் ஒரு மாதத்துக்கு பே பண்ணி அடுத்த மாதத்துக்குள்ள நான் இதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ தட் இமீடியட்லி. நான் வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன். சரியா? எனிவே பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உள்ளம் கேட்குமே, அதுக்கப்புறம் இமைக்கா நொடிகள் படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: பாலைவனமா? யார் சொன்னா இது ஒரு சோலைவனம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அமீரகத்துல இல்ல நிறைய பயிர்கள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளா விளைவிச்சிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்ஃபேக்ட் நம்ம யூஏஇல வந்து இப்படி கூட மாம்பழங்கள், மாங்காய் எல்லாம் வந்து விளையுமா அப்படின்னு சொல்லி போன வருஷம் தான் வந்து நான் அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன். ஸோ அதுக்கேத்த மாதிரி இங்க நம்ம கோர்ஃபகான்ல மேங்கோ ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து எப்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்னா, இங்க அஃப்கோர்ஸ் சிட்டிக்குள்ள வந்து ஒரு சில வீடுகள் எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா கல்பா இருக்கு பாருங்க, ஷார்ஜா கல்பா அந்த கார்னிஷ் பக்கத்துல, ஓகே, அங்க இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் விலா ஏரியால பார்த்தோம்னா எல்லார் வீட்லயும் மாமரம், அத்தனை மாமரத்துலயும் வந்து அவ்வளவு பழங்கள், அப்படியே யாருமே வந்து பறிக்காம அத்தனை பழங்கள், மாங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன். ஸோ அப்பதான் வந்து நான் ரொம்ப வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது எனக்கு அதை பார்த்துட்டு. ஆஹா, இந்த இடத்துல இவ்வளவு அழகா வந்து காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து விளையுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் நான். அதுக்கேத்த மாதிரி தான் கோர்ஃபகான் மேங்கோ ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இந்த வீக்கெண்ட் ஒட்டி நடந்து முடிஞ்சிருக்கு. அஞ்சாவது வருஷமா பண்ணியிருக்காங்க கோர்ஃபகான் எக்ஸ்போல. ஸோ மூன்று நாட்கள் வந்து யூஏஇனுடைய பாப்புலரான வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளேல வச்சிருந்திருக்காங்க. ஷார்ஜா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவங்க தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. மேங்கோ ஆ ஃப்ரூட் ஆர் வெல்த் அப்படிங்கிற இந்த தீம்ல அவ்வளோ மாம்பழங்கள்லாம் வந்து அங்கே விளைவிச்சிருக்காங்க. அண்ட் யூஏஇல இருக்கக்கூடிய லோக்கல் ஃபார்மர்ஸ், கிட்டத்தட்ட 55 விவசாயிகள் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், ஒமான், கத்தார், குவைத், உகாண்டாலிருந்தும் சில பேர்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் பயங்கர காம்படிட்டிவாலாம் இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ 5 காம்படிஷன்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்திருக்காங்களாம் இந்த மேங்கோ கல்டிவேஷன் அண்ட் இனோவேஷனில். மேங்கோ மசைனா, அதாவது மோஸ்ட் பியூட்டிஃபுல் மேங்கோவா, அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் மேங்கோ, பெஸ்ட் மேங்கோ பாஸ்கெட் ஃபார் ஃபேமிலிஸ், மேங்கோ பியூட்டி காம்படிஷன் ஃபார் சில்ட்ரன் சொல்லி பயங்கர இனோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெஸ்ட் இனோவேட்டிவ் ஐடியா ஆர் மேங்கோ பேஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீஜனில் அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்படிஷன்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷனில் வின் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து கேஷ் ப்ரைஸஸ்லாம் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடடா, இது நடந்ததே தெரியலையே, தெரிஞ்சிருந்தா வந்து போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. பட் யா, இங்கே நம்ம யூஏஇனுடைய வெரைட்டி ஆஃப் மேங்கோஸை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான மேங்கோ ஃபெஸ்டிவல் இனிதே நடந்து முடிஞ்சிருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
3: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
0: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.
11: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga.
12: Idu Mersal Morning with Kirtana. Kirtana.
13: மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு.
14: சுட சுட புத்தம் புது பாட்டு.
0: Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corner, Abu Dhabi-ல நடக்கிற NRA Meetup-ல கலந்துகிட்டா 10 gold coins and 10 square feet extra free.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பன் தெரியும்.
3: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத்ரா டிவி. எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகின்றது.
4: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறை இல்லையே உன் வாழ்க்கை மாறிடணும்.
3: தொடர் பயணங்களா உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா.
5: ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
7: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
10: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.
11: செழித்தையும் தமிழே.

0: எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukkas, the world's favorite jeweler.

0: மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப் நெக்ஸ்ட் ஒரு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா வந்து கோல்டன் சாங் ஆஃப் தி இயர் இதெல்லாம் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store
0: தங்கத்தோட விலை வந்து குறைஞ்ச அதே ரேஞ்சில் தான் இருக்கு. இப்போ ஆக்சுவலி தங்கம் வாங்குறதுக்கு ரைட்டான ஒரு டைம்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே தங்கத்தோட விலை அப்படியே கீழே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனவே அப்படி கோல்டு வாங்குற பிளான்ல இருக்கீங்கன்னா 24 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 489 dirhams 25 fils அண்ட் 22 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 453 dirhamsா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: Okay, நம்ம ஊர் பக்கம் வந்து பயங்கர மழை எல்லாம் வந்து பெய்ஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பயணியினுடைய அந்த விஞ்ச் வந்து இயங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு தீவிரமான மழை எல்லாம் நம்ம ஊர் பக்கம் பெய்ஞ்சிட்டு இருக்கு. இங்க நம்ம அமீரகத்திலே வந்து ஒரு சில இடங்கள்ல எல்லாம் இந்த வார இறுதியில மழை பெஞ்சிச்சு அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இந்த வருஷம் வந்து கோடை மழை கொஞ்சம் நல்லா பெய்ய போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஹாட்டஸ்ட் சம்மர் ஆஃப் திஸ் இயர் ஆகவும் இந்த வருஷம் இருக்க போகுதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பார்ப்போம், எத்தனையோ பார்த்தாச்சு, இதெல்லாம் நம்ம லைஃப்ல பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு பார்க்காத சில சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம பார்த்து எதிர்கொண்டாச்சு. அதனால இது சம்மர் தானே, பார்த்துக்கலாம். எனிவே, ஸோ அப்படி நீங்க டென்ஷனா இருக்கீங்க என்னடா இது ஒரே சூடா இருக்கு அப்படின்னா, நல்ல கூலான ஒரு ஆஃபர் பத்தி உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணட்டுமா? இப்போ நீங்க வந்து உங்களுடைய காரை அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நான் பேச பேச நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு ஸ்பாட் அ ஜெட்டார். ஸோ ஜெட்டார் வந்து அந்த அளவுக்கு மக்களுடைய ஃபேவரட் சாய்ஸ் ஆஃப் கார் ஆக இருக்கு. அண்ட் இப்போ நீங்க வந்து ஜெட்டார் வாங்கலாமா, என்ன பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாமாங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்காகவே அமேசிங்கான சில ஆஃபர்ஸ் எல்லாம் ஜெட்டோரில் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் உங்கள் காரை வாங்கிட்டு 2027 பே பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேட்டில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட், இல்லை வந்து 0% இன்ட்ரெஸ்ட் அண்ட் 1,000,000 kilometer வாரண்டின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் உங்களுக்காக தராங்க. அதோட அப் டு 10,000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் அண்ட் ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஆன் செலக்ட் மாடல்ஸ் நீங்கள் வந்து வின் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு வந்து கிடைக்கும், யூ கேன் அவைல். அண்ட் இன்னொன்று, இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 966 dirhams per month. அண்ட் உங்களுடைய ட்ரீம் எஸ்யூவியை ஏதோ இவ்வளோ பக்கத்தில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அது வந்து உங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் ஜெட்டோருக்கு. வந்து நம்ம அபுதாபியில், துபாயில், அஜ்மானில், அலீன்லலாம் ஷோரூம்ஸ் இருக்குது. அதனால போய் பாருங்கள், உங்களுடைய லைஃபை வந்து அப்கிரேட் பண்ணுங்கள் வித் அ பிராண்ட் நியூ ஜெட்டோர். ஜெட்டோர் யூஏஇ, அ பார்ட் ஆஃப் எலீட் குரூப் ஹோல்டிங்ஸ். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. I'm a trooper, and my temper's getting out of control.

89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே பிக் டிக்கெட்.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
4: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
5: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோ. இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukkas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் ராஸ் தனூரா பகுதியில் சவுதி அராம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்த சம்பவத்துக்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கும் சவுதி அரேபிய அரசு தலைமையினருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் அமீரக வெளியுறவு அமைச்சகம் தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துள்ளது. இந்த துயரமான நேரத்தில் சவுதி அரேபியாவுடன் முழு ஒற்றுமையுடனும் ஆதரவுடனும் இருப்பதாக அமீரகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ராஸ் தனூரா பகுதியில் சவுதி அராம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 14 பேர் உயிரிழந்தனர். விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் சவுதி அரேபிய குடிமக்கள் என்றும் அவர்களில் 14 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஐரோப்பாவை தாக்கியுள்ள வரலாறு காணாத கோடைக்கால வெப்ப அலை காரணமாக 1300 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. நேற்றும் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் கடும் வெப்பம் நீடித்த நிலையில் ஜெர்மனி, போலந்து, செக் குடியரசு உள்ளிட்ட நாடுகளில் வரலாறு காணாத வெப்பம் பதிவாகியுள்ளது. மேலும் இந்த வெப்ப அலை கிழக்கு ஐரோப்பாவை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூன் 21 முதல் ஐரோப்பாவில் அதிக வெப்பநிலையுடன் தொடர்புடைய 1300 மேற்பட்ட கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியேசஸ் தெரிவித்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் மனமகிழ் மன்றங்கள் தொடங்குவதற்கான சிறப்பு கட்டணம் 2 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. 15 லட்சம் ரூபாய் கட்டணம் தற்பொழுது 30 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான செய்தியை தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: ராபர் கோவில் நிதி முறைகேடு வழக்கில் கைதானவர்களின் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டுள்ளது. கோவில் அறக்கட்டளை சார்பில் ராமஜென்ம பூமி போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். 8 பேரின் வீடுகளிலும் போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது 79.8 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: எதனையும் வெளிப்புற அடையாளங்களையோ அனுமானங்களையோ மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்காது. அனுபவத்தின் மூலமும் நேரடியான உணர்தல் மூலமும் உண்மையை புரிந்து கொள்வோம் என்ற புத்த பகவானின் போதனையை மனதிற்கொண்டு இந்த பொசன் பௌர்ணமி தினத்தை பக்திபூர்வமாக கொண்டாட வேண்டும் என்று இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஸ்ரீ சம்புத்த சாசனத்தை ஸ்தாபித்த மஹிந்த தேரரின் வரலாற்று சிறப்புமிக்க தர்ம தூத பணியை நினைவு கூறும் உன்னதமான பொசன் பௌர்ணமி தினமானது ஆன்மீக புரிதல், ஞானம் மற்றும் சமூக சமத்துவத்தை எமக்கு நினைவூட்டும் மிக உன்னதமானதொரு நாளாகும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து ஆடவர் டெஸ்ட் அணியின் தலைவர் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான தீர்மானமிக்க 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாள் தேநீர் இடைவேளைக்கு சற்று முன்னர் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த திடீர் ஓய்வு முடிவை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபை அதிகாரப்பூர்வமாக ஊடக அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தியது. இதன் மூலம் ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் நடக்கும் போட்டியுடன் அவரது 15 ஆண்டுகால சர்வதேச கிரிக்கெட் பயணம் முடிவுக்கு வருகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 909 மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இட்ஸ் அ பிரைட் மண்டே மார்னிங், 29th of June, ஆல்மோஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டேஸ் ஆஃப் ஜூன்ல நம்ம இருக்கோம். கடந்த 6 மாதங்கள் முடிந்து விட்டன அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு சொல்ல போறோம். 2026 ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சூப்பர் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி போவோம். பட் ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம இந்த ஒரு ஜேர்னியில ஹியூமன்ஸ் ஆகிய நம்ம வந்து அப்பப்போ மைண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? சுத்தி வந்து இவங்க அதை பண்றாங்க, அவங்க அதை பண்றாங்க, நம்ம அதை பண்ணல, நம்ம இதை பண்ணல அப்படின்னு சொல்லி நம்மளை மற்றவங்களோட எப்பவுமே கம்பேர் பண்ண பார்ப்போம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே என்ன ஆகும்னா, நமக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லோ ஆகி டவுன் ஆகி நம்ம எவ்வளோ பண்ணாலும் என்னடா இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கு வந்து மெயினாக வந்து சோஷியல் மீடியாவும் இன்னொரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து உண்மை கிடையாது. அது வந்து சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸே பல முறை சொல்லியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கிற மாதிரி இருக்கும், பர்ஃபெக்ட் லைஃப். காலங்கத்தால் எந்திரிப்பாங்க, சமைப்பாங்க, வீடை க்ளீனாக வச்சுக்குவாங்க, வேலைக்கு போவாங்க, ஃபேமிலியை பார்த்துக்குவாங்க, சோஷியல் மீடியாலேயும் அழகாக தெரிவாங்க. எப்படி இப்படி நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிறைய பேர் வந்து அப்படி கம்பேர் பண்ணி மனசுடைஞ்சு ஒரு சோர்வாகிறது உண்டு. பட் ப்ளீஸ் டூ நாட் டூ தட். ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருந்தேன். என்ன இப்படிலாம் இருக்காங்க, இவங்களாலலாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. பட் ஒரு வீடியோ ஒரு ரீல் அப்படி தெரியுது அவங்களோட லைஃப், பட் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ எப்போவுமே மற்றவங்களோட லைஃபோட நம்மளை கம்பேர் பண்ணுறதை விட்டுடணும். பிகாஸ் நம்மள நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட முக்காவாசி நேரம் இப்போ வேலை செய்கிற நேரத்தை தாண்டி கேப் இருக்கிற நேரம் எல்லாத்துலேயும் வந்து சோஷியல் மீடியா தான் பார்த்துட்ருக்கோம். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு, அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அதனால் ப்ளீஸ் டோன்ட் டூ தேட் அண்ட் பீட் யுவர் செல்ஃப் டூ மச். அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும் தோணுச்சு. அதனால தான் நான் சொன்னேன், ஓகேவா? எனவே அதுக்காக ஜெனுவனான எஃபர்ட்ஸ் எல்லாம் போடாமல் இருக்கக்கூடாது. நம்மளும் நம்மளுடைய எஃபர்ட்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நம்மளை நாமளே வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவோம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, பேக் டு பேக் 2 பாட்டில் கோலிருந்தும் எங்கேயும் காதல் படத்திலிருந்தும் 2 பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி, இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, referent earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: Okay, 24 carat thangathinudaiya vilai 489 dirhams 25 fils, 22 carat thangathinudaiya vilai 453 dirhams.
2: Indru thangathin vilai gold rate
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, referent earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: எனக்கு தெரியும்
1: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். Discover the power of Jetto. Buy now, pay in 2027. That on Jetto or 0% interest. 1 million kilometer-க்கு வாரண்டியும் இருக்கு. Selected models-ல up to 10,000 dirhams cashback. Free insurance கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 dirhams per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
2: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
1: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
4: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
1: கூடவே வீக்லி டிரா.
4: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: ஒரு திரஹாம் என்ன வாங்கலாம்? கரெக்ட்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
7: டேய், என்ன சொல்ற?
6: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்குற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆல் ரைட், ஜூன் முடிஞ்சு ஜூலை மாதம் வரப்போகுது. சரியாக வந்து ஜூலை ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டே மாதத்தில் ஆப்பிளோட அடுத்த செட் ஆஃப் ஃபோன்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வெளியிட்டுருவாங்க இல்லையா. பொதுவாக ஒரு ஒரு வருஷமும் வந்து இந்த செப்டம்பர் மாதம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்பிள் இவெண்ட் வந்து நடக்கும். அண்ட் இந்த வருஷம் ஆப்பிள் 18 சீரீஸ் வந்து ஐஃபோன் 18 சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எப்பவுமே அப்படி தான் இல்லையா. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் வரதுக்கு முன்னாடியே ரூமர்ஸ் வரும், ஸ்பெக்குலேஷன்ஸ் வரும், இந்த புது மாடல் வந்து இவ்வளோ விலை அதிகரிக்க போகுது, இந்தந்த வேரியன்ஸ், இந்தந்த கலர்ஸ், இந்தந்த ஃபீச்சர்ஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் த இன்டர்நெட், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பிள் 18 சீரீஸ் இங்கே நம்ம அமீரகத்தில் என்ன விலைக்கு விற்பனை ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் நான் ஒன்று பார்த்தேன். சரி, உங்கள்கிட்ட சொல்லலாமேன்னு தோணுச்சு. ஸோ இஃப் யூஆர் பிளானிங் ஃபார் அன் அப்கிரேட் இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்பிள் ஐஃபோன்ஸுக்கு. ஐஃபோன் 18 அண்ட் 18 ப்ரோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஆப்பிள் வந்து ரீசென்ட்லி நம்ம பார்த்தோம்னாலே அவங்களுடைய சில முக்கியமான ப்ராடக்ட்ஸோடைய விலையெல்லாம் வந்து ஏற்றுறாங்க இல்லையா. லைக் மேக்புக்கோடைய விலை அது இதெல்லாம் ஏற்றுனாங்க. அண்ட் உலக அளவில் நம்ம பார்த்தோம்னா இந்த மெமரி சிப்போடைய ரேட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிற காரணத்தினால நிறைய பொருட்களுடைய விலையும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஐஃபோன் 18 ப்ரோ லைன் அப்பும் வந்து ஹையர் ப்ரைஸ் டேகில் விற்பனை ஆகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃப்ரைடே June 26th ஆப்பிள் யூஏயினுடைய ஆன்லைன் ஸ்டோரில் நம்ம பார்த்தோம்னா சில ப்ராடக்ட்ஸுடைய விலை வந்து மோர் தென் 1000 திரம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. லைக் இப்போ சொன்னேன் இல்லையா, நாட் தி ஐஃபோன் ஐம் டெல்லிங், இந்த மெமரி சிப் உடைய விலை ஏற்றத்தின் காரணமாக மற்ற பொருட்களுடைய விலையெல்லாம் ஏற்றிருக்காங்கன்ட்டு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 13-inch MacBook Air வித் தி M5 சிப் வந்து 4599 லான்ச் பண்ணியிருந்தாங்க மார்ச் மாதம். பொதுவாக வந்து லான்ச் பண்ணி சில மாதங்களில் விலை குறையதான் செய்யணும். ஆனால் இப்போ நம்ம பார்த்தோன்னா 5499 விற்பனை ஆகுது. இதே மாதிரி வந்து 15-inch MacBook Air வந்து 5499 6299 ஆக விலை அதிகரிச்சிருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் பிக்கெஸ்ட் ஜம்ப் நம்ம பார்த்தோன்னா 14-inch MacBook Pro-ல தான் வந்து ஜாஸ்தியாக M5 chip பயன்படுத்தக்கூடிய இந்த பர்டிகுலர் மாடல் ஆஃப் மேக்ல வந்து நம்ம பார்த்தோம்னா 8499 திரம்ஸ்க்கு இது விற்பனை ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் 7199 லான்ச் பண்ணாங்க. இதுதான் வந்து ஹையஸ்ட் ஜம்பாக பார்க்கப்படுது. ஸோ ஆப்பிளோடைய இந்த பொருட்களுடைய விலையெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிறத பார்க்கும்போது இப்போ மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட்னால தான் வந்து இந்த விலையேற்றம்ங்கிறத ஆப்பிளுடைய சிஇஓ அவரே வந்து தெரிவிச்சிருந்திருக்காரு. ஸோ இப்போ வரக்கூடிய புது மாடல்ஸ் ஆஃப் ஐஃபோன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஐஃபோன் 18 ப்ரோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தாலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னா ஐஃபோன் 18 ப்ரோ வந்து இட் குட் ஸ்டார்ட் எனிவேர் பிட்வீன் $1,249 $1,299 விற்பனை ஆகலாம். அண்ட் 18 ப்ரோ மேக்ஸ் உடைய ஆரம்ப விலையை நம்ம பார்த்தோம்னா $1,349 $1,399 வரைக்கும் இருக்கலாம். இதே தவிர்த்து லோக்கல் டாக்ஸஸ் ரீஜனல் ப்ரைசிங் அது இதுன்னெலாம் சொல்லி வச்சு பார்க்கும்பொழுது இது இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இது நம்ம திரும்ஸில் நம்ம பார்த்தோம்னா ப்ராபப்ளி ஐஃபோன் 18 ப்ரோ வந்து இட் குட் ஸ்டார்ட் சம்வேர் அரவுண்ட் 5400 திரும்ஸ்லேருந்து 5500 திரும்ஸ்க்கு போகலாம். அண்ட் இதே ப்ரோ மேக்ஸ் வந்து 5800 5900 வரைக்கும் ஆரம்ப விலையாக நிர்ணயிக்கப்படலாம்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு ஆப்பிள் வந்து எந்த கன்ஃபர்மேஷனும் ரிகார்டிங் ப்ரைஸோ இல்லை வந்து ஸ்பெக்ஸோ கொடுக்கல ஐஃபோன் 18 லைன் அப் வச்சு. செப்டம்பரில் தான் வந்து இது டெபியூ ஆகும். பட் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா இப்போ நமக்கு இன்னும் இன்னும் ப்ராப்ளி ஒரு ஃபியூ வீக்ஸில் இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இட்ஸ் லைக் நல்லாவே பாசிபிலிட்டி இருக்கு இந்த ஒரு ரேட்டில் ஆரம்ப விலை வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு கன்சிடரிங் இந்த சிப் காஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதனால பாருங்க அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
0: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: மலையாளம் தெலுங்கு
5: brought to you by Jetour UAE. Buy now, pay in 2027. VAT on Jetour or 0% interest. 1 million kilometer warranty. 966 dirhams EMI pondra offer sudan. Unga brand new Jetour SUV ku upgrade aanga.
2: OMG, இது என்னது? 311ல இவ்வளவு கிராஷஸா? அப்பாடி, 1, 2, 3, 4, 5 கிராஷ் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியுது. த்ரூ அவுட்டா லைக் இந்த சிட்டி சென்டர் ஜாயாக்கு முன்னாடியிலிருந்து டுவர்ட்ஸ் நம்ம துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல பார்த்தோன்னா 6 கிராஷுங்க. ஓ மை காட், அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ த்ரூ அவுட் நான் அந்த வழி நெடுக வந்து அங்கங்கே டிராஃபிக் ஐ மீன் கிராஷ் வந்து ஆகியிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் கேப்பில் கிராஷ் ஆகிருக்கிறதுனால கிசேஸ் எல்லாம் தாண்டி எடிசலாட் அகாடமி இந்த பக்கம், ஓ மை காட், கேப்பே இல்லாமல் வந்து ஸ்லோவிங் டிராஃபிக் இந்த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் 311ல இருக்கிறது பார்க்க முடியுது. சிட்டி சென்டர் மர்டிஃப் எல்லாம் தாண்டி வர்க்கா வரைக்குமே ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்குது. நடுவில் வந்து கொஞ்சம் கூட ரிலீஃப் இல்லை. அதனால இந்த ரூட்டில் நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு பொறுமையாக தான் நீங்கள் வரணும். E11லேயும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா என்ன ரோடு இது, S115. இந்த ரோட்லேயும் வந்து மல்டிபிள் கிராஷஸ்னால பார்க்க முடியுது. அல் நஹ்தா ஸ்ட்ரீட், யா அல் நஹ்தா ஸ்ட்ரீட்ல இந்த அல் நஹ்தா சைட்ல இந்த துபாய் ஷார்ஜா பார்டர் இருக்கும்ல, இந்த சஹாரா டவர் எல்லாம் இருக்கே, அங்கே வந்து பார்த்தோம்னா 2 கிராஷஸ் ஆயிருக்கிறதுனால அங்கிருந்து டுவர்ட்ஸ் இந்த அல் தாவூன் பிரிட்ஜ் போற வரைக்குமே வந்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அண்ட் கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கு. இதுதான் வந்து மேஜரா எனக்கு மேப்ல தெரியுது. ஸோ பொறுமை இழக்காம பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்க.
6: Traffic update. Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.

0: சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல நானும் ரவுடி தான் படத்திலிருந்து தங்கமே உன்னைத்தான் தேடி வந்தே நானே பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். தங்கத்தை வந்து தேடி நீங்க வந்து போகணுன்ற அவசியமே கிடையாது, தங்கம் இனி உங்க கையிலேயே இருக்கும். எப்படின்னா நீங்க போட்டுட்டு இருக்கிற ஜுவல்லரி எல்லாம் நான் சொல்லலை, உங்க கையில எப்பவுமே என்ன இருக்கு, நம்ம கையில வந்து தவறாம இருக்கிறது வந்து மொபைல் போன் தான் இல்லையா. நம்ம போன்ல வந்து ஐன் கோல்ட் வாலெட் ஆப் இருந்ததுன்னா தங்கம் நம்ம கையிலேயே இருக்கும், ஈஸியா வந்து நம்ம தங்கம் வாங்க முடியும் ஐன் கோல்ட் வாலெட் வழியாக. ஸோ ஜஸ்ட் 1 நிமிஷம்ல இருந்தே இந்த ஆப் வழியா நீங்க வந்து கோல்ட் வாங்கலாம். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இட்ஸ் சச் அ கன்வீனியன்ட் ஆப், அதாவது ஆப் வழியா வந்து ஜஸ்ட் 1 நிமிஷம்ல இருந்தே வந்து கோல்டு வாங்குறதுங்கிறது எவ்வளோ ஒரு கன்வீனியன்டான ஒண்ணு இல்லையா. அண்ட் இட் இஸ் அப்சல்யூட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்ட் ஒரு ஆப் இது. இதுல இருக்கக்கூடிய எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் லைக் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் பர்சேஸ் பண்ணும்போது என்ன தருவாங்க தெரியுமா, நீங்க ஒரு 100 dirhams கோல்டு வாங்குனீங்கன்னா 20 dirhams வர்த் ஆஃப் கோல்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க. அண்ட் நீங்க வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்றதோட மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஆப் உங்களுடைய கோட் வழியா நீங்க ரெஃபர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் வந்து பர்சேஸ் பண்ணாங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் ரிவார்டு கிடைக்கும், உங்களுக்கும் ரிவார்டு கிடைக்கும். சே அவங்க வந்து ஒரு 100 dirhams கோல்டு பர்சேஸ் பண்ணாங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு 20 dirham கிடைக்கும், அதோட உங்களுக்கு 10 dirham கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இதுல வந்து நீங்க டிஜிட்டலி கோல்டு வாங்கும்போது அதை எப்படி வித்ட்ரா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, கோல்டு பார் ஆகவோ இல்ல வந்து காயின் ஆகவோ இல்ல கேஷ் ஆகவோ ரிடீம் பண்ணலாம். உங்க வீட்டுக்கே கூட வந்து அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. இல்ல டோர் டெலிவரி எல்லாம் எனக்கு வேண்டாம், நேர்ல பார்த்து தான் வாங்குவேன் நினைச்சீங்கன்னா தாராளமா அதுக்கும் வழி இருக்கு. அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஸ்டோர் வேற இருக்கு, கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes டிஸ்டன்ஸ்ல வந்து ஐன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் LLC ஷோரூம் போய் நீங்க விசிட் பண்ணிட்டு அங்கேயும் நீங்க வந்து தங்கம் வாங்கிக்கலாம், ரிடீம் பண்ணிக்கலாம் சரியா. அண்ட் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் வந்து இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஆப் ஸ்டோர், அதுக்கப்புறம் வந்து நம்ம கூகுள் பிளே எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்டு அண்ட் iOS யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க. அப்படியா எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, எப்படி இது ஒர்க் ஆகும்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்காகவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லை ஐன் கோல்டு வாலெட்டினுடைய சேர்மன் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறாரு. லைவா இந்த ஆப் பத்தியும் இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத பத்தியும் வந்து லைவா நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதோட ஒரு எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் சரியா. வெயிட் பண்ணுங்க, தோ இந்த பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா பாட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கையோட அவரை கூட்டிட்டு நான் வந்துடுறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா. நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
3: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீனை கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்
4: ஆயுர்வேத ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கனோசிஸ் மற்றும் DIP.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
7: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
6: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
7: கூடவே வீக்லி டிரா.
6: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
8: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். சபாநாயகரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அளித்துள்ளார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ள நிலையில் 6வது நபராக எம் ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்துள்ளார். எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது சொத்து குவிப்பு உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்துவிட்டு தாவிகாவில் இணைவது தொடர்ந்து வருகிறது. எம் ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமாவை அடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா 6 உயர்ந்தது. மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய மறுத்த நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த மேலும் 1 எம்எல்ஏ ராஜினாமா செய்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: தனது வேண்டுகோளை மக்கள் ஏற்றதால் தங்கம் இறக்குமதி குறைவடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் போன்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை முன்வைத்திருந்தேன். குறிப்பாக முடிந்தவரை சில காலத்துக்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்குமாறும் கேட்டுக் கொண்டீர். தமது வேண்டுகோளை ஏற்று ஆதரவு அளித்ததுடன் நடைமுறையிலும் மக்கள் பின்பற்றி வருவதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை பாடகர் ருக்மன் அசித தனது 48வது வயதில் காலமானார். சில காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த ருக்மன் அசித இன்று காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள இசைத்துறையில் பல பாடல்களை பாடியதன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. மேடை இசை நிகழ்ச்சிகளிலும் தவிர்க்க முடியாத ஒரு பாடகராக அசித விளங்கியமை குறிப்பிடத்தக்கது.
1: உலகச் செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற மீட்பு பணிகளில் 33 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். வார இறுதியில் இடிபாடுகளில் இருந்து 11 வயதுடைய 2 சிறுவர்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர்கள் சில மணி நேர இடைவெளியில் இடிந்து விழுந்த கட்டிடங்களில் இருந்து தனித்தனியாக மீட்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் பல்லாயிரக்கணக்கானோர் இன்னும் காணாமற் போயிருப்பதால் மேலும் உயிர் பிழைத்தவர்களை கண்டுபிடிக்கும் நம்பிக்கை ஒவ்வொரு மணி நேரமும் குறைந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: தென்கொரிய ஆண்கள் தேசிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த ஹாங் மியூன் போ தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை தொடரின் நாக் அவுட் சுற்றுக்கு தென்கொரியா முன்னேற தவறியதை தொடர்ந்து அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். முழு சுற்றையும் முடித்த பிறகு சிறந்த 3வது இடம்பெற்ற அணிகளில் ஒன்றாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு தென்கொரியாவுக்கு இருப்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் சனிக்கிழமை நடைபெற்ற பிற போட்டிகளின் முடிவுகள் வெளியாகியதைத் தொடர்ந்து அந்த வாய்ப்பும் பறிபோனது. இதனையடுத்து அணியின் செயற்பாட்டுக்கு பொறுப்பேற்ற தலைமை பயிற்சியாளர் ஹாங் மியூங் போ தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்.
4: Business update. Business update.
5: Brought to you by Zoho.com. Zoho recruit irukumbodhu candidate recruitment patti oru kavalaiyum illa. Call 800 Zoho or visit zoho.com/recruit.
3: உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.56% சரிந்து 4,058.84 டாலராக உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் இன்று காலை நிலவரப்படி தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. நேற்று 492 திரம்ஸ் 75 பில்ஸாக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை தற்பொழுது 488 திரம்ஸாக குறைவடைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 452 திரம்ஸாக உள்ளது. சென்னையிலும் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 500 ரூபாயினால் குறைவடைந்துள்ளது.
4: Business update. Business update.
5: Brought to you by Zoho.com.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi NLI since 1982. weather update.
5: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டத்துடனான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பகுதிகளில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அஜ்மான், ஃபுஜைரா மற்றும் அபுதாபியில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல்கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
6: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
7: சொல்லு.
6: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
8: Star of the month.
9: Singer SPB.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. சம்மர் வந்து சக்கப்போடு போட ஆரம்பிச்சாச்சு இல்லையா. வெளியில வந்து அவ்வளவு சூடு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இந்த நேரத்துல வழக்கம் போல ஒரு ஒரு வருஷமும் நமக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரி, வார்ன் பண்ற மாதிரி துபாய் போலீஸ் வார்னிங் மெசேஜஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சம்மர்னாலே நீங்க வந்து உங்க உடம்பு எப்படி பாத்துக்கீங்களோ பத்திரமா, அதே மாதிரி உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய கார், ஒடவர் வண்டி நீங்க ஓட்டுறீங்களோ அதை வந்து கரெக்டா பாத்துக்கணும், நல்ல கண்டிஷன்ல இருக்காங்கிறத பாத்துக்கணும். முக்கியமா வந்து உங்க டயர்ஸை வந்து செக் பண்ணுங்க, டயர் வந்து கரெக்டா இருக்கா, அண்ட் வண்டி அத்தனை சேஃப்டி ஃபீச்சர்ஸும் சரியா வேலை பண்ணுதா இல்லையாங்கிறதையும் பாத்துக்கோங்க. ஏன்னா சம்மர்ல வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கும், அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளுடைய முகாவாசி நேரம் என்னடே நம்ம வந்து பார்த்தோம்னா கார்ல வந்து செலவழிச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கார், நம்மளை கேரி பண்ணக்கூடிய கார் வந்து இட் ஹாஸ் டு பி சேஃப். அதுவும் லாங் ட்ரிப்ஸ் போறவங்க வந்து முக்கியமா உங்க காரை வந்து கரெக்டா பாத்துக்கோங்க அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால பாத்துக்கோங்க, வண்டியை வந்து சரியா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வண்டியுடைய கூலண்ட் ஆயில் எல்லாம் கரெக்டா இருக்கா, இன்ஜின் சரியா வேலை பண்ணுதா, டயர்லாம் கரெக்டா இருக்கா, என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்ஷன் ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறமா போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. So be safe.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: என்னங்க,
2: இந்தியாவை விட கம்மி, ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி.

0: டெக்னிக்கல் சர்வீசஸ் நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
0: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 0586815179.
2: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
3: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 Zoho அழைக்கவும்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
5: Masala Cafe brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெடிசன் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதாவது நமக்கு சேமிக்கிறதுல ரொம்ப சிறந்த ஒரு சேமிப்பு தங்கத்துல சேமிக்கிறது. தங்கத்தின் மூலமா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது எப்பவுமே நமக்கு வீண் போகாது. அண்ட் இன்னைக்கு ஒரு ரூபாய் நம்ம அதுல போடுறோம்னா வருஷங்கள் ஆக ஆக அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒண்ணுதான் வந்து தங்கத்துல சேமிக்கிறது இல்லையா. சோ முன்னெல்லாம் வந்து நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னா கடைக்கு போவோம், இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அப்புறம் கடைக்கு போயிட்டு தங்க நகையா வாங்குவோம், இல்ல கோல்ட் காயினா வாங்குவோம். பட் இப்ப காலம் மாறி போச்சு இல்லையா. இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிஜிட்டல் காலத்துல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் தங்கம் வாங்குறது வந்து ஒரு காய்கறி வாங்குற அளவுக்கு ஈஸியா சிம்பிளா நம்ம கைக்குள்ளே அடங்கிடுச்சு அப்படின்னா we have to thank the technology first. அண்ட் அப்படிப்பட்ட டெக்னாலஜியின் மூலமாக இங்க நம்ம அமீரகத்துல தங்கத்தை வந்து இவ்வளவு சிம்பிளா நீங்க வாங்கலாம். அதுவும் வந்து ஜஸ்ட் 1 கிராம்ல இருந்து நீங்க தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு வண்டர்ஃபுல்லான வாலெட், டிஜிட்டல் வாலெட்டை அறிமுகப்படுத்தி இருக்காங்க, அயன் கோல்ட் வாலெட். சோ அயன் கோல்ட் வாலெட் பத்தி உங்களுக்கு நாங்க நிறைய சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் முன்னாடி அயன் கோல்ட் வாலெட்டோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் சொல்லி நிறைய விஷயங்கள். Okay. And it has become like so convenient illingla ipo gold vaangiradhengiradhu avlo easy aayiduchu online la nama matra porutkal la vaangra maadhiri. And thanks to you for making it possible. And neenga vandha nama south india nama kerala vai seindha orthar abdingumbodhu engalukku adhu innum oru you know oru santoshamaana oru vishayamaga irukku abdinte solala. So neenga vandha by profession oru advocate illingla nama adhu dhaan pesitirundhom. So advocate la irundhu இப்படி ஒரு பிசினஸ், அதுவும் ஒரு கோல்ட் வாலெட் வந்து நீங்க நமக்காக கொடுத்துருக்கீங்க இல்லையா. ஸோ எப்படி, ஹவு டிட் இட் ஹேப்பன், லைக் உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு?
1: ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது வந்து 16 வயசுல
0: ஆரம்பிச்சுதான்.
1: அடுக்கட்டில இருந்து வர்றதில்லை, நம்ம பிளட்ல ஆக்சுவலி பிசினஸ் இது இருந்துச்சு. 16 வயசுல சின்ன ஒரு கடை போட்டு ஊர்ல கடை போட்டு வியாபாரம் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு பிறகு இன்டர்நேஷனல் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுனால நம்ம ETM சொல்லி தமிழ் பேஸ்டு கம்பெனி இருக்குது, அதில் ஜாயின் பண்ணியாச்சு. அலங்கஸ்தீனா ஜுவல்லரியில் ஜாயின் பண்ணியாச்சு. 4 வருஷம் அதில் வேலை பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஊரில் போய் கடை போட்டாச்சு, கடையும் போட்டிருக்கு. அதே டைமில் படிக்கவும் செஞ்சாச்சு. பை ப்ரொஃபஷன் அட்வொகேட்டு, இங்கேயும் இப்போ கவுன்சிலேட்டில் நம்ம அது கவுன்சிலிங் கொடுத்துட்டு
0: இருக்கு.
1: ஊர்லேயும் ஆஃபீஸ் வச்சுருக்கிறேன், கொச்சியிலும் ட்ரிவாண்டத்திலும் ஆஃபீஸ் இருக்குது. ஜுவல்லரி பிஸ்னஸில்
0: பெரும்பாலும்
1: அவங்கள பொறுத்தவரைக்கும் முன்னாடி 20 ரூபா 30 ரூபா கிராமுக்கு வேலை இருக்கும் போது ஓகே வாங்கிக்கலாம். இப்போ வந்து பெர் கிராம் 500 கிட்ட ஆயிடுச்சுல, அதுக்கு மேல கூட வந்துருக்கு முன்னாடி. அது வந்து நார்மல் சாலரி வாங்குறவங்களுக்கு சேர்த்து வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நினைச்சதுனால இந்த மாதிரி ஒரு இது ஆரம்பிச்சாச்சு. அப்ப எல்லாருக்கும் வாங்கலாம், 1 கிராம் வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு 1 கிராம் மினிமம் 1 கிராம் வரும்போது நம்ம கிட்ட வந்து பார் வாங்கலாம், பார் கோயின் வேற ஏதாச்சும் ஓர்னமெண்ட்ஸ் ஒன்று அது கூட செஞ்சு கொடுத்துட்டோம். அதுக்காக நம்ம ஸ்டோர் வச்சிருக்கிறோம், ஆபீஸ் வச்சிருக்கிறோம், எல்லாம் இருக்கு, துபாய் கோல்ட் சுக்கிரி இருக்குது.
0: வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அதாவது அவருடைய அந்த ஐடியா பிஹைண்ட் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அயன் கோல்ட் வாலெட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஆப், நீங்கள் வந்து ஆப் ஸ்டோர்லையும் சரி இல்லை கூகுள் பிளேலையும் சரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம மற்ற பொருட்கள்லாம் வாங்குறோமோ அதே மாதிரி 1 திரம்லேருந்து நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் கூட இதில் வாங்கலாம் இல்லைங்களா, ரெண்டுமே வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ அவருடைய அந்த ஐடியா வந்து இட் இஸ் ஐ திங்க் நம்ம பாராட்ட வேண்டிய ஒன்று. தங்கம் வந்து எல்லாராலையும் வாங்க முடியும். ஸோ கையில் இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுட்டா தான் நீங்கள் தங்கம் வாங்க முடியும்னு கிடையாது. ஒரு தரம் உங்க கையில இருந்தா கூட போதும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க சேர்த்து வச்சு தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க உருவாக்கி இருக்கீங்க இல்லையா, அயன் கோல்ட் வாலெட் அப்படின்ட்டு. சோ எவ்வளவு வருஷம் ஆச்சு நம்ம அயன் கோல்ட் வாலெட் லான்ச் பண்ணி? பல வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்காங்க அப்படிங்கறதுனால நீங்க நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இப்போ 1 திரம்ல இருந்து வாங்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, ஹவ் இஸ் இட் பாசிபிள்?
1: ஒரு திரத்துக்கு எத்தனை கிராம் கிடைக்குமா? ஒரு திரம் பத்து திரம் டிப்ஸ் கிடைக்கிறவங்க சேர்த்து வச்சு ஒரு கிராம் ஆகும்போது எத்தனை அமௌண்ட் பே பண்ணிருக்கோம், பே பண்ண அமௌண்ட் விட அன்னைக்கு என்ன ரேட் இருக்கு அதுக்கு அந்த ரேட்டுக்கு ஏத்தபடி உள்ள வெயிட் தான் சேமிச்சு வரும். கடைசியில் வந்து ஒரு கிராம் ஆனா அவங்களுக்கு
0: தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் FM.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் சியா நூருதீன் குஞ்சு, சேர்மன் ஆஃப் ஏன் கோல்ட் வாலெட் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏன் கோல்ட் வாலெட் வந்து எவ்வளவு கன்வீனியன்டான ஒரு ஆப் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஏன்னா தங்கம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்காக பிசிக்கலி ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு யூனோ அங்க போய் நீங்க வாங்கி நேரம் செலவழிச்சு பார்க் பண்ணி இது எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நீங்க நினைக்கிறீங்க கோல்ட் வாங்கணும், ரேட் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கே நான் வாங்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உங்க கையில உங்க போன்ல ஏன் கோல்ட் வாலெட் ஆப் இருந்ததுன்னா, அண்ட் சார் சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் 1 திரம்ல இருந்தே நீங்க வாங்க ஆரம்பிக்கலாம். சோ 1 கிராம் ஆஃப் கோல்டு வந்து 450 திரம்ஸ், 500 திரம் அவ்வளவு சேர்த்து வச்சுதான் நீங்க வந்து கடைகள்ல போய் வாங்க முடியும். பட் இங்க இந்த ஆப் வழியா நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் 1 திரம்ல இருந்தே ஃபிராக்ஷன்ஸ்ல நீங்க கோல்டு சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் குட்டி குட்டியா நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு வேல்யூக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் அந்த ஒரு தாட்ல எல்லாராலையும் வந்து தங்கம் வாங்க முடியணும், அஃபோர்டபுளான ஒரு ஒரு வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து கோல்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வண்டர்ஃபுல்லான தாட்டோட தான் வந்து ஏன் கோல்ட் வாலெட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆப்ல நம்ம மற்ற பொருட்கள்லாம் வாங்கும்பொழுது வாங்கிடலாம் எப்படியாது, ஆனா தங்கம் இல்லை வந்து வெள்ளி வாங்கும்பொழுது இவ்வளவு ப்ரெஷஸான ஒரு பொருள் வாங்கும்பொழுது மக்களுக்கு வந்து ஒரு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஹியூமன் டெண்டன்சியே வந்து எவ்வளவு கன்வீனியன்டா இருந்தாலும் அந்த ட்ரஸ்ட்டை வருத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அப்படி ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து ஆஸ் த ஃபவுண்டர் ஆர் ஆஸ் த சேர்மனா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க?
1: டவுட் வந்து நம்ம 5 வருஷமா இங்கே லைசன்ஸோடு இருக்கிறோம். இன்னொன்று வந்து பேமெண்ட் கேட்வேங்கிறது வந்து நார்மலி எங்கேயும் நடக்காது, நார்மலி இந்த தப்பான இடத்துல நடக்காது. பேமெண்ட் கேட்வே கொடுக்குறது வந்து பேங்கில், இங்கே உள்ள பேங்கில் நல்லா செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ட்ரஸ்ட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து கடை வந்து உங்களுக்கு பார்த்துக்கலாம். இன்னொரு இது வந்து கன்வீனியன்ஸை பற்றி சொன்னதில் சொல்கிறேன். யுஏஇயில் எங்கேருந்து வாங்கினாலும் நார்மல் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து நார்மல் வருமானம் உள்ளவங்களுக்கு பற்றி பார்த்தா சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2500 சேலரி வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து அபுதாபி பார்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சவுதி பார்டர் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் இங்கே இருந்தேன் வாங்கி கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், 5 கிராம் வாங்கியிருக்கிறாங்க, அதுக்காக ஒரு நாள் லீவ் எடுத்து இங்கே வந்து வாங்க முடியாது. அவங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுப்போம், ஒரு அமௌண்ட் வாங்குறோம், வாங்கினா அவங்களுக்கு வந்து நம்ம டெலிவரி சார்ஜ் வாங்கி டெலிவரி பண்றோம். டெலிவரி ஆப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது, அதுவும் இது கடையில் சொல்ல வேண்டிய விஷயம் தான். அப்புறம் ட்ரஸ்ட்டை பற்றி சொன்னால் நம்ம லைசன்ஸு, அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வந்து 34 இயர்ஸ் இதே ஃபீல்டில் இருக்குது. நம்ம பில்லு கொடுக்குறோம் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும், ஒவ்வொரு கஸ்டமரும் 1 திரம்ஸ் வாங்கினாலும் அப்போ அதில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பில்லு வரும், இல்லாட்டி அவங்களோட ஆப்பிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம், பில்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ராப்பர் லைசன்ஸ்டு ப்ராப்பர் எல்லாம் இதுதான், பேப்பர் இப்படி தான் நடக்குது.
0: ஓகே, அதனால வந்து நீங்க பயந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடினு சொல்லிட்டு அது கேட்குற டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியா உங்களுடைய இன்னும் ஃபர்தரா இருக்கக்கூடிய டீடைல்ஸ் லைக் உங்க எமிரேட்ஸ் ஐடி, இந்த KYC சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால ஏன் கோல்ட் வாலெட் வழியாக தங்கம் வாங்க விற்க, ஒரு சில்வர் வாங்க விற்க, ரிடீம் பண்ணிக்க இது எல்லாமே முடியும். அண்ட் வேற என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் நீங்க சொல்லுவீங்க சார், லைக் பிசிக்கல் ஸ்டோர்ல இருந்து வாங்குறத விட?
1: சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்றேன், இது ட்ரேடிங் ஆப் வந்து நினைக்க கூடாது. ட்ரேடிங் பண்ற மாதிரியே காலையில வாங்கி 2 நிமிஷம் கழிச்சு வித்து, 10 நிமிஷம் கழிச்சு வித்து, மறுபடியும் வாங்கி, அது அதையும் ப்ரொமோட் பண்றது இல்லை. நார்மலி அது வந்து நிறைய பேர்கிட்ட கேஷ் போயிட்டு இருக்குது. அது இது வந்து பிசிக்கலா வாங்குற மாதிரியே அவங்களுக்கு வாங்குறாங்க, அது நம்மளோட இன்ஸ்டோர்டு எல்லாமே நம்ம இன்சூர்டு ஸ்டோர் பண்றது, இன்சூர்டு இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். அது வந்து நம்மளோட காயின் வாங்கினா இப்போ 1 கிராம் சேர்த்து வச்சு இல்லாட்டி 5 கிராம் 10 கிராம் இது வாங்கினாலும் அது வந்து நம்ம ஐன் கோல்டு காயின்ஸ் இருக்குது, மற்ற பிராண்ட் கூட இருக்குது, பேம்பு, வால்கம்பி, எமிரேட்ஸ் மின்டிங், ஓரிஸ், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. எந்த பிராண்ட் வேணாலும் அங்கே வாங்கிக்கலாம். இன்னும் வந்து சிலர் சேர்த்து வச்சுட்டு மோதிரம் வாங்குவாங்க, செயின் வாங்குவாங்க, அதோட வாங்கிக்கலாம், ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம்.
0: ஓகே, அதாவது ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால ரெடியூமும் பண்ணிக்க முடியும்,
1: ரெடியூம் பண்ணிக்க முடியும், சிம்பிள். எல்லாமே ஒன்னு ஸ்டெப் அதுக்குள்ளே இருக்குது, டியூட்டோரியல்ஸ் இருக்குது, ஆப்புக்குள்ளே டியூட்டோரியல் வீடியோஸ் இருக்குது. அது பார்த்தா எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ரெடியூம் பண்ணணும், எப்படி இது கேஷ் வாலெட்டுக்கு மாற்றணும், வாலெட் இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மாற்றலாம், எல்லாமே அதுல டியூட்டோரியல்ஸ் இருக்குது.
0: ஓகே ஓகே, ஸோ ஐன் கோல்டு வாலெட்டோடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா அவங்க ஹைலைட்ஸ்லயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, எப்படி வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும். இப்போ நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நான் சொன்னது மேபி உங்களுக்கு புரியல, ஒரு இன்னும் ஒரு முறை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஹைலைட்ஸ்லயே ஆக்சுவலி இருக்கு. ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி எப்படி ரிடீம் பண்ணலாம்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே அதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ தங்கத்தோட விலை வந்து பயங்கரமா ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ உங்க சைட்ல இருந்து இப்போ மக்களுக்கு சொல்லணும்னா, ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், தங்கம் வந்து நல்லா ஏறிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு வந்து இறங்குது, என்ன பண்ணலாம்? வாங்கலாம், கோல்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து நீங்க அட்வைஸ்?
1: சேமிக்கிறது பொறுத்த வரைக்கும் நீங்க அதை பத்தி நினைக்கவே கூடாது. விலை கொஞ்சம் விலை இடையில கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் ஏற எல்லாம் செய்யும், ஆனா லாங் டைம் வந்து எப்பவுமே ஏறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க துபாயில் ஜுவல்லரி வேலை ஆரம்பிச்சது 1998. அந்த டைமில் 1 கிராம் கோல்டு வந்து 25 கிராம்ஸ்.
0: ஓகே,
1: இப்போ வந்து போன மாசம் 560 இருந்துச்சு.
0: ஆமா,
1: மறுபடியும் இப்போ 500 கீழே வந்துடுச்சு.
0: ஆமா,
1: மறுபடியும் ஏறத்தான் செய்யும்.
0: நிச்சயமா
1: இப்போ வந்து இங்க உள்ள ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால கொஞ்சம் இறங்கி இருக்குது, மறுபடியும் ஏறத்தான் செய்யும்.
0: எப்பவுமே
1: சேவிக்கிறதுக்கு அது கோல்டு வாங்கி வச்சுங்க, ஃபியூச்சர்ல அது ஏறத்தான் செய்யும்.
0: ஏறத்தான் செய்யும். ஓகே, அண்ட் இன்னொன்னு, இப்போ ஐயன் கோல்டு வாலெட்டோட இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜா நம்ம சொல்லணும்னா சார், அன்னைக்கு கூட நம்ம மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு 1000 திரம்ஸ் ஒரு 1500 திரம்ஸ் சம்பளம் வாங்குறவங்க, அவங்க இருக்கிற அகாமடேஷன் வந்து எப்படி இருக்கும்? சோ பிசிக்கலி வந்து ஒரு கோல்டா வாங்கி அவங்க அங்க வச்சுக்கிறது எந்த அளவு சேஃபா இருக்கும்?
1: அது பிரச்சனை இருக்குது
0: இல்லையா,
1: வந்து ஊருக்கு போகும்போது வந்து வாங்கிட்டு போகலாம்.
0: கிடையாது. கம்ப்ளீட்லி சேஃப் ஆப், நீங்கள் வந்து ஐயன் கோல்டு வாலெட்டை வந்து டவுன்லோட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லைங்களா, நம்ம ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கேட்டுட்டு இருக்கிற லிசனர்ஸ்க்கு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. என்ன கொடுக்க போகிறோம் சார் நம்ம?
1: 1 கிராம் காயின்ஸ் 3 வரை கொடுக்கலாம்.
0: எஸ், ஸோ இப்போ ஐயன் கோல்டு வாலெட் அண்ட் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ரெண்டு பேருமா சேர்ந்து உங்களுக்காக கோல்டு காயின்ஸ் கொடுக்க போறோம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கோல்டு காயின்ஸ் வின் பண்றதுக்கு ஐயன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, உங்களுடைய ஆப் ஸ்டோர் இல்லைனா கூகுள் பிளேக்கு இப்பவே போயிட்டு நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட், உங்க நேம் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கிற அந்த பேஜை வந்து எங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0502528940 நம்மளுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் லக்கி வினர்ஸுக்கு கோல்டு காயின்ஸ் நாங்க கொடுக்க போறோம் சரியா. சோ உடனடியாக ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் லைக் வி ஆல்ரெடி செட், இந்த ஐயன் கோல்டு வாலெட் ஆப்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆஸ் லோ அஸ் 1 திரம்ல இருந்து நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். வேற ஏதாவது நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃப்ரம் யூ
1: ஏதாவது டவுட் இருந்தா அதுல கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குல்ல, வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல டவுட் அனுப்பினா அவங்க கான்டாக்ட் பண்ணி டவுட் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க.
0: ஓகே,
1: அந்த டவுட் இருந்தா கேட்க சொல்லுங்க.
0: வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், தேங்க் யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நீங்க நேர்லயே வந்து அழகா உங்களுடைய ஆப் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன், ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு தாட் இது, 1 திரம்ல இருந்து தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கறது நீங்க வந்து சாத்தியமாக்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் தட்.
1: Thank you.
0: So, உடனடியாக நீங்க என்ன பண்றீங்க, ஐயன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கோல்டு காயின்ஸ் வின் பண்ணுங்க.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Order. 28 June, Ramada Corniche, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: மற்றும் பலர் நடிப்பில் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத்ரோட் டிவி எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகின்றது.
2: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
5: எல்லாமே சொல்லுவேன்.
4: கதை போமா? கதை போமா? கதை போமா?
5: கதை போமா?
6: கூடவே
7: உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
8: This is an 18 plus game. Play responsibly. TNC Supply.
9: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
10: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 million கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 million திரும்ஸ் மற்றும் 5 million திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி UAELottery.ae. brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
2: Traffic update. Brought to you by Jetour UAE. Buy now, pay in 2027. VAT on Jetour or 0% interest. 1 million kilometer warranty. 966 dirhams EMI pondra offer sudan. Unga brand new Jetour SUV ku upgrade aanga.
3: டிராஃபிக் இப்போ E11-ல பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. ஆமாம், இது வந்து எங்கே தெரியுமா? ஐ திங்க் இட் இஸ் இங்கே இது வந்து அல்நாதா ஷார்ஜா. ஆமாம், அல்நாதா ஷார்ஜாவில் டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்லேருந்து அன்சார் மாலுக்கு எல்லாம் முன்னாடி ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஸோ அந்த ஹோல் ஸ்ட்ரெச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியுது. 311-ல் அந்த இருந்த மல்டிபிள் கிராஷஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இந்த பக்கம் 611-ல் 2 கிராஷஸ் பார்க்க முடியுது. ஆமாம், கவனிச்சுக்கு ஜஸ்ட் முன்னாடி 2 கிராஷஸ் பார்க்க முடியுது. அதனால 611 வழியா நீங்க வந்துட்டு இருக்கீங்க டுவர்ட்ஸ் துபாய் நோக்கி அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராபிக் நீங்க எதிர்பார்க்கலாம்.
2: டிராபிக் அப்டேட் was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.

0: 10:53 on the clock. Medicine morning, Anum, bye. சொல்லிட்டு கிளம்ப போறேன். சோ திங்க கிழமை அதுமா ஒரு வண்டர்ஃபுல்லான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு வின் கோல்டு தங்கம் வந்து நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ அப்படி அனுப்புறவங்க ஆரம்பிச்சாங்க, அது ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த ஆப்போடைய கன்வீனியன்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்லிட்டு நமக்காக இந்த தங்க பரிசியும் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ ஐன் கோல்ட் வாலெட், லைக் வி ஆல்ரெடி செட், டிஜிட்டலி உங்களால தங்கம் வாங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்தோடைய விலை வந்து எவ்வளவு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, நம்மளாம் எங்கப்பா தங்கம் வாங்குறது நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாதுன்னா நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உடனடியாக ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சரியா? ஏன்னா ஆப்ல வந்து ஃப்ரம் 1 திரம்ல இருந்து நீங்க கோல்டு வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷனா நீங்க வந்து சேர்த்த ஆரம்பிச்சு 1 திரமா, ஒரு லைக் உங்க கையில வந்து ஏதாவது கமிஷன்ஸ் வரலாம், டிப்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு பைசா இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ராவா இருக்கிற பணம், அதன் மூலமாக வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சு நீங்க கோல்டு வாங்கலாம் எயின் கோல்டு வாலெட்ல. அண்ட் லைக் ஐ ஆல்ரெடி சேட், நீங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது 100 திரம்ஸ்க்கு பண்ணும்போது உங்களுக்கு 20 திரம்ஸ் வர்த் ஆஃப் கோல்டு உங்க வாலெட்டுக்கு திருப்பி கிரெடிட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நீங்க இந்த ஆப் வாங்கி என்ஜாய் பண்ணதோட மட்டும் இல்லாம, ஆப் ஃப்ரீயா கோல்டு வாங்கி என்ஜாய் பண்ணதோட மட்டும் இல்லாம, உங்க ஃப்ரெண்டுக்கும் ரெஃபர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் கமிஷன் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து கிஃப்ட் கிடைக்கும் வாலெட்ல. ஓகேவா? நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் தி ஆப். ஓகே, நீங்க வந்து இப்போ கொடுக்குற கோல்டு காயினுக்காக இல்லாம ஜென்ரலா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா சின்ன சம்பளம், ஒரு 1000 திரம்ஸ் நீங்க சம்பளம் வாங்குறீங்கனாலும் கூட உங்களால கூட வந்து கோல்டு வாங்க முடியும் இந்த எயின் கோல்டு வாலெட் ஆப் வழியாக. சரியா? சோ உடனடியாக ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க நேம் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய உங்க ப்ரொஃபைல் பேஜை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க. லக்கி வினர்ஸ்க்கு கோல்டு காயின்ஸ் காத்துட்டு இருக்கு ஃப்ரம் எயின் கோல்டு வாலெட். அந்த ஒரு தங்கமான அனௌன்ஸ்மெண்ட்டோட நானும் அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். சரியா? நல்ல ஒரு பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு பீமா படத்துல இருந்து நாளைக்கு காலையில திருப்பியும் 7 மணிக்கு உங்ககிட்ட வந்து நான் பேசுவேன். நான் மெரிசல் மார்னிங்ல. ஸோ லாஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ் ஆஃப் ஜூன் நல்லபடியாக முடியட்டும் நம்ம எல்லாருக்கும். அடுத்த ஒரு ஹாஃப்குள்ள நம்ம நல்ல பாசிட்டிவிட்டியோட அடியெடுத்து வைப்போம். சரியா? அண்ட் மறக்காம சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க. இருங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக. அண்ட் ஆல்சோ நம்ம ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா டிரைவ் பண்ணக்கூடிய நேரத்தை தாண்டி மற்ற நேரத்திலும் எங்களோட கனெக்டடா இருக்கலாம். டேக் கேர், பாய்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா என்று விரிவான விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் சரண்யா நடராஜன் புகார் அளித்துள்ளார். அமைச்சர் சரத்குமார் ஜெய்பாக்கம் ஸ்டேடியத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற காணொலி சமூக வலைதளத்தில் வெளியானது. குழந்தைக்காக மாத்திரையை போலி செய்ததாக அமைச்சர் சரத்குமார் விளக்கம் அளித்த நிலையில் அவரது விளக்கம் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்களும் சந்தேகங்களும் எழுந்தன. அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்க வலியுறுத்தி திமுக மாணவர் அணி இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளவிருந்த நிலையில் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
1: வெனிசுவேலாவில் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை இந்தியா அனுப்பியுள்ளது. ஆபரேஷன் அமிஸ்டாட் என்ற திட்டத்தின் கீழ் வெனிசுவேலா மக்களுக்கு நிவாரண உதவிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வெனிசுவேலாவில் கடந்த 24ஆம் தேதி இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் பலரும் உயிரிழந்ததுடன் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 1450 உயர்வடைந்துள்ளது. இந்நிலையில் இந்தியா அனுப்பி வைத்த நிவாரண உதவிகள் வெனிசுவேலாவை சென்றடைந்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்த மனிதாபிமான உதவியானது அங்கு நடைபெற்று வரும் நிவாரண பணிகளை வலுப்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். 2025 ஒப்பிடுகையில் 2026 ஆண்டில் இலங்கையின் ஒட்டுமொத்த அரசு வருமானம் குறையும் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2027 ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட நிதி மூலோபாய அறிக்கையின்படி மானியங்கள் உள்ளடங்கலாக ஒட்டுமொத்த அரசு வருமானம் 2025 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16.7% காணப்பட்டதுடன் அது 2026 ஆண்டில் 15.8% வரை வீழ்ச்சியடையும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: பிரான்சின் கிழக்கு பகுதியில் உள்ள டாம்ப்ளேன் நகரில் ஸ்கை டைவிங் பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்ட சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 11 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் விமானி மற்றும் 10 பயணிகள் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 5 ஸ்கை டைவிங் பயிற்றுநர்களும் முதன்முறையாக ஸ்கை டைவிங் செய்ய தயாராக இருந்த 5 பேரும் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பாராசூட் பயிற்சி பள்ளியால் பயன்படுத்தப்பட்ட இந்த விமானம் நான்சி எஸ்ஐ விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது. விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: இந்திய மகளிர் அணிக்கு எதிரான ICC உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 170 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி 19 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள 6 பந்துகள் மீதமிருக்க 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இதற்கமைய மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் குரூப் சுற்று ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வியடைந்த இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்து தொடரில் இருந்து வெளியேறியுள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் இன்று உள்ளக பகுதிகளில் 46°C வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புஜேராவில் தற்பொழுது 35°C, அஜ்மானில் 36°C, அபுதாபியில் 37°C, துபாய் ராசல்கைமா மற்றும் உமல் குவாயினில் 38°C, ஷார்ஜாவில் 39°C தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: ஓகே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாளை காலையில் ஒரு மேட்ச் இருக்கு, அதுக்கு வந்து எப்படியாவது எல்லாரும் அலாரம் வச்சு பாருங்க. அந்தளவுக்கு சூப்பர் மேட்ச் இது. நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் மொராக்கோ பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ ரெண்டு டீமுமே வந்து டாப் டீம்ஸு, ரெண்டு டீமுமே வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்த ரெண்டு டீம்ஸுமே வந்து வேர்ல்டு கப் கண்டெண்டர்ஸ் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது. அவங்க ரவுண்ட் ஆஃப் 32 மோதுறாங்க. 16-8 இன்னும் எவ்வளவோ இருக்குது. குவார்டர் ஃபைனல் தான் 8, அதுக்கப்புறம் செமிஃபைனல் ஃபைனல்னு போகும். இன்னொரு பக்கம் இந்தியன் கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் சோகமான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்ஸை பார்த்துருவோம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆல் ரைட், ஸோ எத்தியாட் ரயில் இஸ் செட், ஆல் செட். நாளைக்கு வந்து முதல் சர்வீஸ் எத்தியாட் ரயிலில் தொடங்கவிருக்கு. ஸோ யுஏஇயில் வந்து எவ்வளோ டைம் நீங்கள் ஆக்சுவலாக சேவ் பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு பஸ்லேயோ கார்லேயோ போகிறீங்க அப்படின்னா கூட, நீங்கள் வந்து ஃபுஜைரா அபுதாபி போகிறீங்கன்னா ஜஸ்ட் 1 hour 45 minutes நீங்கள் போயிடலாம். காரில் போனீங்க

0: கம்மியாக உங்களுக்கு டைம் தான் ஆகும். ஸோ நாளைக்கு எத்தியாட் ரயில் தொடங்கவிருக்கு. ஸோ 69 minutes துபாய் சர்வீசஸ் செப்டம்பர் 30th தொடங்கிடுச்சு அப்படின்னா துபாய் டு ஃபுஜிரா இட் டேக்ஸ் 69 minutes, ஜஸ்ட் 1 hour and 10 minutes மட்டும்தான். காரில் போனீங்கன்னா மினிமம் 1.5 மணி நேரம் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் வந்து பயங்கரமாக டைம் சேவ் பண்ணலாம். அபுதாபி டு துபாய் 57 minutes, செப்டம்பர் 30th அபுதாபி டு துபாய் சர்வீஸ் ஆரம்பித்த உடனே 57 minutesல் நீங்கள் எத்தியாட் ரயிலில் பயணம் செய்யலாம். பை கார் அட்லீஸ்ட் 1 hour 15 minutes ஆகும், இல்லை 1 hour 45 minutes வரைக்கும் ஆகும். பஸ்னால் அப் டு 2 hours வரைக்கும் ஆகும். ஸோ எத்தியாட் ரயில் வரது மூலமாக உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அதே நேரத்தில் கம்ஃபர்ட்டும் இருக்கும். உள்ளே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அங்கேயே ஃபுட் ட்ரக்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வழி மேலே விழி வச்சு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க எத்தியாட் ரயிலுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஆல் ரைட். ஸோ நான் ஆர்ஜே மது வந்திருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே தொடங்கியாச்சு. அடுத்த 3 மணி நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்க போறீங்க. ஓகே, ஸோ நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் என்னங்கிறத பார்த்துடலாம். வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்ததால கோல்டு வந்து லைட்டா அப்படி குறைஞ்சிருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store
0: so approximately 4 dirhams kitta vandu koranjirukku friday night compare pannumbodhu 24 carat porthu varaikku inikana rate 488 22 carat porthu varaikku 452 dirhams and 21 carat 433.25 433.25 18 carat thanga 371.5 idha inikana gold rate
1: indru thangathin vilai gold rate brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store
2: back to back 2 part 2 part

0: நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: யுஏஇ நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
2: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா ஓகே பாய்.
8: மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
9: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இப்போவே நான் பாட்டு கொடுக்க போகிறேன். 800-8940 கால் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் மண்டே சீக்கிரமே உங்களுக்கு பாட்டு கொடுத்து உங்களுக்கு கூல் பண்ண போகிறேன். 889-40 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். யூஏக்கு வெளிலிருந்து கூப்பிட்டீங்கன்னா +9714359-5525 கூப்பலாம். ஆர் இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி மதுன் இருக்க MEDHU அங்கே வந்து நீங்கள் பேசலாம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ஜாஃபர் சார், துபாயிலிருந்து.
0: நல்லா இருக்கீங்களா ஜாஃபர்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கே ஜாஃபர். சாப்பிட்டீங்களா ஜாஃபர்?
1: காலையில் முடிஞ்சு சூடா தான் இருக்கு வெளியில.
0: ஓகே, ஆமா ரொம்ப சூடா இருக்கு ஜாஃபர். என்ன பண்றது சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் ஜாஃபருக்கு?
1: எனக்கு செந்தூர் உப்பு படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்களேன்.
0: ஓகே, அதுல இருந்து பர்டிகுலரா இந்த பாட்டு தான் வேணும் ஏதா இருக்கா?
1: உங்க விருப்பம்.
0: ஓகே ஓகே ஜாஃபர்.
1: ஓகே, தேங்க்ஸ்.
0: தேங்க் யூ ஜாஃபர், ஹேவ் எ நைஸ் டே, பை பை. செந்தூர் உப்புல இருந்து ஒரு பாட்டு நான் ஜாஃபருக்காக போட்டுட்டு, ஃபிஃபா வேர்ல்டு கப்போட சம்மரி வந்து கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி சைடு போயிட்டு வந்துருவோம். எஃப்ஏஹெச் டோர்னமெண்ட் வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு. இதில் பாகிஸ்தான் கடைசி பிளேஸில் இருந்தாலும் இந்தியா வந்து கடைசிக்கு முன்னாடி பிளேஸில் இருக்காங்க. டாப் பொசிஷனில் பெல்ஜியம் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்பெயின், ஜெர்மனி, இங்கிலாண்டு, நிறைய டீம்ஸ் இருக்காங்க. பட் இந்தியா 8வது முடிச்சிருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது. பட் இருந்தாலும் ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்தியா, குறிப்பாக ஜெர்மனிக்கு இருக்க. தே பிளேட் ரியலி வெல். பட் அந்த ஷூட் அவுட் மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் போயிட்டு ஒரு மேட்ச்சில் வந்து தோல்வி விட்டுறாங்க, அடுத்த மேட்ச் வின் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் பெண்கள் ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த டோர்னமெண்ட்டில் அவங்க சாம்பியன்ஷிப் பட்டமும் வென்றாங்க. அண்ட் கிரிக்கெட்டுக்கு அப்படியே வந்தோன்னா, விமென்ஸ் கிரிக்கெட்டில் இந்தியன் டீம் நாக் அவுட் ஆகிட்டாங்க. இந்தியன் டீம் அஃபிஷியலி தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகலை. ஏன்னா ஆஸ்திரேலியா கிட்ட நேற்று வின் பண்ண முடியல, சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டையும் ஆஸ்திரேலியா கிட்டையும் தோத்ததால் எஸ் நம்ம இந்தியன் டீம் வந்து அஃபிஷியலாக எலிமினேட் செய்யப்படுகிறார்கள். அண்ட் வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப்பில் இனிமேல் இந்தியன் டீமுக்கு இடம் கிடையாது. செமிஃபைனல் வந்து வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த நாலு டீம்ஸ் தான் ஆட போகிறாங்க. இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸும் நடக்கவிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட், மோஸ்ட் ப்ராபபிள் டெசிஷன் வந்து இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவாக தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இந்தியன் மென்ஸ் டீம் அயர்லாண்டில் போய் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, அதை பாட்டு முடிஞ்ச உடனே பார்ப்போம். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
2: மசாலா கேஃபே, brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899
3: dirhams off. Request a song, call or WhatsApp 0502528940.
4: மனசு தொட்டு மிட்டு, மனசு தொட்டு மிட்டு.

0: சாங். கால் ஆர் வாட்ஸ்அப் 0502528940.
1: மனசு தொட்டுமிட்டு, மனசு தொட்டுமிட்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
3: சீசன்ஸ் மாறலாம், ஆனா முகத்துல ஆக்னே மாறலையா? அப்போ அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட். விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்,
4: ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் மற்றும் டிஐபி.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனச காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
13: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
12: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
14: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
15: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
16: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama. நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
2: செழித்தையும் தமிழை ஒளி.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஸோ ஹாக்கி பற்றி பார்த்தோம், இந்தியன் விமென்ஸ் டீம் பற்றி பார்த்தோம், இப்போ இந்தியன் மென்ஸ் டீம் பற்றி பார்த்தோன்னு வச்சிங்களேன், பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அயர்லாண்டில் போயிட்டு இந்தியா ஹவ் லாஸ்ட் போத் த மேட்சஸ் அண்ட் த சீரீஸ். ஸ்ரேயா சேர்கிட்ட கேப்டன்சி கொடுத்த உடனே இந்த ஒரு துரதிருஷ்டவசமான ரிசல்ட்டை நம்ம சந்திக்க நேரிட்டிருக்கு. நேற்று ஒரு ரன்ல தான் தோத்துருக்காங்க, பட் வி டிசர்வ்ட் தட் லாஸ். நான் அயர்லாண்ட் ரொம்ப நம்ம ப்ரோமோலாம் போட்டு ஓவராக கிண்டல் பண்ணி இதெல்லாம் ஒரு டீமானலாம் பேசி நமக்கு தேவை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நமக்கு நெத்தி அடி கொடுத்துருக்காங்கிறதா உண்மை. சாம்சன் அபிஷேக் ரெண்டு பேர் கோல்டு ரெண்டுக்கு, அதுக்கப்புறம் கடைசியில் ஹர்ஷித் ராணா 10 பால் 21 ரன் அடித்தாலும், பிரின்ஸ் யாதவ் முதபாலே வந்து 6 அடித்தாலும் இந்தியாவால் இந்த மேட்சை வின் பண்ண முடியல. அயர்லாண்ட் ரெண்டு மேட்ச் ஆடி ரெண்டு மேட்சையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2-0 அப்படிங்கிற கணக்கில் பெல்ஃபஸ்ட் நார்தன் அயர்லாண்டில் நடந்த இந்த டோர்னமெண்ட்டை அயர்லாண்ட் கைப்பற்றி விட்டார்கள். ஸோ இதில் அயர்லாண்ட் டீமோட மெயின் பிளேயர் ஜெய் மூந்த்ரா, அவர் வந்து நம்ம ராஜஸ்தான் காரர், அவர்கிட்ட இன்னி வரைக்கும் இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்கு போல. அவர் வந்து அயர்லாண்டில் பிஆர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை வச்சு அவர் அயர்லாண்டுக்கு ஆடி இந்தியாவை சம்பவம் பண்ணிட்டாரு. 21 வயசில் 2021 சாரி மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்காக அயர்லாண்டு போன நண்பர் அயர்லாண்டுக்காக ஆடி நம்மளை தோக்கடிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பரவாயில்ல. இன்னொரு பக்கம் ஃபீஃபா வேர்ல்டு கப் பக்கம் லைட் அப்படி எட்டி பார்த்துட்டு வந்து வச்சிங்களேன். நேற்று நடந்த ரவுண்ட் ஆஃப் 3-2 ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கனடா லாஸ்ட் மினிட்ல கோல் போட்டு சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணிட்டாங்க. பஃபானா பஃபானா இந்த வேர்ல்டு கப் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ பஃபானா பஃபானாங்கிறது சவுத் ஆஃப்ரிக்காவோட செல்ல பெயர், சவுத் ஆஃப்ரிக்கன் டீமோட செல்ல பெயர். இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்சஸ்ல ரெண்டு மேட்ச் மொரட்டு மேட்ச், மூணாவது மேட்ச் மொரட்டு மேட்ச் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மொரட்டு மேட்ச் பிரேசில் ஜப்பான், ஏற்கனவே ஜப்பான் பிரேசில நாக் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த ஹிஸ்ட்ரியெலாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசில் வெர்சஸ் ஜப்பான் நைட்டு 9 இருக்கு, பயங்கரமாக இருக்கும். நைட்டு 12 ஜெர்மனி பராகுவே அண்ட் காலையில் 5 நெதர்லாண்ட்ஸ் வெர்சஸ் மொராக்கோ. ஸோ இந்த மூணு மேட்சையும் முடிச்சு பார்க்கணுமா? நான் சத்தியமாக தூங்க போகிறேன். ஜெர்மனி ஐ மீன் சாரி பிரேசில் ஜப்பான் பார்த்துட்டு தூங்கிட்டு வேணா நெதர்லாண்ட்ஸ் மொராக்கோக்கு எழுந்துக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் சரியான மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வேளை இன்னைக்கு நெதர்லாண்ட்ஸ் மொராக்கோவில் நெதர்லாண்ட்ஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்க கனடா ஃபேஸ் பண்ணுவாங்க, மராக வின் பண்ணாங்க அவங்களும் கனடாவை ஃபேஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசுவோம் 12 மேலே 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேட்.
1: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off. 91 போடு.

0: to listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: என்எல்சி நிறுவனத்தின் பங்குகளை விற்க முயலும் மத்திய அரசுக்கும் என்எல்சி நிர்வாகத்துக்கும் கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களைப் போல் என்எல்சி பங்குகளை தமிழ்நாடு அரசை வாங்க முதலமைச்சரை வலியுறுத்துவதாக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2006 என்எல்சி நிறுவனத்தின் 10% பங்குகளை விற்பனை செய்ய அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு முயற்சித்த போது கழக அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள், நலச்சங்கங்கள், அதிகாரிகள் சங்கங்கள் ஒன்றிணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டதாக அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். என்எல்சி பங்குகளை மத்திய அரசு தனியாருக்கு விற்பதை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை தமிழக வெற்றிக் கழக அரசின் முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இபிஎஸ் கூறியுள்ளார். இதன் மூலம் என்எல்சி தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நலன் காக்கப்படுவதுடன் அப்பகுதி மக்களின் எதிர்காலமும் காக்கப்படும் என்று அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலை பாரதிய ஜனதா வணிகமயமாக்கிவிட்டது என்று உத்தவ் தாக்கரே குற்றம் சுமத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை முறைகேடு தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் இதுவரை 8 பேரை கைது செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் இந்துக்களின் உணர்வுகளுடன் விளையாடி பாரதிய ஜனதா துரோகம் செய்துவிட்டதாக மராட்டிய முன்னாள் முதல் மந்திரியும் உத்தவ் சிவசேனா தலைவருமான உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் பல பகுதிகளுக்கு பலத்த காற்று தொடர்பிலான உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு சபரகமுவ மத்திய, தெற்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள், திருகோணமலை மாவட்டத்தில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு மான்சூன் காலநிலை காரணமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று இலங்கை தேசிய வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவில் அவசர சேவைகளை வலுப்படுத்த உயர் தொழில்நுட்ப தீயணைப்பு வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய தீயணைப்பு வாகனங்கள் அவசர நிலைகளுக்கு விரைவான பதிலளிக்கும் திறனை அதிகரிப்பதுடன் தீயணைப்பு நடவடிக்கைகளின் செயல்திறனையும் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட இந்த வாகனங்கள் நகரம் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் விபத்து மற்றும் தீ விபத்து நேரங்களில் மீட்பு நேரத்தை குறைக்கவும் உதவும் என்று கூறப்படுகின்றது. இதன் மூலம் ஷார்ஜாவின் அவசர சேவை அமைப்பு மேலும் நவீனமயமாகி பொதுமக்கள் பாதுகாப்பு உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேலுடன் எட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா அமைப்பு நிராகரித்துள்ளது. தொடக்கத்தில் இருந்தே இஸ்ரேலுடன் எந்தவித பேச்சுவார்த்தைகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த ஹிஸ்புல்லா இந்த ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிம் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகாதது என்றும் இது நாட்டின் இறையாண்மையை சரணடைய செய்யும் ஒப்பந்தம் என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி இன்னிங்ஸ் மற்றும் 217 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியேடியது. போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் இலங்கை 308 ஓட்டங்களை பெற மேற்கிந்திய தீவுகள் 626 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது. இரண்டாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி 101 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழக்க மேற்கிந்திய தீவுகள் அணி இன்னிங்ஸ் மற்றும் 217 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியேடியது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பகுதிகளில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். இதேவேளை கடலோர பகுதிகளில் அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஜிராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல்கைமா மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: Star of the month. Singer SPB.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். டிராஃபிக் எங்க இருக்குன்னு சொல்லவா? டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetour UAE. Buy now, pay in 2027. VAT on Jetour or 0% interest. 1 million kilometer warranty, 966 dirhams EMI போன்ற ஆஃபர் சுடன் உங்க brand new Jetour SUV க்கு அப்கிரேட் ஆங்க.
0: ஓகே, E11 அபுஷாகரா பக்கம் நல்லா ஸ்லோவாக இருக்குது. கிங் ஃபெசில் ரோட், ரோலா ஜுபேல் அண்ட் ஒரு கிராஷ் வேறு ரிப்போர்ட் இருக்கு. S115 ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. 3 கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. டுவர்ஸ் மலையா ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி ஷார்ஜா ரிங் ரோட்லேயும் செம்ம ஸ்லோ மூவ் இருக்கு. ஷார்ஜா இண்டஸ் ஏரியாஸ் எல்லாத்துலயுமே வந்து ஸ்லோ மூவ் இருக்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு மண்டே மறுபடியும் எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அல்வர் காவான் பக்கத்தில் E44க்கு பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் சிட்டி பக்கத்தில் E311 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. E311 டுவர்ஸ் துபாய் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. அஜ்மான் டு ஷார்ஜா நீங்கள் வந்து இந்த வாசித் நோக்கி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் பிட் ஸ்லோவர். ஸோ இதுதான் தற்போதைய நிலவரம். 12 காலின் படி டிராஃபிக் அப்டேட்
1: was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today. Back to back.

ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: ரெக்லெஸ் டிரைவிங் ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: 6 மாசம் ஜெயில், 50,000 dirhams ஃபைன் போட்டு விட்டாங்க. அபுதாபியில் ஒருத்தர் வந்து பயங்கர ரெக்லெஸாக ஓட்டி மற்ற லைஃப்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கக்கூடிய வகையில் ஓட்டினதுனால அபுதாபி கிரிமினல் கோர்ட் வந்து பப்ளிக் ரோட்ல நிறைய டைம் ஸ்வர் பண்ணி ஏகப்பட்ட ஸ்டண்ட்லாம் பண்ணதால ஆப்வியஸ்லாம் பயங்கரமாக ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஆல்சோ மொத்தமாக 20,000 plus 50,000 சேர்த்து 70,000 dirhams டோட்டல் ஃபைனான்சியல் பெனல்ட்டி அவங்க கட்டணும். அதை தாண்டி டிரைவர்ஸ் லைசன்ஸை 1 இயருக்கு பார் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி ப்ரிசன் சென்டென்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னா கரெக்டாக ஊட்டிட்டு போகலாமே, எதுக்கு இந்த ஸ்டண்ட் கிண்டெல்லாம்? இது ஒரு சின்ன ரிமைண்டர் மெசேஜ் ஃப்ரம் அபுதாபி போலீஸ்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கோல்டு குறையும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஏறத்தான் போகுது. ஸோ நீங்கள் லாங் போறீங்கன்னா அக்யூமுலேட் பண்ணி வைங்க, தப்பே கிடையாதுங்கிறாங்க. இப்போ வந்து நல்ல டைமா பை பண்றதுக்கு, இதை விட குறைஞ்சாலும் நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்றாங்க.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: Okay, so 24 karat thangatha porthu varaikku 488 dirhams, 22 karat 452 dirhams, 21 karat 433.25, 18 karat thangam 371.50.
1: indru thangathin vilai gold rate brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: ஓகே, இப்போ ஷார்ஜா கிட்ட பயங்கரமா டிராஃபிக் நான் பார்த்தேன், அது எங்க இருக்குன்றத நான் அப்டேட் பண்றேன்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetour UAE. Buy now, pay in 2027. VAT on Jetour or 0% interest. 1 million kilometer warranty, 966 dirhams EMI போன்ற ஆஃபர்ஸ் உடன் உங்க brand new Jetour SUV-க்கு அப்கிரேட் ஆங்க.
0: ஓகே, ஸோ துபாய் டிசைனிஸ்ட் கிட்ட ராசுல் கோரோட்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. E311 இன்டர்நேஷனல் சிட்டி பக்கத்தில் 2-3 கிராஷ் இருந்தாலும் அது வந்து டிராஃபிக் இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்குது வெஹிக்கல்ஸ்லாம். இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷார்ஜாவில் தான் மலையா ஸ்ட்ரீட் அண்ட் ஆல் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ஸ் கனெக்டிங் டு மலையா ஸ்ட்ரீட் பயங்கர ஸ்லோவாக இருக்குது. அல்தா இது ரோட் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா டுவர்ட்ஸ் E11 நீங்கள் போயிட்டு இருக்கும் போது ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி வாசித் ஸ்கொயர்லேயும் நல்ல ஒரு ஸ்லோ மூமெண்ட் காணப்படுகிறது. ஸோ இதான் ஷார்ஜாக்குள்ள நல்ல டிராஃபிக் இருக்குது, பார்த்துக்கோங்க.
1: Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today. Masala Cafe brought to you by Bima Jewelers Soda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off. Master soda or paatu coming soda soda puttam budu paatu brought to you by PropShell Property oda 28 June Ramada Corner Abu Dhabi la nadakkira NRI meetup la kalandukitta 10 gold coins and 10 square feet extra free.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பன்னு தெரியும்.
2: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியின் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவு டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகின்றது.
1: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: சீசன்ஸ் மாறலாம், ஆனா முகத்துல ஆக்னே மாறலையா? அப்போ அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட். Visit Dr. Geeta Sadanandan.
5: Ayu Treat Ayurveda Clinic, Dubai Silicon Oasis, Matrum DIP. Upgrade ke, ready ya?
6: Varuna chalo, nee varuvane, enakku theriyum, naa ready.
5: Unga dream SUV vaangradhukku, idhu dhaan seriyana neram. Discover the power of Jetto. Buy now, pay in 2027. VAT on Jetto or 0% interest. 1 million kilometer ke warranty irukku. Selected models la up to 10,000 dirhams cashback. Free insurance kuda irukku. EMI-yum verum 966 dirhams per month. Avladha, idha vida periya upgrade நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
4: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T&Cs apply.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
10: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
9: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
11: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
12: Golden Song of the Hour.
13: Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world.

0: எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் அது.
1: உனக்கும் கூட உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ், பீமா, வேர் வித் ப்ரைட்.

0: பெல்ஜியமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயங்கரமான ஒரு டிரா தான், உண்மையிலே இது சும்மா சொல்லக்கூடாது. ஸோ ஃபீஃபா வேர்ல்டு கப் 2026 இன்னைக்கான மேட்சஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அப்படியே நாளைக்கு நம்ம மேட்சஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரான்ஸ், ஸ்வீடன், பெல்ஜியம், செனகல், யூஎஸ்ஏ, போஸ்னியா, ஸ்பெயின், ஆஸ்திரியா, போர்ச்சுகல், குரோவேஷியா. ஃபஸ்ட்டு போர்ச்சுகலுக்கு பாருங்க டிராவை, குரோவேஷியா கூட, ஸ்பெயின் கூட, பெல்ஜியம் கூட மோதனாதான் அவங்க வந்து குவார்டர் ஃபைனலே தாண்ட முடியும். அந்தளவுக்கு செஞ்சு விட்டுருக்காங்க போர்ச்சுகலை, பாவமாக இருக்குது கொஞ்சம் பார்க்குறதுக்கு. பட் இதெல்லாம் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அவங்க வின் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், அந்த விக்ட்ரியோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அது அந்நியாயத்துக்குனா நல்லாயிருக்கும். அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ அவங்க இன்னமும் கான்ஃபிடன்ஸோட பயங்கரமாக ஆடிட்டு இருப்பாங்க. இந்த வேர்ல்டு கப் போக போக சூடு பிடிக்க போகுதுங்கிறதுல மாட்டுங்கிறதே கிடையாது. ஒரு மணிக்கு மேலே பேசுவோமா, தொடர்ந்து பேசுவோம். இது 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by Bima Jewellers ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: விமர்சிக்கும் எதிர்கட்சிகளை தமிழக வெற்றி கழக அரசு மிரட்டுகின்றது என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும் என அவர் விமர்சித்துள்ளார். தனது போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் பயன்படுத்தியது போல் தக் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாவிக ஆட்சியை விமர்சிப்பதால் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீது வழக்கு. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு வீட்டில் ரெய்டு. இப்படி விமர்சிக்கும் எதிர்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதில் அளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது என்று முன்னாள் முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
0: இந்திய செய்திகள்.
1: கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை சென்ற 52 இந்தியர்கள் நேபாளத்தில் சிக்கியுள்ளனர். நேபாளம் வழியாக சென்ற பக்தர்களில் 52 பேரிடம் சீன நாட்டின் விசா மற்றும் நுழைவு அனுமதி இல்லை என்று கூறப்படுகின்றது. புனித யாத்திரை அழைத்துச் சென்ற தனியார் பயண நிறுவனங்கள் அதற்கான முழுமையான ஏற்பாடுகளை செய்யாததால் பக்தர்கள் 52 பேரும் நேபாளத்திலேயே சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான தகவலை தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுப்ரியா சுலே எம்பி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதுடன் வெளியுறவு அமைச்சகம் தலையிட்டு உடனடியாக உதவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
0: இலங்கை செய்திகள்.
1: பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் 18,000 மேற்பட்ட தன்சல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசுதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இதுவரையில் 18,412 தன்சல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகூட தெரிவித்தார். இன்று மற்றும் நாளை நடத்தப்பட உள்ள இந்த தன்சல்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதுடன் பொசன் வலயங்களை சுற்றியுள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் தற்காலிக பொசன் வர்த்தக நிலையங்களும் இந்த வாரம் முழுவதும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார்.
0: அமீரக செய்திகள்.
1: கடல் பசுமையை மீட்டெடுக்கும் முயற்சியில் 3,00,000 அதிகமான பவளப்பாறை கூட்டங்கள் வளர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுற்றுச்சூழல் முகமை நடத்திய அபுதாபி கோரல் கார்டன்ஸ் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2026 முதல் அரையாண்டில் மட்டும் 3,02,415 பவள கூட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த திட்டம் தொடங்கியதில் இருந்து இதுவரை வளர்க்கப்பட்ட மொத்த பவள கூட்டங்களின் எண்ணிக்கை சுமார் 1.8 மில்லியனை கடந்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய கடல் பவளப்பாறை புனரமைப்பு முயற்சிகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த திட்டம் கடல் உயிரியல் பல்வகைமையை பாதுகாக்கவும் கடல் சூழலியல் அமைப்பை வலுப்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது.
0: உலகச் செய்திகள்.
1: சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் மற்றும் பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் முகமது இஷாக் தார் ஆகியோர் தொலைபேசியில் கலந்துரையாடினர். அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முன்னேற்றம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு நிலைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் பேச்சுவார்த்தை முயற்சிகள் குறித்து இருதரப்பும் பரிசீலித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பரந்த அளவிலான தீர்வுகளை எட்டும் நோக்கில் நடைபெற்று வரும் தூதரக முயற்சிகளை ஆதரிப்பது தொடர்பாகவும் இரு அமைச்சர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
2: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் ரியல் எஸ்டேட் சந்தை 2026 முதல் அரையாண்டில் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களின் மொத்த மதிப்பு 75 பில்லியன் அமெரிக்க டாலர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வருடத்தின் முதல் 5 மாதங்களில் மட்டும் தொடங்கப்பட்ட திட்டங்களில் சுமார் 59,400 குடியிருப்பு அலகுகள் மற்றும் 10,800 வில்லாக்கள் இடம்பெற்றுள்ளன. நகரத்தின் முக்கிய பகுதிகளில் உயர்மாடி கட்டடங்கள் மற்றும் புதிய குடியிருப்பு திட்டங்கள் வேகமாக வளர்ந்து வருவது துபாயின் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீட்டாளர் நம்பிக்கை அதிகரித்து வருவதை காட்டுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in Play Store and App Store.
1: Okay, Ethiopia Trail oda videos la pathingala, station oda videos la neenga vandu pathingala.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: ஸோ எத்தியாட்ரையிலோட ஸ்டேஷன்ஸில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது, சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சிங்களேன். பிளாட்ஃபார்ம்லேயே வந்து ஃபுட் அண்ட் பேவரேஜ் அவுட்லெட்ஸ்லாம் ரொம்ப விசாலமாக அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை தாண்டி எவ்ரி டிக்கெட்டுக்கும் உங்களுக்கு கேரண்டி சீட்டிங் கிடைக்கும். எத்தியா ட்ரெயிலில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. எத்தியா ட்ரெயிலுக்குள்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைஃபை இருக்கும், பவர் கேபினட் இருக்கும். இது யூனிவர்சல் சாக்கெட் அப்படின்றதுனால இந்தியாவிலேருந்து நீங்கள் பிளக் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட, பிளக் பாயிண்ட்டில் சுருகிற மாதிரி ஒரு பின் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அபுதாபி பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஷட்டில் பஸ்ஸஸ்லாம் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டலோட மெயின் ஏரியாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் முசாஃபா, அதுக்கப்புறம் பனியாஸ் தல்மாமா, நீங்கள்லாம் போனோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் போகக்கூடிய வகையில் அரேஞ்சும் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் எத்தியா ட்ரெயிலோட மேற்பார்வை.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. back to back.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586815179.
3: அமீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
4: ஜோஹோ, ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக, அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பாஷாபாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 dirhams வவுச்சர் நீங்க வின் பண்ணணுமா? ரொம்ப சிம்பிள். நான் இப்போ கேட்க போகிற கேள்விக்கு சரியான பதிலாக வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பாஷாபாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 dirhams வவுச்சரை வின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஈஸியாக நான் கேட்குறேன். இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து பாஷாபாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 dirhams வவுச்சரை வின் பண்ணலாம். ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, பாஷாபாய் பிரியாணியில் ஃப்ரீ ஹோம் டெலிவரி ஆஃப் ஃபுட் இருக்குது, சரியா தவறா? பாஷாபாய் பிரியாணியில் ஃப்ரீ ஹோம் டெலிவரி ஆஃப் ஃபுட் இருக்குது, சரியா தவறா? எஸ் ஆர் நோ அப்படின்னு அமிச்சுட்டு உங்கள் பேர் எமிரேட் நேம் எல்லாத்தையும் போட்டு அமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பாஷாபாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 dirhams வவுச்சர் வின் பண்ணலாம். இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், டே வின் பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லிவிடுங்க. இந்த காண்டெஸ்ட் மசாலா கேஃபே நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக உங்களுக்காக நடக்கவிருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி யூ கேன் வின். ப்ளீஸ் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸே, ஓகேவா? ஓகே, தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக நடக்க, இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் டீமே குவாலிஃபை ஆகலை அப்படின்னா கூட நம்ம வந்து இங்கிலாண்ட் ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு டீமும் வின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வியடா சில பேர் யோசிப்பாங்கல்ல, யோசிங்கன்ற தப்பில்லைன்ற, ஏன்னா நிறைய டிராஃபிக் அவங்க தான் வச்சிருக்காங்க. கமான் வெஸ்ட் இண்டீஸ், கமான் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு நம்ம முழு சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். 89.4 FM ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன், ஸ்டே டியூன்.
1: மசாலா கேஃபே brought to you by Bima Jewellers ஓட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams ஆஃப்.
2: 91 போடு.

மற்றும் DIP.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spotle unga plotta book pannunga.
2: Sir, Imper Sweetie, Q பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Chillax song of the hour.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி
3: எனக்கும்
4: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies. வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.

0: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரில 1899
1: dirhams off. பாஷாபாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 dirhams நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா இப்ப நடத்துற கான்டெஸ்ட்ல நீங்க வந்து கலந்துக்கணும். இப்பவே 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு நான் கேட்க போற கேள்விக்கு சரியான பதிலை நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து பாஷாபாய் பிரியாணியில ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்கு ஃபுட்டுக்கு, கரெக்டா தப்பா? எஸ் ஆர் நோ, சரியான பதில எஸ் இல்லைனா நோ அப்படின்னு டைப் பண்ணி, கூடவே உங்க பேரு, நீங்க எந்த எமிரேட்லேருந்து வாட்ஸ்அப் பண்றீங்க அப்படிங்கறதையும் டைப் பண்ணி 0502528940 வாட்ஸ்அப் பண்ணி அப்படின்னா நீங்க பாஷாபாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 dirhams வவுச்சர் வின் பண்ணலாம். உங்க ஃபேமிலியோட போயிட்டு டைனிங் பண்ணலாம் நீங்க. ஸோ நல்ல ஜாலியா வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்கு இந்த வவுச்சர் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். சரியா, இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, யூ கேன் வின். அண்ட் நேத்து பென் ஸ்டோக்ஸ் வந்து மேட்ச் ஆடிட்டு இருக்கும் போதே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டாரு. பயங்கர ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு ஃபினாமினல் பிளேயர், அவர் சென்னை கார்டனருங்கிற ஒரு பார்சியாலிட்டி பார்த்து நான் பேசுகிறேன். அந்த ஹெட்டிங்லியில் ஒரு டெஸ்ட்டை தனியாக நின்று முடிச்சு கொடுப்பார் தெரியுமா, ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் பண்ணி கண்ணாப்பின நடிச்சு ஆஸ்திரேலியாவோட ஈகோவை அப்படியே உடச்சி சுக்கு நூறாக்குவார் தெரியுமா. அங்கே தான் முத்தே நீ தாம்ல அப்படின்னு இந்த உலகத்துக்கு டெஸ்ட் மேட்சே பார்க்காதவங்களுக்கு கூட டெஸ்ட்டு பார்க்க வச்சவர் தான் என் தலைவன் பென் ஸ்டோக்ஸ். ஸோ ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் பென் ஸ்டோக்ஸ். சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோட உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் ஒரு கோச் ஆகிடுவீங்க நீங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்கில்லாம் இருக்குது. அண்ட் அவருக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு அப்படியே நான் இங்கே கிளம்புறேன். ஆர்ஜி முதல் இங்கே கிளம்புறோம். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சமூக வலைதள பக்கங்களும் தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது ஆர்ஜி முதல். டேக் கேர், பை பை, ஹாவ் எ நைஸ் டே.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: சாங் கால் ஆர் வாட்ஸ்அப் 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா.
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: 89.4 Tamil FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தவிகாவின் ஆள் பிடிக்கும் அரசியல் உச்சக்கட்டத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தவிகாவின் சோஃபா மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அதிமுகவின் 6வது எம்எல்ஏவாக எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்துள்ளதாக அவர் கூறினார். தவிகாவுக்கு ஆதரவு அளித்த கட்சிகள் மீது நம்பிக்கையின்றி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது தொடர்கின்றது என்று அவர் விமர்சித்துள்ளார். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது மக்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் துரோகம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தொடமாட்டேன், தொட்டால் விடமாட்டேன் என்று கதை வசனம் கூறி பொங்கியவர் முதல்வர், அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தன் கட்சியில் சேர்க்க விஜய் முயல்வது ஏன் என்று உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மாநிலங்களவை எம்பியாக மல்லிகார்ஜுன கார்கே பதவியேற்றுள்ளார். பதவியேற்பு விழாவில் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கர்நாடகாவில் இருந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடந்த மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்டார். இதில் வெற்றி பெற்று அவர் மாநிலங்களவை எம்பியாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை எம்பியாக இன்று பதவியேற்றுக் கொண்டார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் தொடரும் மழையுடனான வானிலைக்கு மத்தியில் நாட்டிற்குள் டெங்கு நோய் பரவல் மேலும் தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஜூன் மாதத்தில் நேற்றைய தினம் வரையில் மாத்திரம் 19,318 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருந்ததுடன் இதனுடன் இவ்வருடத்தில் இதுவரையில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 53,000 தாண்டியுள்ளது. வருடத்தின் 25வது வாரம் நிறைவடையும் போது நாட்டில் 124 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளன. கத்தாரில் முடக்கப்பட்ட 6 பில்லியன் டாலர் நிதி விடுவிக்கப்படும் என்று ஈரான் அதிபர் தெரிவித்துள்ளார். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் கத்தாரில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள 6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஈரானிய நிதி விடுவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் வார இறுதியில் அரபு வளைகுடா பகுதியில் நடைபெற்ற தாக்குதல்களால் பேச்சுவார்த்தை சவால்களை எதிர்கொண்டுள்ள சூழலில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த நிதி விடுவிப்பு குறித்து வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ள ஈரானின் மிக உயர்மட்ட அதிகாரி ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் உலகின் முதல் இன்கு கொயின் நினைவு நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்த எண்ணிக்கையில் வெளியிடப்படும் இந்த இன்க்ளூ காயின் மூலம் கிடைக்கும் நிதி சமூக உள்ளடக்கத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் மற்றும் ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பராமரிப்பு, ஆதரவு மற்றும் சேவைகளை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்பை உறுதி செய்வதுடன் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் கொண்ட நபர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய முயற்சி தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தரவாக உலகின் முதல் இன்க்ளூ காயின் அபுதாபியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வதும் இறுதியுமான நாள் ஆட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 373 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் இங்கிலாந்து அணி சற்று முன்னர் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 110 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் ஜோ ரூட் 13 ஓட்டங்களுடனும் எமிலியோ கெய் 9 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். பென் டக்கெட் 36 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் பென் ஸ்டோக்ஸ் 30 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். ஜேக்கப் பெதல் ஓட்டமின்றி LBW முறையில் டக் அவுட் ஆனார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
3: Star of the month.
4: Singer SPB.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய வாரம். இந்த வாரத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேன். கையால் வந்து கண்டிப்பாக நம்ம எழுதணும். நிறைய விஷயங்கள் எழுதும் போது நம்முடைய மூளை வந்து அதிகமாக செயற்படும் அப்படிங்கிற மாதிரி படித்தேன். இப்போ வந்து நாம் யாருமே வந்து கையால் எழுதுறதே கிடையாது. நோட் பேடில் அப்படியே நோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், லேப்டாப்பில் அப்படியே டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், அடுத்து ஃபோனில் கூட நம்ம வந்து டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். யாருமே கையால் எழுதுறது கிடையாது, ஒரு லெட்டர் எழுதுறது கிடையாது, அல்லது ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கையால் எழுதுறது கிடையாது. உங்களுக்கு இன்னும் எழுதுற பழக்கம் இருக்கா? அப்படி இருந்தால் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. கையால் எழுதும் போது நம்முடைய நினைவாற்றல் வந்து அதிகரிக்குது. அதே மாதிரி மூளை வந்து அந்த தகவலை வந்து ஆழமாக செயலாக்குது. அதனால படித்தது கேட்டது இதெல்லாத்தையும் எழுதும் போது அது ரொம்ப நாட்கள் வந்து நினைவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து சிறு வயதுல இருந்து எழுதி படிக்கிறோம் இல்லையா? சரி, பெரியவங்களானோன்னு நம்ம படிக்கிறது இல்லை அப்படின்னா கூட எதுக்காக எழுதணும் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த சில விஷயங்களை வந்து வாழ்க்கையில் நடக்கணும், இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து எழுதும் போது அது வந்து நடக்கிறதுக்கான சாத்தியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சரி, எனக்கு எழுதுற பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்கு, நிறைய விஷயங்கள் எழுதுறது உண்டு. அதுல இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது நடக்கணும், இது தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நான் எழுதி வைக்கிறது உண்டு. எழுதும் போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எழுதுற பழக்கம் இருக்கா? அப்படி இருந்தால் எனக்கு அழைப்படுத்தி சொல்லுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இலங்கையிலிருந்து துபாய்க்கு வந்த ஒரு பச்சை பப்பாளியில தமிழ் எழுத்துக்கள் வந்து இருந்திருக்கு. இதை வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஒரு ஆர்டிக்கிளாக வந்து எழுதியிருக்காரு ஒரு பிரபலமான இந்திய பத்திரிகையில். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். சரியா, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். அடுத்த ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது. தக் லைஃப் படத்துல இருந்து நீ அஞ்சு வண்ண பூவே, அதுக்கப்புறமா நீ கவிதைகளா பாட்டு, ரெண்டு பாட்டும் அடுத்தடுத்து வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: I'm going to start the rain department.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு திரஹாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கடல் கடந்து வந்திருந்தாலும் நம்ம எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறது இந்த மொழிதான் இல்லையா? அதுதான் முதன் முதல்ல நமக்கு தோன்ற விஷயம். இந்த மொழி தான் நம்மளை இணைக்குது அப்படிங்கிறது. இந்த மொழி சார்ந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் பொழுது, அதுவும் துபாயில் நடக்கும் பொழுது கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளணும் இல்லையா? இலங்கையிலிருந்து துபாய்க்கு வந்த ஒரு பச்சை பப்பாளி, அந்த பப்பாளி மேல வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து எழுதியிருக்காங்க. இதை வந்து நம்ம வேள்பாரி வாசகன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நம்ம வேள்பாரி கதை சொல்லும்போது கூட நம்மோடு சேர்ந்து வந்து கதை சொல்லியிருந்தார். அவர் வந்து ஒரு எழுத்தாளரும் கூட. அவர் வந்து ஒரு பத்திரிகைக்கு வந்து எழுதியிருக்காரு. அவர் ஒரு பழம் வாங்குறதுக்காக, ஒரு பப்பாளி பழம் வாங்குறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அப்போ வெளியில் வச்சிருந்த பழங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பச்சையாக இருந்திருக்கு, ரொம்ப ரொம்ப பழுத்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ இவர் வந்து கொஞ்சம் பச்சை மாதிரி இருக்கணும், உடனே கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி அப்படி கேட்டிருக்காரு. அப்போது அவங்க வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குளிர் அறை, அதுக்குள்ளே வந்து இங்கே தான் இருக்குது, இதில் பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பெட்டியாக திறந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பழத்து மேலே வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து எழுதியிருக்கு. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அப்போ ஒரு குழந்தை, ஏதாவது ஒரு குழந்தை வந்து இப்போ தான் தமிழ் எழுத்துக்களை வந்து பழகிட்டு இருக்கு, அந்த ஒரு குழந்தை வந்து அதில் எழுதியிருக்கணும் கூமே இந்த எழுத்துக்களை வந்து எழுதியிருக்கு. கீழே ஒரு காகம் மாதிரி ஒரு பறவை அதை வந்து வரைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஒரு பழத்தை வந்து அவர் பார்த்துருக்காரு, ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதை வந்து பகிர்ந்திருக்காரு ஒரு பிரபலமான பத்திரிகைக்கு. இந்த எழுத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, இந்த அகழ்வாராய்ச்சியின் போது வந்து தோண்டி எடுக்கிறாங்க இல்லை, இந்த மட்பாண்டங்கள்லாம் உடைஞ்ச பகுதிகள்லாம் இருக்கும், அதில் எழுதியிருக்கும் இல்லையா எழுத்துக்கள், கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அதாவது ஆரம்ப நாட்களில் நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் வந்து இந்த மொழியை வந்து கற்றுக்கொள்றதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து இந்த மட்பாண்டங்கள்ல எல்லாம் வந்து எழுதி வைக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான எழுத்துக்களாக இந்த எழுத்துக்களையும் பார்த்தோன்னு வந்து தோணுது சரியா? அது என்ன அப்படிங்கிறது நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த ஆர்டிக்கல் என்னுடைய லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், மறுபடி இன்னைக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். நித்தி வந்திருந்தார் இலங்கையிலிருந்து, இன்னும் எனக்கு எழுதுகிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் எழுதுகிற பழக்கம் இருக்கா? இன்றைக்கும் எழுதி வச்சு நடந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அப்படியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தால் கூட என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிகிட்டு இருக்கேன். சிவபதிகாரம் படத்திலிருந்து அற்றை திங்கள் அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங்ல 29 படத்திலிருந்து ஒரு பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corniche, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. மற்றும் பலர் நடிப்பில் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகின்றது.
2: ஒரே
1: தலைமுறை
2: Festival offers at Anathangam Golden Diamonds, Karama Center, Dubai, powered by Altavasul Group of Companies.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

அமீரக வரலாற்றுல நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச எதிஹாத் ரயில் பயணம் வந்து தொடங்க போகுது. எதிஹாத் ரயில் சேவையினுடைய முதற் கட்டம் ஆரம்பமாகுது. புஜிராயிலிருந்து அபுதாபிக்கு முதல் ரயில் வந்து போக போகுது. அந்த ஒரு ரயில்ல நானும் போக போறேன், சரியா? அப்போ நாளைக்கு வந்து புஜிராயிலிருந்து அபுதாபிக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் போக போகுது. 1 மணி நேரம் 45 நிமிஷத்துல வந்து அபுதாபியை போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அபுதாபியிலிருந்து புஜிரா நோக்கிய ரயில் பயணம் வந்து உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்படும். இந்த 23ஆம் தேதி ரிசர்வேஷன்லாம் ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க இல்லையா. அதில் இருந்து கிட்டத்தட்ட 5000 பேர் 2 நாளுக்குள்ள எல்லா டிக்கெட்ஸையும் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இப்போ போய் அந்த எதிஹாதுக்குள்ள 30ஆம் தேதி போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அபுதாபியிலிருந்து புஜிராக்கு வர ட்ரெயின் அண்ட் புஜிராலிருந்து அபுதாபிக்கு வர்றது, மொத்தம் 3 ட்ரெயின் இருக்குது ஒரு நாளையில். இந்த பக்கம் இருந்த 3, அந்த பக்கம் இருந்த 3 இல்லையா, இந்த 6 வந்து சோல்ட் அவுட், முழுக்க புக் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு வேகமாக இருக்காங்க பார்த்தீங்களா, மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. ஆமாம், அமீரகத்துக்கு முதன்முறை ஒரு ரயில் வருது, பயணிகள் ரயில் வருது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தானே. என்ன தான் மெட்ரோவில் எல்லாம் பயணம் செஞ்சுருந்தாலும் இந்த ரயிலில் பயணம் போகிறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான விஷயம் இல்லையா, வித்தியாசமான ஒரு அனுபவம் இல்லையா. ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணமாக இருக்க போகுது, நிறைய காட்சிகள் எல்லாம் அப்படி பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்க போகுது. அந்த பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வந்து ரொம்பவே எனக்கு அதிகமாகவே இருக்குது. நாளைக்கு காலையில் 5:45 முதல் ரயில் பயணம் புஜிரால இருந்து. நீங்க வேற யாரும் பயணிக்கிறீங்களா, அபுதாபியிலிருந்து புஜிரா வாரீங்களா, இல்ல புஜிராயிலிருந்து அபுதாபி போக பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தா அதையும் சொல்லுங்க, சரியா? பேசலாம். 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க. கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நந்தா படத்திலிருந்து முன்பனியா பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: se mu da je to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
5: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545555300 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்கவுள்ளது.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
8: மற்றும்
9: DIP.

மறுபடி அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு மனசு தொட்ட மெட்டில பாட்டு தரணும் இல்லையா. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரமும் வந்தாச்சு. சமீபத்தில் ஒரு அரபு நாட்டவரோட, இங்கே அமீரகத்தை சேர்ந்த ஒருத்தரோட பேசும்போது, இந்த மாங்காவுக்கு இல்லாட்டி மாங்காய் மாம்பழம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அரபு மொழியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மங்கா அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. திருப்பி சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மங்கா கூகுள் பண்ணி பார்த்தா அது மஞ்சு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அவங்க பேசிக்கிட்ட அடிப்படையில் மங்கா அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குல்ல? இப்படி எந்த மொழியிலிருந்து அந்த சொல் வந்து அங்கே போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து தான் சொல்லணும். வணக்கம். சரி, வந்தவர் வந்த வேகத்திலேயே போயிட்டாரு. மற்றும் ஒருவர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும்? சொல்லுங்க. ஓகே, அழகான பாட்டு. உங்களுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி. சரி, அவருக்காக அந்த பாட்டு கொடுத்துடலாம். அப்படியே நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை வந்து பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீங்கள் வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 89.4 தமிழ் பண்பலையினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம், ஃபேஸ்புக் பக்கம், எதுலேயும் கூட நீங்கள் வந்து சொல்லலாமல் இல்லைன்னா அழைப்படுத்து கூட நீங்கள் சொல்லலாம். நிகழ்ச்சி எப்படி இருக்கு, வேறு என்ன விஷயங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. சரியா, மனசு தொட்டு மட்டில் ஒரு வெட்கம் வருதே வருதி பாட்டு வருது பசங்க திரைப்படத்திலிருந்து. அத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.
2: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: காங்கிரஸ் மாநில தலைவராக மாணிக்கம் தாக்கூர் இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இது புதிய தொடக்கம் என்று காங்கிரஸ் தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: ராமர் கோவில் காணிக்கை திரட்டு விவகாரத்தில் அவசர மனுவாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளைக்கு பக்தர்கள் அளித்த காணிக்கையில் 7 கோடிக்கும் அதிகமான பணத்தை அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சென்னை உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயிலுக்கு வழங்கப்பட்ட காணிக்கைகள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் புகார்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தை இன்னும் சில நாட்கள் கழித்து விசாரித்தாலும் வானம் இடிந்து விழுந்துவிடாது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கடத்த முற்பட்ட வெளிநாட்டு பெண் ஒருவர் இலங்கையின் கடுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் இன்று அதிகாலை சீனாவின் குன்மிங் நகரில் இருந்து கடுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் அந்த சிகரெட்டுகளை பச்சை பசுமை வழி ஊடாக வெளியே கொண்டு செல்ல முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பெண் கொண்டு வந்த பயணப்பொதிகளில் இருந்து சீனாவில் தயாரிக்கப்பட்ட 28,000 சிகரெட்டுகளை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர்.
2: அமீரக செய்திகள்.
4: தவறான நட்பின் ஆபத்தின் தொடக்கம் என்று தெரிவித்த ஷார்ஜா போலீசார் போதைப்பொருள் பயன்பாட்டின் கொடிய விளைவுகளை எடுத்துரைக்கும் புதிய விழிப்புணர்வு காணொலியொன்றை வெளியிட்டுள்ளனர். இளைஞர்களை இலக்கு வைத்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த காணொலியில் போதை பழக்கம் பெரும்பாலும் சிறிய தவறான முடிவுகளாலும் தவறான நண்பர்கள் வட்டத்தாலும் தொடங்குகின்றது என்ற வலுவான எச்சரிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூகத்தை பாதுகாக்கவும் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகவும் இந்த காணொலி ஷார்ஜா போலீசின் சமூக வலைதள பக்கங்களில் பகிரப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: ஹோர்முஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பில் ஓமானுடன் முதல் கூட்டு ஆலோசனையை ஈரான் நடத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா மத்திய கிழக்கு மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆரம்பகட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு ஹோர்முஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பாக ஓமானுடன் முதல் அதிகாரப்பூர்வ ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஹராரையில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியின் 2ஆம் நாளான இன்று தமது முதல் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடி வரும் ஜிம்பாப்வே அணி சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 286 ஓட்டங்களை பெற்றிருந்தது. கிரேக் ஓவின் 17 ஓட்டங்களுடனும் வெஸ்லி மதுபரே 6 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் 140 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய ஜிம்பாப்வே 146 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தில் இன்று அதிகபட்சமாக 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை ஸ்வெய்ஹானில் பதிவானது. அல் தாயிதில் 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவின் ஜெய்ஸ் மலைப்பகுதியில் 25 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் அபுதாபி துபாயில் முறையே 43, 42 மற்றும் 41 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் அல்ஃபுஜைனாவில் முறையே 38 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: அடுத்த
6: ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: Rock with Raja.
6: Stay tuned.

0: 1 hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: கண்ணே, ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
3: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை

0: மலையாளம் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ் blockbuster movies ஒரே இடத்துல இன்னைக்கே Z5 subscribe பண்ணுங்க. entertainment unlimited enjoy பண்ணுங்க.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
4: You are back.
5: 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spotle unga plotta book pannunga.
2: We'll be back after a short commercial break.
3: ஒருவேளைக்கு
4: பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள், இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
1: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே ஜோஹோ.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராகவத் ராஜா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
5: Upgrade-க்கு ரெடியா?
6: வாரணா செலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
7: உங்க Dream SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். Discover the power of Jetto. Buy now, pay in 2027. VAT on Jetto or 0% interest. 1 million kilometer-க்கு warranty இருக்கு. Selected models-ல up to 10,000 dirhams cashback. Free insurance கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 dirhams per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
8: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்.
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
10: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யாரு அவரு?
9: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
10: அடிங்க.
7: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் மேக்கிங் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams off.
11: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தவிகாவினர் உட்பட அரசியல் தலையீடு இன்றி காவல்துறை செயற்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். அரசு திட்டங்களை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என IAS IPS அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை வழங்கினார். கட்சிக்காரர்கள் என முக்கியத்துவம் கொடுக்காமல் பொதுமக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் போன்று இனி நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தவிகாவினர் உட்பட அரசியல் தலையீடின்றி காவல்துறை செயற்பட வேண்டும். அரசு திட்டங்களை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
3: 3 சக்கர மின்சார வாகனம் வாங்க 50,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று டெல்லி பாஜக அரசு அறிவித்துள்ளது. டெல்லி பாஜக அரசு அறிவித்துள்ள மின்சார கொள்கைக்கு ஏற்ப மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மின்சார 2 சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு 30,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இ பைக் வாங்குவோருக்கு முதல் ஆண்டில் 30,000, இரண்டாம் ஆண்டில் 20,000, மூன்றாம் ஆண்டில் 10,000 மானியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அந்நிய செலாவணி முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டை உடனடியாக விசாரிக்குமாறு நாடாளுமன்றத்தின் கோப் குழுவிடம் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க முன்வைத்துள்ள இந்த 1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அமைப்பு சார்ந்த அந்நிய செலாவணி மோசடி குறித்த குற்றச்சாட்டை விசாரிக்க சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளின் அதிகாரிகளை உடனடியாக குழு முன் முன்னிலைப்படுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அபுதாபியில் ஆபத்தான வாகன ஓட்டுநருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் 70,000 திர்ஹாம்ஸ் அபராதம் விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அபுதாபி குற்றவியல் நீதிமன்றம் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வேண்டுமென்றே வாகனம் ஓட்டிய ஓட்டுநருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் 70,000 திர்ஹாம்ஸ் அபராதம் விதித்துள்ளது. மேலும் சிறை தண்டனையை முழுமையாக அனுபவித்த பிறகு அவரது ஓட்டுநர் உரிமம் 1 ஆண்டுக்கு இடைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற வாகன ஓட்டத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையை இந்த தீர்ப்பு மீண்டும் வலியுறுத்துகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: பாகிஸ்தானில் இடம்பெற்ற தாக்குதலில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டிய மாகாணங்கள் மீது ஞாயிற்றுக்கிழமை வான்வழி தாக்குதல் நடத்தி தரைப்படைகளையும் அனுப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு வெளியிட்ட தகவலின்படி இந்த தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 36 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 160க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
4: வளைகுடா
3: பங்கு சந்தைகள் இன்றும் சரிவுடன் வர்த்தகமாகின. அமெரிக்கா மற்றும் ஈரான் அண்மை நாட்களில் பரஸ்பரம் நடத்திய தாக்குதல்கள் முதலீட்டாளர்களிடையே தொடர்ந்தும் பதற்றத்தை ஏற்படுத்தியதால் வளைகுடா நாடுகளின் பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் வர்த்தகத்தை முன்னெடுத்தன. இதற்கமைய அபுதாபியின் பிரதான பங்கு விலைச் சுட்டில் 0.2% சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தது. துபாயின் பிரதான பங்கு விலைச் சுட்டில் 0.2% சரிந்தது. இதேவேளை கத்தாரின் பிரதான பங்கு விலைச் சுட்டில் 0.2% சரிந்து வர்த்தகமாகியது. இந்திய பங்குச்சந்தைகளும் இன்று சரிந்து வர்த்தகமாகின. சென்செக்ஸ் 372 புள்ளிகள் சரிந்து 76,728 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேவேளை நிப்டி 109 புள்ளிகள் சரிந்து 23,946 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: நியூசிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இங்கிலாந்து இன்னும் 182 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது. இந்த போட்டியில் 373 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் இங்கிலாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 191 ஓட்டங்களை பெற்றுள்ளது. அணி சார்பில் ஜெய்மி ஸ்மித் 47 ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார். ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஓட்டம் எதையும் பெறாமல் களத்தில் உள்ளார். இந்த போட்டியில் நியூசிலாந்து 1வது இன்னிங்ஸில் 438 ஓட்டங்களை பெற இங்கிலாந்து 354 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. நியூசிலாந்து 2வது இன்னிங்ஸில் 288 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள 9 விக்கெட் இழப்பிற்கு ஆட்டத்தை நிறுத்தியது. இதற்கமைய இங்கிலாந்துக்கு 373 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1980.

என்னது 29ஆம் தேதி ஜூனா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இன்னுங்க 6 மாதம் முடிஞ்சிருச்சா? 6 மாதம் முடிஞ்சிருச்சா நிஜமாவே? அச்சோ.

0: குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள். பா ஐயோ, பாதி மாசம் முடிஞ்சு போச்சா? பாதி மாசம் இல்ல, பாதி வருஷமே முடிஞ்சு போச்சு. நாளே கால் ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு எட் அனதர் வீக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கட. And my name is
1: John C.
0: அப்படி சொல்ல ஆசை தான், பட் எனிவேஸ் யூ கான்ட் சி மீ பிகாஸ் ஐ எம் ஆன் ரேடியோ, பட் யூ கேன் ஹியர் மீ பிகாஸ் ஐ எம் ஆன் ரேடியோ. நான் ப்ராவோ, ஆர்ஜே ப்ராவோ. ஓகே, பாதி மாதம் முடிஞ்சு போச்சு. யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உள்ளுக்குள்ளே வந்து அதுவுமே இப்படி ஒரு பாட்டை இந்த சேட்டுகளுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கான் நண்பன் படத்திலிருந்து. அப்புறம் மேலே சரி, மெதுவாக மெதுவாக நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக வாய்க்குள்ளே தண்ணி விட்டு பாடுவீங்களா? இந்த பாட்டுக்கு நிஜமாகவே இந்த பாட்டை ஹெட்ஃபோன்ஸில் இந்த எஃபெக்ட் மட்டும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்குன்னா, வந்து நீங்கள் வந்து வாய்க்குள்ளே தண்ணி வச்சுட்டு இந்த வந்து தொண்டை கட்டிடுச்சு அப்படின்னா வந்து உப்பு தண்ணி போட்டு நம்ம வந்து காகிள் பண்ணுவோம் இல்லை, கொப்பளி போல அதே தான் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டுக்கு. ஆமாம், உண்மையாக அப்படி தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கவனிக்கல அப்படின்னா இதுக்கு மேலே வந்து யூ கான் அன்ஹியர் இட். ஓகே, எனிவேஸ் ரெமோ படத்தில் இருந்து ரெண்டாவது பாட்டு மிஸ் அ பியூட்டி. அப்படி ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ரிச்சர்ட் அனிருத்தோட வாய்ஸில் இந்த பாட்டில் வந்து ஒரு லைன் ஒன்று வரும், உன்னோடுனா வின்னாவனா அப்படின்னு ஒன்று வரும். அது வரும்போது கரெக்டாக கேளுங்கண்ணா. சரி ஓகே, உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு ரேட்டை சொல்லிடுவோம். நேற்றுக்கு வந்து 493 இருந்ததோ, இன்னைக்கு கம்மியாக இருக்கா இல்லை ஜாஸ்தியாக இருக்கா, கீழே போயிருக்கா இல்லை மேலே வந்திருக்கா, வாங்க முடியுமா முடியாதா பார்க்கலாம்.
2: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: Uncle 24 carat thangathoda vela 488 dirhams 488 kammiya irukku, so 22 carat thangathoda vela 451 dirham 75 fils 451 75, 21 carat 433 dirham 25 fils 433 dirhams 25 fils. So technically எனக்கு இது இந்த கோல்டு ரேட்டை தினம் ரீட் பண்ணுறதுலேருந்து எனக்கு கிடச்ச ஒரே நல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, வீக்கெண்டானா லைட்டாக ஏறுது, வீக் டேஸில் குறையுது, அதுவும் வந்து திங்கள் செவ்வாய் புதனில் ஓகேவாக கொஞ்சம் குறையுது, அதுவும் புதன்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் சற்று டொங்கன் போல் டல்லாக தான் இருக்குது. அதனால் கோல்டு வாங்குறதுக்கான சரியான டைமுங்கிறது என் ப்ரொடிக்ஷன் படி புதன் அல்லது வியாழன் அல்லது டியூஸ்டே. எங்கப்பா அந்த அப்டேட் பட்டன்?
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது ஆஸ்டிராய்ட் டே நாளைக்கு, சரியா? ஆஸ்டிராய்ட் டே அப்படின்னா வந்து விண்கல் தினம் ஆர் எரிகல் தினம் அப்படி வச்சுக்கலாமா? அது வந்து இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு. ஸோ இது வந்து ஒரு குளோபல் அவேர்னஸ், இதுக்கெல்லாமா டே செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இது வந்து இட்ஸ் அ குளோபல் அவேர்னஸ் கேம்பெயின் டெடிக்கேட்டட், அதாவது இந்த பப்ளிக்கு எரிகள் பற்றி ஆஸ்டிராய்ட்ஸ் பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். அப்புறம் வந்து இந்த ஆஸ்டிராய்ட்ஸ்க்கு நம்மளுடைய

0: ஜூன் 30ஆம் தேதி, விச் இஸ் டுமாரோவை ஆஸ்திராய்ட் டேயா, 1908 வந்து துங்ஸுக்ஸா என்ன துங்குஸ்கா அப்படிங்கிற ஒரு இவெண்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படின்னா இப்போ நாளைக்கு இதே மாதிரி தான், நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராபெரி மூன் தெரியுன்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அது என்னடா மூனில் எப்படா ஸ்ட்ராபெரி தெரியும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, மூனில் பாட்டி வடையே சுடும்போது அது எப்படி ஸ்ட்ராபெரி தெரியாமல் போகும், வெயிட் பண்ணுங்க வந்து சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இதுக்கு மேல பாட்டு போடவும் நான் பேசிட்டே இருந்தேன் அப்படினா ஒரு 5 weeks பேசின ஃபீல் வந்துரும் அப்படிங்கறதால பாட்டு முக்காவாசில முழுசாவே கேளுங்க. I will be back with a banger news which happened today. என்னெல்லாம் இன்றைக்கி இதுக்கப்புறம் இந்த வாரம் நடக்க போகுது, இன்றைக்கி என்ன நடந்தது, காலையிலேருந்து நான் எதெல்லாம் கவனித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறேன். ஓகே, நான் ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக்.
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
2: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கோ ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0547553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ஒரு திரஹாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
5: டேய் என்ன சொல்ற?
4: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
6: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
7: வெற்றி
6: 25 மில்லியன் திரஹாம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
7: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரஹாம்ஸ் பரிசு
6: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
7: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
6: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
8: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

இப்ப மணி வந்து ஒரு 9:30 அப்படின்னு வச்சுக்கலாமே, நீங்க இங்க இல்ல ஊர்ல இருக்கீங்க சரியா, நீங்க வந்து உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, நடந்து போறீங்க. நடந்தா உங்களுக்கு பெருசா இது ஃபீல் ஆகாது, பட் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பைக்ல போறீங்கன்னு வச்சுக்கலாமே, அப்ப வந்து ஃபுல் மூன் ஓகே, அப்படியே வந்து வானம் அப்படியே வெளிச்சமா இருக்கு, நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, ஃபுல் மூன் ஓகே, முழு நிலா பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த பௌர்ணமின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஃபுல் மூன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, மெதுவாக அப்படி போகிறீங்க. நீங்கள் நிலாவை பார்த்துட்டே போகிறீங்க அப்படின்னா, நிலாவை பார்க்க பார்க்க நிலா உங்கள் கூட வர மாதிரியே இருக்கும். இது என்றைக்குமே இது சின்னதுலேருந்து இது என்ன நிலா, நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வருது. லிட்ரலாகவே நிலா வந்து எங்கே போனாலும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, இப்போவாக இருந்தாலும் சரி, இது என்றைக்காவது வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து நிலா நம்மளோட ட்ராவல் பண்ணலை அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கண்ணுக்கு அது அப்படி அப்பியர் என்ன அந்த பாட்டுக்கு பதிலாக வேறு ஒரு ஜாலியான ஒரு பாட்டு நம்ம ஏன் எடுத்து போடக்கூடாது? நாமே வந்து ஒரு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஏதாச்சும் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது வந்து எனக்கு இந்த பாட்டு வந்து கண்ணுக்கு கிடச்சிது. வாட் சாங் என்றால் திஸ் இஸ் த ஒன். பீட் வர்றதுக்கு முன்னாடி நான் பேசணும்ல, சரி இப்போ வந்து நிலா மேட்டருக்கு வருவோம். ஃபஸ்ட்டு அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்ட்ராபெரி மைக்ரோ மூன் இந்த வருஷம் June 2026 இது வந்து நாளைக்கு வருதான். நாளைக்கு வந்து நைட் 7:30 இல்லை, 7:30 ஒரு 4 நிமிஷம் எப்போ, ஆமாம் ஸோ ஒரு ஒரு 7:49 நாளைக்கு நைட்டு, அதுக்கப்புறம் காலையில் 6:25 அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே நாளைக்கு நிலாவை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன சைஸில், நாளைக்கு பௌர்ணமி அப்படின்றது தெரில பட் இருந்தாலும் மைக்ரோ மூணு சொல்கிறதுனாலே பௌர்ணமியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் அப்படியே ரெட்டிஷாக இருக்கும் போல் இருக்குது நாளைக்கு நிலா ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு வந்து ஆஸ்திராய்டு டே, நம்மளே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி நாளைக்கு வந்து விண்கல் தினம் அப்படிங்கிறதுனால இந்த சஸ்டெயினபிள் சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு இவெண்ட் ஒன்று நடத்துகிறாங்க போல் சரியா. ஆமாம், அங்கே இருக்கிற SEE இன்ஸ்டியூட் அவங்க வந்து சஸ்டெயினபிள் சிட்டியில் இருக்காங்க. வந்து நாளைக்கு சாயங்காலம் 7:00 to 10:00 வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் அங்கே போனீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்கள் பேரை வந்து துபாய் ஆஸ்ட்ரானமி குரூப் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் இவெண்ட் வந்து ஒன்று பண்ணுறாங்க போல் நாளைக்கு ஓகே. அவங்க பசங்க யாராவது வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விண்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து இங்கேருந்து சைஃபை படங்கள்லாம் இப்போ தான் என் பையன் வந்து அப்போ ஐயோ படம் பேர்னா ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து விரும்பி பார்க்குறான் என் பையன் அப்படின்னிங்கன்னா, பையனோல பொண்ணோ எல்லாமே ஒன்று தானே. ஆமாம், ஸோ எல்லாருக்குமே இந்த எஜுகேஷன் போய் சேர வேண்டியிருக்கு. அதனால் இந்த மாதிரி வந்து உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ வந்து இந்த விண்வெளி ஸ்பேஸ் மேலே அப்புறம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் மேலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கோ அண்ட் அட்டெண்ட் திஸ் இவெண்ட். நாளைக்கு வந்து ஜூபிட்டர் பற்றி, அப்புறம் விசிபிளாக இருக்கிற செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி, அப்புறம் டெலஸ்கோப் மூலமாக வந்து நைட் ஸ்கை இருக்குல்ல, ஆமாம் இரவு வானம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அப்புறம் ரியல் ஸ்பேஸ் ராக்கெல்லாம் வந்து தொட்டு பார்க்கலாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ மேபி ட்ரை இட் அவுட். அண்ட் ஸ்ட்ராபெரி மூன் பற்றி சொல்லும்போது நாளைக்கு ஃபுல்லாக ரெட்டாலாம் இருக்காது போல், நாளைக்கு ஓரளவுக்கு கொஞ்சோண்டு ரெட்டாக இருக்குமா, ஆனால் இது ஒரு ஃபினாமினன் ஓகே. அது ஏன் ஸ்ட்ராபெரி மூன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, நார்த் அமெரிக்காவில் எதாவது சொல்லுவாங்க போல் அந்த இந்த மாதிரி, அதாவது அவங்களுடைய அமெரிக்கன் ட்ரெடிஷன் படி ஜூனுடைய ஃபுல் மூன் வந்து அந்த பிகினிங் இருக்கும் இல்லையா, அது வந்து ஸ்ட்ராபெரி ஹார்வெஸ்ட் பண்ணுற சீசன் அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி சொல்லுவாங்க போல் ஸ்ட்ராபெரி. இப்போ நம்ம வீட்டிலலாம் அது எப்படி எப்படின்னா, நம்மளை வந்து நம்ம பேர் சொல்லி சொல்லவே மாட்டாங்க, ஏ செல்வி பையனே அப்படின்வாங்க. அதே மாதிரி என் அம்மாவை யாராவது கூப்பிடும்போது வந்து பிரியா அம்மா அப்படிதான் கூடும், என் அக்காவோட பேர் பிரியா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஓகே, அங்கே ஸ்ட்ராபெரி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால இது மாதிரி ஓகே. ஸோ இப்போ ஏன் நிலா நம்மளை ஃபாலோ பண்ணுதுன்ற கேள்விக்கு வந்து பதிலாக சொல்லணும், இட்ஸ் நாட் வெரி பெரிய ஒரு பதிலெலாம் கிடையாது, இட்ஸ் கால் பேரலாக்ஸ். இது வந்து இது ஒரு எஃபெக்ட்டு, இதுக்கு பேர் வந்து பேரலாக்ஸ். ஆனால் இன் ரெட்ரோஸ்பெக்ட் இல்லை கரெக்டாக வந்து இங்கேருந்து நமக்கு நிலாவுக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட 384,000 தொலைவு. இங்கே ஏர்த்துலேருந்து நீங்கள் எங்கேருந்து நிலாவை பார்த்தாலுமே கிட்டத்தட்ட வந்து 3.75 லட்சம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதனால் நம்ம வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும், 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஃபைன் வாங்கினாலும், மூன் நிலா வந்து இட் டசன்ட் மூவ், அங்கேயே தான் இருக்குது. நமக்கு பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் நல்லா அப்படி தெரியுதான், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதனால் போய் எல்லோரும் வேலையை பாருங்கள், பாட்டு கேளுங்க, நான் அப்படியே திருப்பி வேறு ஏதாவது மேட்டர் எடுத்துகிட்டு வரேன். நான் ப்ராவோ அண்ட் யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் FM அண்ட் திஸ் இஸ் 80 தி ஈவினிங் கோடக்.

Centers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga. ரமதா கார்னிஷ் அபுதாபியில் நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: we'll be back after a short commercial break.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ யூஏஇல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: ஓகே, நாளே முக்கால் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் சின்ன வயசில் வந்து ஒரு இந்த ஒரு சில ஆட் ஃபிலிம்ஸில் வர சில பாட்டெலாம் நமக்கு அப்படியே ஞாபகத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒன்று ரெண்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? சத்யாவே நாஃபர் என்றென்றும் சூப்பர் அப்படின்னு வரும். இன்னும் கொஞ்சம் பழசுக்கு போனால், பின்னாடி போனோம் அப்படின்னா வந்து முத முதல்ல கேட்ரினா கைஃப் நம்ம தளபதியோடு தான் நடிச்சிருக்காங்க. அப்படின்னா வந்து இந்த நேரத்தில் என்ன கால் பண்ணுறீங்க எனக்கு? இந்த பேங்க்காரங்களுக்கு வந்து எப்போ கூப்பிடணும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், தளபதியோட தான் முத முதல்ல கேட்ரினா கைஃப் நடிச்சிருக்காங்க. என்னது அப்படின்னா, எஸ் தட் இஸ் ட்ரூ, பிகாஸ் வந்து கோகோ கோலா ஆடுக்கு வந்து தளபதி அப்போ விஜய் வந்து அப்போது ஆட்லலாம் வந்துட்டு இருந்தார். அந்த டைம்லலாம் எப்படின்னா ஆக்டர்ஸ் வந்து ஆட் ஃபிலிமில் நடிக்கிறது வந்து ஒரு ட்ரெண்டாக இருந்தது. ஏன்னா ஆட் ஃபிலிமில், அதாவது ஒரு ஒரு சாதாரண டிவி விளம்பரத்தில் ஒரு நமக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ் யாருமே இப்படி உள்ளே வந்து நடிக்கிறதுங்கிறது ஒரு சூப்பராக இருந்தது, ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஞாபகம் இருக்கா, தனுஷ் வந்து தேங்காய் ஆடுக்கு வருவார், அதுக்கப்புறம் சூர்யா வந்து ஏர்செல் ஆடுக்கு வருவார், கார்த்தி வந்து ப்ரூன் நினைக்கிறேன் அதுக்கு வருவார், அண்டு விஜய் வந்து கோக்கு வந்துட்டு இருந்தார், டோக்குமோக்கு வந்துட்டு இருந்தார், அதுக்கப்புறம் இது தலை அஜித் வந்து முழிச்சுக்கோ சன்ரைஸ் குடிச்சுக்கோ அப்படி வருவார். அண்டு வேறு யார் பெரிய ஆக்டர்ஸ், விக்ரம் எதுக்காவது ஆடுக்கு வந்திருக்காரா? டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இருந்ததுன்னா எனக்கு அப்படியே டிஎம்மில் வந்து சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராமில். அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆடில் அப்படின்னா வந்து இதுதான், ஸோ குடி குளி குளி கோக்கு தான் ஞாபகம் இருக்கா? ஃபுல் பாட்டு எனக்கு தெரியாது, பட்டு அது போக சில போல் ஆட் ஃபிலிம்ஸ் ரொம்ப மெமரபிளான ஆட் ஃபிலிம்ஸ் அப்படின்னா வந்து இது, புது காரு புது வீடு புது பொண்டாட்டி கலக்கரை சந்திரோ பிரமாதம், அதுக்கப்புறம் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். என்னப்பா சந்திரோ, புது காரு புது வீடு புது ஓகே ரைட், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு புது புது ஓ புது வீடு அப்படி, அது மட்டும் மாறாமல் இருக்கான். எனக்கு அந்த டைமில் புரியவே இல்லை, ஸ்கூல்லலாம் அது சொல்லி சொல்லி கலக்கரை சந்திரு ஏ சந்திரன்னு ஒருத்தன் பேரை வச்சுட்டு வந்துட்டானா முடிஞ்சு போச்சு அவனுக்கு அந்த கதை. கலக்கரை சந்திரு தான் எந்த இடத்துல எவன் இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய இட் ஹேட் பிளேட் அ பிகர் ரோல் இல்லை? சரி ஓகே, கோல்டன் சாங் ஆஃப் தி திடீர்னு எனக்கு இது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆட் ஃபிலிம்ஸ் ஏதாவது ஞாபகத்துக்கு வந்தது? விக்ரம் ஏதாவது ஆட் ஃபிலிம்க்கு வந்திருக்காரா? நான் சூர்யா சிம்பு கூட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், தனுஷ் தான் நான் சொல்லிட்டேன் நான். வேறு யாருமே ஜெயம் ரவியோ இல்லை விஷாலோ இவங்கெலாம் வந்து ஆட் ஃபிலிம்ஸ்க்கு வந்த மாதிரி எனக்கு தெரில. ப்ராப்ளம் இவங்கெலாம் வந்து பப்ளிக் சர்வீஸ் அனவுன்ஸ்மெண்ட் மாதிரி எதுக்காவது வருவாங்களா இருக்கும், கவர்மெண்ட் ரிலேட்டடாக, அதாவது வந்து பைரசி பண்ணாதீங்க, அதிகமாக குடிக்காதீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக அவங்க பண்ணணுன்றது ஓகே. ஆனால் அது இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு என்டோர்ஸ் பண்ணி அதை வந்திருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் நார்த் சைட் போனோம் அப்படின்னா நாக்கிலே கேசரின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வராங்க. சரி, அது நாக்கில் கேசரி கிடையாது, நாக்கில் கேன்சர். அது இங்கே இருக்கும்போது இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஆஃபீஸ் டிவியில் கூட அந்த ஆட்லாம் வந்துட்டு இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ பண்ணாதீங்க. தோனி கூட, தோனி வந்து ஒரு ஒரு பாப்புலர் ஒரு ஆல்கோஹால் ட்ரிங்க்குக்கு வருவார்னு நினைக்கிறேன். அண்டு இவர் சச்சின் பூஸ்ட்டுக்கு வருவார். அப்பா அதெல்லாம் என் உள்ளுக்குள்ள அதில் எத்தனை சுகர் இருக்குது, எத்தனை கெஃபீன் இருந்துச்சுன்னெலாம் வந்து இப்போ தான் தெரியுது நிறைய பேர்த்துக்கு. சரி, எனிவேஸ், கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல யூ ஹவ் எ சாங் கேட்டு முடியும். ஐ வில் பி பேக் அண்ட் திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்தக்கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்
4: ஆயுட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் மற்றும் டிஐபி.
5: வெற்றி
6: 25 million திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
5: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million திரம்ஸ் பரிசு
6: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
5: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
6: பிக் டிக்கெட்.ஏல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
7: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
8: சொல்லுங்க என்ன பாட்டு வேணும். 800-810-40 ஒரு போன் அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பாட்டு வேணாலும் நான் தருவேன். இந்த பாட்டு வேணுமா, அந்த பாட்டு வேணும், எந்த பாட்டு எனக்கு தெரியல, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும், இந்த நீங்க கேட்கற பாட்டு கொடுக்கறதுக்காக தானே நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உடனே அந்த பாட்டு. ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம் மிஸ்டர் பிரேவோ. அந்த விக்ரம் கேட்டீங்களா, விக்ரம் வந்து பணப்புறம் கோல்டுக்கு வருவார் தெரியுமா?
8: இல்ல இல்ல, கொசமட்டம் பினான்ஸ்.
9: நீங்களே
8: பாதி பாட்டீங்களா? பாட்டு வேணுமா கண்டிப்பா? அப்படியா, சரி, ஓகே. விதவுட் வேஸ்டிங் எனிபடி எல்ஸ் டைம், பாட்டு அவர் கேட்டது வந்துகிட்டே இருக்கு. ஐ வில் சீ யூ கைஸ் ஆஃப்டர் 5 o'clock.
0: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
10: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
11: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தனியார் நிறுவனங்களிடம் அதிகரிக்கும் பால் கொள்முதலை அரசு காரதாக்கி செலவினங்களை குறைத்து பால் உற்பத்தியை பெருக்க திறனில்லாத முதல்வர் விஜய் நிர்வாக தோல்விக்கு. தமிழக மக்களின் ஆரோக்கியம் பாழாவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தின் பல முக்கிய பகுதிகளில் ஆவின் நிறுவனத்தின் தினசரி பால் விநியோகம் 30% குறைவடைந்துள்ளதாகவும், குறிப்பாக தலைநகர் சென்னையில் கடந்த ஏப்ரல் மாதத்தின் போது சுமார் 16 லட்சம் லிட்டராக இருந்த ஆவின் பாலின் தினசரி விநியோகம் தற்போது 13.5 லட்சம் லிட்டராக குறைவடைந்துள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று கூறியுள்ளார். இதனிடையே கோவை ஆவின் நிர்வாகத்தின் செயல் நடுத்தர ஏழை குடும்பங்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் என்று வானதி சீனிவாசன் தெரிவித்தார். மக்களின் அத்தியாவசிய தேவையான பாலில் கூட சலுகையை பறிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: சிபிஎஸ்இ 7-8-9 வகுப்புக்கான மும்மொழி திட்ட விதிகளில் தளர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது 7-8-9 வகுப்புகளில் பயிலும் மாணவர்கள் 10 வகுப்பை அடையும் போது 3 மொழிக்கு தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு கிணங்க, தற்போது 10 வகுப்பு பயிலும் மாணவர்கள் புதிய மும்மொழி திட்டத்தை பின்பற்ற வேண்டியதில்லை. மேலும் தற்போது 7-8-9 வகுப்பு பயிலும் மாணவர்கள் 10 வகுப்பை அடையும் போது 3 மொழிக்கு தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 வெளிநாட்டு மொழிகளை பயிலும் 7-8-9 வகுப்பு மாணவர்கள் அதே மொழிகளை தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை இறை வரி திணைக்களத்தின் அதிகாரி என போலி அடையாளத்தை காட்டி பண மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கொம்பனி தெரு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இறை வரி திணைக்களத்தின் அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு சந்தேக நபர் பல்வேறு நபர்களிடம் பண மோசடி செய்துள்ளதாக கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு இடையிலான விமான சேவைகள் மீண்டும் தொடங்கின. பல மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து பயணிகள் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு இந்த சேவை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பயணம், வர்த்தகம் மற்றும் மக்கள் பரிமாற்றம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை தோஹாவில் நடைபெறும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். திங்கட்கிழமை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் ஈரான் ஒரு சந்திப்பை கூறியுள்ளது. அந்த சந்திப்பு நாளை தோஹாவில் நடைபெறும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் யார் பங்கேற்கின்றார்கள், என்ன விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது என்பது தொடர்பாக அவர் கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. ஸ்வேஹாரில் இன்று அதிகபட்சமாக 46 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. அல்தாயில் 45 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. இதேவேளை ராசல் கைமாவின் ஜெய்ஸ் மலைப்பகுதியில் 25 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் துபாயில் 41 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் ஃபுஜேராவில் 38 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

வாடா பின் லேடா, ஒளியாதே அச்சோடா, என்ன ட்விண்டவரு என்று ஈடீடா. இது ஒன்று சரியா. அதுக்கப்புறம் ஹிட்லர் பேத்தியே, ஹிட்லர் பேத்தியே, காதலோர் நுமியோதர் இல்லை கொல்லாதே. சரி, இதெல்லாம் கூட ஏதோ ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் வாட் இஸ் திஸ்? மெழுகு டாலினி, அழகு ஸ்கூலினி, எனக்கு ஏத்தவனி தாண்டி. ஓகே, இப்போ எதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலைன்னா புரிய வைக்கிறேன். அதுக்கு தானே மாசம் மாசம் சம்பளம் கொடுத்து எனக்கு இந்த ஷோவையும் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. பேசுவோமா?

0: வெல்கம் பேக் டு ரெண்டாவது மணி நேரம் ஆஃப் த ஈவினிங் கலக் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ. பாருங்க ப்ரா, என்ன சொல்றது, ஆர்ஜேலே நான் ஒரு ரவுடி ஆர்ஜேவாக்கும். கரெக்டாக பதில் சொல்லலை, போன வாரம் பேசினதுக்கு இன்னைக்கு பதில் சொல்கிறேன். அப்படிலாம் வந்தீங்கன்னா அவ்வளோதான், மூக்கு பிச்சிருப்போம் நான். அதனால் ஓகே, வெல்கம் பேக். எனிவேஸ் ஒன்ஸ் அகேன், இது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இன்றைக்கி வந்து சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் விஷயம் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு சில பாட்டில் இருக்கிற ஒரு சில லிரிக்கெலாம், அதாவது ஒரு சில பாட்டில் வர ஒரு சில வரியெல்லாம் நீங்கள் பாடும்போது ஜாலியாக இருக்கும், ஆனால் உண்மையாகவே அது என்ன மீனிங்னு யோசிச்சு பார்த்தா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதாவது இது எதுக்கு இது என்ன லிரிக்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி சில லைன்ஸ்லாம் இருக்கும்ல சில பாட்டில், அது என்னன்றது சொல்லுங்களேன், நியாயமாக இருக்கணும். நீங்கள் சும்மா அந்த சில பேர்லாம் எப்படின்னா அந்த காலத்து பாட்டு மாதிரி வருமா அப்படின்னு பூமர் மாதிரியே பேசும். அந்த காலம் இந்த கால கம்பேரிசன்லாம் இங்கே இருக்கக்கூடாது, சரியா? எந்த காலமாக இருந்தாலும் புரியாத இல்லாட்டி அதாவது ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு லிரிக்கை நீங்கள் எப்பவுமே எடுத்து பேசலாம். அதனால் அந்த காலத்து பாடல்கள் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி அந்த காலத்து பாட்டை மெச்ச போகிறீங்கன்னா அந்த காலத்து பாட்டு சூப்பராக தான் இருந்தது, ஆனால் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம் நம்ம. ஓகே, கம்பேரிசன் இல்லாமல் எந்த காலத்து பாட்டாக இருந்தாலும் இந்த ஒரு லிரிக்கை நான் கேட்கும் போது எனக்கு வந்து என்னங்க இது இன்னாடி இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? எனக்கு அது இன்றைக்கி தெரிஞ்சாகணும். என்ன, ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு காலர் எடுப்போம். நான் மொதல் போனி இவர் தான் கரெக்டாக பேசுகிறாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் ராஜு.
0: ராஜுக்கு வந்து என்ன இந்த இந்த பாட்டில் வர இந்த லிரிக் என்ன புரியவே இல்லையா, அது எதுக்கு இதை எழுதுனாங்க அப்படின்னு ஏதாவது இருக்குமா?
1: நான் சொல்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிருப்பாங்க,
0: கியா கியா ஹே
1: காக்க இருக்க படத்துல
0: பாட்டு புரியற மாதிரி எழுதிருப்பாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா இந்த செல்லம்மா செல்லம்மான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல வந்து அதுல ஒண்ணு வரும், என்ன அழகு டாலினி மெழுகு டாலினி அழகு ஸ்கூலினி. இது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது என்ன நல்ல இது என்ன ஒரு வா அப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி கேக்குறேன்
1: நானு.
0: எஸ், அதனால நீங்கள் யோசிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த ஓமஹாசியா நாக்குமுக்கா நாக்குமுக்கா டங்காமாரி ஊதாரி இதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் வந்து ஏதோ பாட்டோட பீட்டுக்கு கொஞ்சம் கேட்சியாக இருக்கணுன்றதுக்காக மியூசிக் கம்போசர்ஸ் அப்படி வச்சுருக்காங்க, அதெல்லாம் விட்டுலாம். அதெல்லாம் புரியலன்றது நமக்கே தெரியும், தட் இஸ் வெரி ஆப்வியஸ். ஆனால் லிரிக்ஸாகவே உங்களுக்கு புரியல இது எதுக்கு இது எழுதுனாங்க. இப்போ இதில் எப்படின்னா இதில் இந்த இந்த போடா பொடியில் ஒரு பாட்டு இருக்கும், அப்பம்மாவனே வாடா, அதில் ஒரு லிரிக் ஒன்று வரும், சரியா? ஒரு பொண்ணை நீயும் லவ் பண்ண அவளோட அப்பன் தட பண்ணா அவளை கடத்தி வருவேன் உனக்கு மனம் முடிப்பேன் அப்படி வரும். ஸோ அதனால் நீங்கள் பாட்டாகவே பாடணும், ஓகே. ஆனால் கரெக்ட்

0: ஏன்னா இதுடா இதையாடா பாடிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே கடைசி, ஓகே நான் ரெண்டு பாட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். இந்த பாட்டு இருக்குல்ல, இது விசில் போடு இருக்குல்ல, இது கோட்டில் அதில் வந்து ஒன்று வரும், ஆட்டா ஆட்டோமேட்டிக்காக விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு அப்படி வரும். இது பாடும்போது ஓகே, ஆனால் யோசிச்சு பார்த்தா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை தான் இன்றைக்கி கேட்குறோம், இதை தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே எத்தனை பாட்டு வருது கரெக்டாக நல்லா யோசிச்சு எனக்கு ஃபோன் அடிங்க. ஓகே டுடேஸ் டுடேஸ் டாபிக் இஸ் நாட் ஃபார் த வீக், அதனால் யாருக்கெல்லாம் உண்மையாகவே இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி ஸ்டார்டிங்லேயே வந்து செம்மையாக ஒரு பாட்டு வருது லியோலேருந்து, ரெண்டாவது பாட்டும் சர்ப்ரைஸாக ஒரு தலைப்பாட்டு வருது.
1: Back to back.

0: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
1: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: என்னங்க எப்ப வரீங்க?
4: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
3: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண் இருக்கட்டும்.
4: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
3: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
4: உனக்கும் கூட.
5: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
6: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
7: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
6: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
7: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
6: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
7: பிக் டிக்கெட்.ஏல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
8: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
9: ஒரு காலத்து விருடுமிச்சு நின்றுச்சு ராணிராஜ்.
3: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம். இப்போ பேட்ரியாட் மூவிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவ் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED பைய. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டா அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
10: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
11: ஜோஹோ, ஒரு அமைப்பு முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
12: மேடம் ஒரு நிமிஷம்.
13: எஸ்
12: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
13: ஹா, நல்லா தெரியுமே.
12: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
13: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
12: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
13: எது, மதுவா?
12: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
13: ஓ மை காட், யார் அவரு?
12: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
13: டாம் இட்.
11: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
13: அடிங்க
14: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃப்.

0: ஃபூலினி, ஏப்ரல் ஃபூலினி போயிட்டே இருக்கலாம், அதை வச்சு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு சம் ஆஃப் த தமிழ் சினிமா லிரிக் தட் டோன்ட் மேக் எனி சென்ஸ், தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ், அது இங்கிலீஷில் சொல்லலாம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு சில பாட்டில் இருக்கிற ஒரு சில வரியெல்லாம் நம்ம வந்து பாடும்போது ஜாலியாக இருக்கும், வைபாக இருக்கும், ஆனால் உள்ள இன்டெப்த்தாக இறங்கி இது ஏன் இப்படி எழுதியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஃபன்னாக இருக்கும். இந்த மாதிரி படித்து கேட்டால் நல்லாயிருக்கு, ஆனால் யோசிச்சு பார்த்தா என்னப்பா இதில் சுத்தமாக மீனிங்கே இல்லையாப்பா, ஒரு கருத்தே இல்லையாப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதா பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டோட வரி என்னன்றதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம்.
1: ஹாய் பிராமோ.
0: வணக்கம், நான் தான் பூங்காவனத்தோட பையன். சரி சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் பிராமோ, மை நேம் இஸ் அர்ஜுன். அர்ஜுன்,
0: அர்ஜுனுக்கு வந்து என்ன அர்ஜுன் டபுள் டைம் சொல்றீங்க, கேக்குது. ஒரு வாட்டி சொன்னாலே
1: என்ன, நான் மலையாளி பட் தமிழ், நான் தமிழ்நாட்டுல படிச்ச இன்ஜினியரிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த எஃப்எம் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் கீர்த்தனை ஆகட்டும், எவ்ரி அர்ஜுன் சார் டூ குட்,
0: தேங்க்யூ.
1: அடிக்கடி கேட்டுதே இருப்பேன்
0: இந்த, தேங்க்யூ தேங்க்யூ அர்ஜுன் சட்டா, தேங்க்யூ. சரி அப்ப எப்படி நீங்க மலையாளியாச்சு, தமிழ் பாட்டு இப்ப நான் கேட்டதுக்கு பதில் இருக்கா? வெரி சிம்பிள், இப்ப வந்து ஏதாவது தமிழ் பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு கேட்கும்போது தமிழோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மலையாளமோ, ஆனா நீங்க அந்த லிரிக்ஸ் வரி எடுத்து பார்க்கும்போது பாட்டு கேட்க நல்லா இருக்கும், பாடவும் நல்லா இருக்கும், ஆனா லிரிக் எடுத்து பார்த்தா இன்னும் இது மீனிங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: கிப்பரிஷா இருக்கும், கொஞ்சம் இருக்குல்ல இந்த நிறைய படம், இந்த தமிழ் படம் அதுல இதே வச்சு ஒரு பாட்டே பண்ணிருக்கு. அவரு பயங்கரமா ஒரு ட்ரெண்டே போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு இந்த கடல் மரியான் ரிலீஸ் பண்ண டைம்ல திரும்ப ஒரு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. கடல்ல இந்த மரியாதை, இந்த ஏதாவது படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு
0: பாட்டுமா? சரி ஓகே ரைட். அருண் சட்டம் வந்து கடலார் மரியாதைல இருந்து பாட்டு போடுங்கிறாரு, அதுல நிறைய நல்ல பாட்டு இருக்குங்கிறாரு. சரி ஓகே போடுவோம் நம்ம. இப்ப இன்னைக்கு ரொம்ப இன்டெலக்சுவலா கேட்டுனோம், சரி நானே சொல்றேனே எனக்கு தோன்றதுலாம். அஞ்சரை மணிக்கு ஜிஞ்சரு சோடா தரவா, நான் உனக்கு ஆறரை மணிக்கு தரலாம், ஏழரை மணிக்கு தரலாம், ஆனால் இது வந்து பாட்டோட லிரிக் வந்து கரெக்டாக அந்த வேர்ட்ஸ் மேட்ச் ஆகி உட்காரன்றதுக்காக அப்படி எழுதுறாங்களா? ஆனால் நிறைய பாட்டோட லிரிக்ஸ்லாம் கேட்கும்போது பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். இப்போ அதை பற்றி நம்ம பேசலை இன்னைக்கு, சரியா? ஆமாம், எனக்கு வந்து டக்குன்னு இப்போ இன்டெலிஜென்ட்டாக அது கேட்கும்போது ஏ சமையா இருக்கே அப்படின்னு எனக்கு நான் அப்பப்போ ஃபீல் பண்ணுற பாட்டு வந்து இந்த முத்துல வந்து இந்த பாட்டு இருக்கும்ல, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுதான் நீ தான் அதற்கு யஜமானன். ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த டைம்லலாம் யோசிச்சு பார்த்தா சூப்பர் செம மேட்ருங்க, ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா நிறைய பேர் அதை பாடிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுருவோம், யோசிச்சு பார்த்தா என்ன இப்படி எழுதியிருக்காங்களே மீனிங் இல்லாத லிரிக்ஸ் தான் இருக்கா? ஹலோ, உங்களை பொறுத்தளவுக்கு.
2: ஹலோ
0: ஹலோ அச்சி, ஹலோ நியாயம் அல்லான்னு. ஹலோ
2: ஹலோ பிராவோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யார் பேசுறீங்க?
2: நான் இம்ரான் பேசுறேன், அபுதாபில இருந்து.
0: நல்லது, சொல்லுங்க இம்ரான்.
2: இந்த சர்க்கார் படத்துல ஒரு பாட்டு வரும்ல,
0: கே பாட்டு,
2: பல்சி டக்கர்.
0: ஆமா ஆமா ஆமா,
2: முழு பாட்டே எதுக்கு எழுதினாங்கன்னு தெரியல, அதுல என்ன மீன் சொல்ல வராங்க.
0: அது அது பாட்டு என்ன சிம்டாக்கா இருந்தானே?
2: ஆ, அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான்.
0: இல்ல இப்ப அதுல சரி ஏதாவது பர்டிகுலர் லிரிக் ஏதாவது இருக்கா நீங்க சொல்லணும்னா? போட்டு பாட்டுக்கு வேண்டி சரி நான் போடல, ஓகே நான் வந்து லைப்ரரியிலிருந்து இந்த பாட்டை தூக்கிடுறேன், சரியா? தேங்க்ஸ் இம்ரான். ஓகே இம்ரான் தான் கடையை திறந்து போட்டு முக்கால் மணி நேரம் ஆகுது, இப்போதான் வந்து இம்ரான் ஏதோ இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏழு மணி வரைக்கும் இந்த டாபிக் போவோம், நல்லா கேட்டுக்குங்க, கரெக்டாக யோசிச்சுட்டு எனக்கு ஃபோன் அடிங்க. நான் சரியா, நானே வந்து ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். ஆனால் உன்னை பார்த்த ஃபஸ்ட்டு செகண்டில் என்ன காணோம், இந்த எவன்டி உன்னை பெற்ற அந்த பாட்டில் நடுவில் ஒன்று வரும், எனக்கு அதாவது எனக்கு எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மீனிங்கில் ஒன்று வரும், சரியா? ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் எஸ்டிஆர் தான் அந்த பாட்டு எழுதியிருப்பார். அதில் வந்து என் ட்விட்டர் ட்வீட்டிங்கும் நீ தான், என் ஃபேஸ்புக் போஸ்டிங்கும் நீ தான் அப்படின்லாம் வரும். அதில் வந்து என்னோடய ஐபாட் நீ தான், என்னோடய பேஜர் நீ தான், என்னோடய டெலிஃபோன் நீ தான் அப்படின்லாம் வரும். ஒரு ஆளை ரொம்ப பிடிக்கும்னா எல்லாமே நீதான் சொல்லலாம். அதுக்குன்னு சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் வச்சு நீதான் சொன்னா எனக்கு அப்பவே யோசிச்சு நல்லா தான் இருக்கும், பாட்டு சூப்பராக இருக்கும், பாட்டு எஸ்டிஆரும் நல்லா பாடியிருப்பார்னு வச்சுக்கலாம். ஆனால் யோசிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இப்போ எழுதியிருக்கலாமோ அப்படிலாம் எனக்கு தோணும். குறை சொல்றது ரொம்ப ஈஸி தான் வச்சுக்கோங்களேன். இன்னி நம்ம குறை தான் சொல்ல போறோம், ஓகே, அதான் கரெக்டாக சொல்லுவோம். ஓகே, 90s நாட் அவுட்ல யூ ஹாவ் அ நைஸ் சாங் ஃப்ரம் காதலன் அண்ட் தலைவர் சாங் அவர் யாரில் செம்மையா சந்திரமுகியிலிருந்து ரிப்பீட்டு அந்த பாட்டு வருது. ரெண்டுமே கேட்டு முடிச்சுட்டு அப்படி திருப்பி வாங்க. ஐ வில் பி பேக் வித் யூ. திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: Nekana, 91 pode.
5: Enadhu?

0: வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: வெல்கம் பேக். ஓகே, நீ வந்து சில பாட்டில் வர சில வரியெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது பெருசாக புரியாத சென்ஸ். நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நாக்கு முக்க நாக்கு முக்க, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, டங்காமாரி ஊதாரி, அப்புறம் ஒமஹசியா டைலாமோ டைலாமோ, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் நான் சொல்ல, இதெல்லாம் புரியாது ஆப்வியஸ். பட் நான் அதை பற்றி சொல்ல வர்றேன். பாட் லிரிக் அதாவது பாடவே வரும் நமக்கு, ஆனால் அது வந்து அர்த்தம் இருக்கா யோசித்து பார்த்தா என்ன இது உண்மை இல்லையே. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, மெழுகு டாலினி அழகு ஸ்கூலினி, ஒரு பொண்ணு அழகு ஸ்கூல்னு யார் வர்ணிப்பா, எனக்கு புரியல. சரி ஓகே, அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்களேன்னு கேட்டேன். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ ஹலோ.
1: ஆ ப்ரோ, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: மகேஷ், மகேஷ் பேசுகிறேன்.
0: ம்,
1: இதை கண்டுபிடிக்கிறதுக்கே தலைய சுத்தி போச்சு.
0: ஏன், என்ன பாட்டு?
1: மெர்சல் ஐட்டம் பாட்டு இருக்கா, ஹை படத்துல இருந்து.
0: ஆமா ஆமா,
1: அதுல வரும். அதுல வந்து தோசைக்கல்லு மேல வெள்ள ஆம்லேட் போல.
0: நான் இதை சொல்லலான்னு வச்சிருந்தேன், தோசைக்கல்லு மேல் வெள்ள ஆம்லெட்டா, ஓகே. அப்புறம் என்ன வரும்?
1: என்ன
0: தோசைக்கல்லு மேல வெள்ளம் ஆம்லெட் போல், ஓகே. ஒரு ஒரு பொண்ண வந்து நிலா, ஆ சொல்லுங்க. நினைச்சா சோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன் நானு, ஆனா இது ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
1: இவங்க எல்லாரும் நானே யோசிச்சு, இதை சொன்னா இவர் சொல்லுவாரா மாட்டாரான்னு ஒரு பயம் வேற.
0: இது என்ன பயம், நீங்க சொன்னா ஆமா இல்லன்னு நான் சொல்ல போறேன். இது என்ன நம்ம மார்க்கா குடுக்குறேன் உங்களுக்கு. சரி, என்ன, தேங்க்யூ.
1: ஓகே, கூட பேசினா ரொம்ப சந்தோஷம்.
0: லைக் வைஸ் ப்ரோ, தேங்க்யூ சோ மச். ஓகே ரைட், மனுஷன் நம்ம கிட்ட பேசுறதுக்காக சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி சில மக்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கே ஹாப்பியாக இருக்கிற ஒரு சில இல்லை பல பேர் இருக்கீங்க. எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் யார்கிட்ட பேசினாலுமே ரெகுலர் காலர்ஸும் எனக்கு தெரிஞ்சிடும், ஆனாலுமே ஓ பார்த்தியா இவருக்கு மறுபடியும் லைன் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிப்பேன் நான். சில நேரம் அப்படின்னா புது காலர், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறேன், நிறைய நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ வந்து செம்மையாக இருக்கும், பாரு எவ்வளோ நாள் ட்ரை பண்ணி, அதுவும் நம்ம கிட்ட பேசுகிறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருக்காரு பாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து ஹிடன் ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படிதான் எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் எப்படி வந்து ரேடியோவுக்கு லைன் கிடைக்கும் போதும் இல்லை என்கிட்ட பேசும் போதும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கோ, நான் வந்து டபுள் டைம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதை நான் எங்கேயாவது சொல்லணும்னு நினைப்பேன், ஏன் சும்மா ரேடியோவில் இப்படி தாண்டா பேசுவோம் அப்படின்னு அப்படிலாம் உண்மையாகவே சொல்கிறேன். ஹாப்பியாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்படி தான் இருக்கும். லைக் வைஸ், எனிவேஸ், கமர்ஷியல் பிரேக் முடித்து வல்லவன்லேருந்து உங்களுக்காக, பல்லவன்லேருந்து ஆல்ரெடி ஒரு பாட்டு போயிடுச்சு, அதனால் நம்ம வேற ஒரு பாட்டு கேட்போம். உங்களுக்கு என்ன இப்போ வந்து இந்த செல்லம்மா பாட்டு தான் ரெண்டு மூணு வாட்டி நான் சொல்லி காட்டினேன்ல, இப்போ வருது உங்களுக்கு டாக்டர்லேருந்து, அதை நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு அதில் உங்களுக்கே பாட்டு கேட்கும்போது லிரிக்ஸ்லாம் புரியும். ஆறு மணிக்கு மேலே நல்லா பேசுவோம், உங்களுக்கு எந்த பாட்டு தோணுன்னாலும் கொண்டு வாங்க பேசுவோம். ஓகே, நான் ப்ராபோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை Altavasul Group of Companies.
0: Aha, aha. Vetri.
3: 25 million dirhams with big ticket.
4: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு.
3: Plus weekly cash draws.
4: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: BigTicket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC Supply.
6: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் at Ayurtreat Ayurveda. Dubai Silicon Oasis and DIP.
7: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: வளர்ந்த இந்தியாவை நோக்கிய பயணம் வளர்ந்த தமிழ்நாடு மூலமே சாத்தியமாகும் என்று ஆளுநர் அர்லீக்கர் தெரிவித்துள்ளார். விக்ஷித் பாரத் திட்டத்துக்கு தமிழ்நாடு தனது பங்களிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் ஆர் வி அர்லீக்கர் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்க கோரி போராட்டம் நடத்திய திமுகவினர் கைதுக்கு தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக நிர்வாகிகள் தொண்டர்களை போலீசார் கைது செய்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று அவர் கூறினார். அமைச்சர் மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடத்தாமல் எதிர்க்கட்சியினரை கைது செய்வதா என்று அவர் வினவியுள்ளார். அமைச்சர் சரத்குமார் தொடர்பான விவகாரத்தில் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஜனநாயக ரீதியாக போராடும் எதிர்க்கட்சியினரை ஒடுக்க முயல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று தங்கம் தென்னரசு கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட 8 பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றனர். அவர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாநிலங்களவைக்கு புதிதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கர்நாடக மாநிலத்தின் பிரதிநிதியாக மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லிகார்ஜுன கார்கே, மான்சிங் மெராமன் பார்மர், தருண் சுக், அல்கா சிங், ஜிதேந்திர மேக்ஜிபாய், ராஜேந்திர ஹீராலால் ஜெயின், எம் நாகராஜா, அதிகார மயும் சாரதா தேவி ஆகிய 8 உறுப்பினர்களுக்கு சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவை வளாகத்தில் பதவி பிரமாணமும் உறுதிமொழி ஏற்பும் செய்து வைத்தார். 2025 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டில் இலங்கையின் ஒட்டுமொத்த அரசு வருமானம் குறையும் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2027 ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட நிதி மூலோபாய அறிக்கையின்படி மானியங்கள் உள்ளடங்கலாக ஒட்டுமொத்த அரசு வருமானம் 2025 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16.7% காணப்பட்டதுடன் அது 2026 ஆண்டில் 15.8% வரை வீழ்ச்சியடையும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ஷார்ஜாவில் அவசர சேவைகளை வலுப்படுத்த உயர் தொழில்நுட்ப தீயணைப்பு வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய தீயணைப்பு வாகனங்கள் அவசர நிலைகளுக்கு விரைவான பதிலளிக்கும் திறனை அதிகரிப்பதுடன் தீயணைப்பு நடவடிக்கைகளின் செயல்திறனையும் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட இந்த வாகனங்கள் நகரம் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் விபத்து மற்றும் தீ விபத்து நேரங்களில் மீட்பு நேரத்தை குறைக்கவும் உதவும் என்று கூறப்படுகின்றது. இதன் மூலம் ஷார்ஜாவின் அவசர சேவை அமைப்பு மேலும் நவீனமயமாகி பொதுமக்கள் பாதுகாப்பு உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேலுடன் எட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா அமைப்பு நிராகரித்துள்ளது. தொடக்கத்தில் இருந்தே இஸ்ரேலுடன் எந்தவித பேச்சுவார்த்தைகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த ஹிஸ்புல்லா இந்த ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிம் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகாதது என்றும் இது நாட்டின் இறையாண்மையை சரணடைய செய்யும் ஒப்பந்தம் என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார்.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் ரியல் எஸ்டேட் சந்தை 2026 ஆண்டின் முதல் அரை ஆண்டில் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களின் மொத்த மதிப்பு 75 பில்லியன் அமெரிக்க டாலர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வருடத்தின் முதல் 5 மாதங்களில் மட்டும் தொடங்கப்பட்ட திட்டங்களில் சுமார் 59,400 குடியிருப்பு அலகுகள் மற்றும் 10,800 வில்லாக்கள் இடம்பெற்றுள்ளன. நகரத்தின் முக்கிய பகுதிகளில் உயர்மாடி கட்டடங்கள் மற்றும் புதிய குடியிருப்பு திட்டங்கள் வேகமாக வளர்ந்து வருவது துபாயின் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீட்டாளர் நம்பிக்கை அதிகரித்து வருவதை காட்டுகின்றது.
3: Business update.
4: Brought to you by Zoho.com.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: மயில சிரிச்சுக்கின்னு யார பார்த்து மறிச்சுக்கின்னு அப்படி ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களே, ரொம்ப நாள் ஆச்சுல. அது ஏதோ நல்ல பாட்டாச்சு, ஆனால் கேட்ட மாதிரி இருக்குது, நல்லா இருக்குமே இந்த பாட்டு. இப்பெல்லாம் யோசிச்சிங்கன்னா டோன்ட் வரி, கவின் நடித்த லிஃப்ட்டுங்கிற படத்தில் சிவகார்த்திகேயன் பாடி அந்த பாட்டை வந்து படத்துடைய ப்ரொமோஷனுக்காக முன்னாடியே விட்டாங்க. சூப்பராக இருக்கு இந்த பாட்டு. இப்போ அந்த பாட்டு தான் ஃபஸ்ட் பாட்டாக வரப்போதும், ரெண்டாவது வந்து விசில் போடு வரப்போதும், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்துல இருந்து. அதில் தான் கொஞ்சம் நேரத்துக்கு படி நான் சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு. டேய், ஒரு தளபதிக்காக எழுதுன லிரிக்ஸ் ஆடாது எனக்கு அப்போ கேட்கும் போது அப்படி தான் இருந்தது. சரி, எனிவேஸ், இன்னைக்கு வி ஆர் டிஸ்கசிங் அபவுட், பை த வே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக் டு த தேர்ட் அவர் ஆஃப் The evening correct. You're listening to 89.4 Tamil FM. இன்னைக்கு என்ன மேட்டர் அப்படின்னா, கரெக்டாக 5:30 6 மணிக்கெலாம் ஆஃபீஸ் விட்டு இந்நேரம் வண்டியில் ஏறி உட்காந்து காமன் நேரத்தை கடந்துருந்தீங்க அப்படின்னா, நல்ல டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. எங்கே துபாய் டு சார்ஜா? என் வீடு சார்ஜாவில் கிடையாது, துபாய்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. தேரா சைடு இன்ஃபினிட்டி பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் நைஃப் கட்டெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா, நீங்களும் நல்ல டிராஃபிக்கில் மாட்டுன்னு இருப்பீங்க. இல்லைப்பா, என் வீடு வந்து அபுதாபி போகிற வழி, ஜஃப்லியா பக்கம் WTC DIFC டவுன் டவுன் கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னா, சூப்பர், நல்ல டிராஃபிக் உங்களுக்கு கிடையாது, ஜாலியாக வீட்டுக்கு போயிருப்பீங்க. உண்மையாகவே எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பேல ஒர்க் பண்றவங்களை நினைச்சா தான் வந்து பாவமா இருக்கும். ஏரியா செம்ம ஏரியா, ஆனால் வண்டி நிறுத்தத்துக்கு இடமே இருக்காது. எங்கேயாவது காலங்காத்தால் ஒரு மத்தியானம் ஒரு சாயங்காலம் பிஸ்னஸ் பேக்குள்ள உங்களுக்கு பார்க்கிங் பண்றதுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா, உலகத்திலே உங்களை மாதிரி, துபாயிலே உங்களை மாதிரி லக்கியான ஆள் யாரும் கிடையாது. அதே மாதிரி சார்ஜா பக்கம் ரோலா கிட்ட போயிட்டீங்க, அதுவும் சண்டே சாட்டர்டே போயிட்டீங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீங்கள் ரோலாக்கு போயிட்டீங்க, யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்குங்க தங்குறதுக்குங்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த 5 தரம் 10 தரம் பெர் அவர் பார்க்கிங் போடுவாங்களா? அங்கே தவிர நார்மல் நம்ம வந்து பப்ளிக் பார்க்கிங்ல உங்களுக்கு இடம் கிடச்சிருச்சுன்னா, சார்ஜாலே உங்களை மாதிரி லக்கியான ஆள் வேற யாரும் கிடையாது. ரைட், இனி பார்க்கிங் பரிதாபங்கள் பற்றி பேசலாமே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா போன அவரில் வந்து ஒரு லிரிக்ஸ் டாபிக் பற்றி பேசணும், அது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப யோசித்தாலுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதனால் அதை மாற்றிடுவோம் நம்ம. இப்போ ஜென்ரலாக வீக்கெண்டோ இல்லை வீக் டேவோ, வீக்கெண்டுன்னு எடுத்துக்கலாம், வீக் டேன்னு எடுத்துக்கலாம், டோட்டல் 7 days கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எந்தெந்த ஏரியாவிலலாம் எந்த நேரம் பார்த்தாலும் பார்க்கிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து ஆல் ஓவர் த UAE நீங்கள் சொல்லலாம், துபாய் சொல்லலாம், ஷார்ஜா சொல்லலாம், அபுதாபி சொல்லலாம், உமல் குவின் சொல்லலாம், அலைன் கூட சொல்லலாம் நீங்கள். ஓகே, ஸோ அதனால் இன்றைக்கி இதை பற்றி பேசுவோம் நம்ம. ஒரு கருத்து கணிப்பு ஒன்று நடத்திடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரெகுலராக வண்டி ஓட்டுறவன் தான் ஷோ கேட்குறீங்கன்னு தெரியும், நீங்கள் சொல்கிறது தான் இன்றைக்கி பதில். வணக்கம். எங்கெல்லாம் வந்து எந்த நேரம் பார்த்தாலும் என்னங்க எப்ப பார்த்தாலும் வண்டியாவே இருக்கு, பார்க்கிங் கிடைக்க
1: முடியுதுன்னா
0: சத்தம் வருது. அபுஷாகரா எப்ப பார்த்தாலும், அபுஷாகரா நிறைய கச்சா இருக்குமே பிரதர்.
1: இல்லங்க, அங்கெல்லாம்
0: உங்க வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு தான் பில்டிங் பார்க்கிங் இருக்குமே?
1: இல்லங்க, பில்டிங் பார்க்கிங் எல்லா பில்டிங்லயுமே இருக்காது உங்களுக்கு.
0: உங்க பில்டிங்ல இல்ல?
1: துபாய்லயா?
0: அப்ப துபாயிலயும் ஒரு இடம் உங்களுக்கு ஒரு பார்க்கிங் தேவைப்படும்ல, டே ஒர்க் பண்றதுக்கு.
1: துபாயில தான் எனக்கு ஆபீஸ்ல பார்க்கிங் இருக்குல்ல.
0: அதான்ப்பா, அட்லீஸ்ட் அதுவாத இருக்கு உங்களுக்கு.
1: அதுவுமே வந்து மார்னிங் 8:00 போனீங்கன்னா உங்களுக்கு
0: கிடைக்காது. ஐயோ, ஒரு மனுஷன் எதுக்கு எல்லாம் கஷ்டப்படுறதுன்னு ஒரு வேலை.
1: மார்னிங் நீங்க 10:00 அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங்.
0: எந்த ஏரியால ஒர்க் பண்றீங்க துபாயில?
1: டாப்ஸா துபாய்
0: ஏர்போர்ட். ஏர்போர்ட், சரி, ஓகே. பார்க்கிங், அதான் பார்க்கிங் போடுறதுக்கு தனியா நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குன்னா.
1: அது ஒர்க்கை தாண்டி எல்லாமே போட, காசு எல்லாமே போட வேண்டியது.
0: காசு

0: ஓகே, ஸோ உங்களோட கவலையெல்லாம் அப்படியே சொல்லுங்கள். எங்கெல்லாம் பார்க்கிங் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன் ப்ராக்டிக்கலாக பேசுவோம் நம்ம. ரெண்டு பாட்டு இல்லை மூணு பாட்டு பேக் டு பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிஸனிங் டு 89.4.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும், கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: வெற்றி
3: 25 million dirhams with big ticket.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
3: plus weekly cash draws.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: அப்கிரேடுக்கு ரெடியா?
6: வாரணச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும். நான் ரெடி.
2: உங்க Dream SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். Discover the power of Jetto. Buy now, pay in 2027. VAT on Jetto or 0% interest. 1 million kilometer க்கு வாரண்டி இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 dirhams கேஷ் பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 dirhams per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
7: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
8: நீங்க கோல்டு கோயின் வின் பண்ணணுமா? அப்போ நீங்க எயின் கோல்டு வாலெட் அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் நடத்துற கோல்ட் ரஷ் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
9: எஸ் எயின் கோல்டு வாலெட்ல நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்டு காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க கோல்டு காயின் வின் பண்றதுக்கு இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர் போயிட்டு எயின் கோல்டு வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு KYC-ய கம்ப்ளீட் பண்ணுங்க. அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து சென்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான்.
8: லாஸ்ட் டே டு என்டர் July 6th. T's and C's apply.

0: да идни корак.
1: தொட்டாலே பட்டாசா நான் விடிக்கிறேன் 10,000 வாலா ஹே சுட்டாலே புல்லட்டா. இந்த பாட்டுக்கு பேலன்ஸ் லிரிக்ஸ் யாருக்கா தெரியும் அப்படின்னா மனசுல வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து பார்க்கிங் பரிதாபங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். அதாவது இன் ஜென்ரல் வீக்கெண்ட்லேயோ இல்லை வீக் டேலேயோ காலையிலையோ இல்லை சாயங்காலமோ 7 நாளோ இல்லை ஏதாவது 1 நாளோ எந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்க மாட்டேங்குது, கடுப்பாக இருக்குங்க எனக்கெலாம் அப்படின்னா எந்த ஏரியாவை சொல்லுவீங்க? மை பர்சனல் ரெக்கமெண்டேஷன் வுட் பி எங்கள் ஆஃபீஸ் வந்து பருதுபாயில் இருக்குது, சரியா? காலையில் வந்தால் கிடைக்கும். ஒரு அது எப்போ கீர்த்தனாவோட ஷோ டைமிங் வந்தால் நிறையா ஸ்பாட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அது இங்கே ஒரு டீப் பார்க்கிங் இருக்குது. டீப் பார்க்கிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் நான் ஒரு 2 வருஷமாக கார் ஓட்டிகிட்ருக்கேன். நான் ஒரு 4 வாட்டி தான் டீப் பார்க்கிங்கில் காரை போட்டிருப்பேன். எப்போ பார்த்தாலும் காராக டே எக்கடா பொறிக்க காரை விட்டுக்கிட்டு அப்படி தான் இருக்குமே எனக்கு. சரி, உங்களுக்கு என்ன? ஹலோ,
2: குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங்,
2: அப்புறம் ஆனா கொடுமை என்னன்னா நம்ம ரெசிடன்ஸ் பார்க்கிங் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 சிக்னல் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருந்தா கூட நமக்கு பார்க்கிங் கிடைக்காது. இப்ப மட்டும் இல்லாம நமக்கே வந்து டிக்கெட் போட்டு போயிடுவாங்க.
1: இல்லை, இப்போ இந்த கலிஃபா சிட்டிலாம் போனீங்கன்னா வண்டி வந்து இந்த வில்லா கீழே நிறுத்தலாம், அங்கெல்லாம் பார்க்கிங்லாம் கிடையாது, அப்படிலாம் இருக்குல்ல? இப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதா?
2: அப்படி கிடையாது, அப்படிலாம் வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா வில்லா பார்க்கிங்ல வந்து போட்டு ஒன்லி வில்லா ரெசிடென்ஸ் பெர்மிட் ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க.
1: ஓ, அப்போ அங்கேயும் பார்க்கிங்லாம் இருக்கு? இல்லை, நான் பார்த்துருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ நான் அடி வருவேன் அந்த ஏரியாவுக்கு. சரி, ஓகே, நீங்கள் எங்கே இருக்கீங்க அபுதாபியில்?
2: என்ன மேட்டர் நம்ம அந்த கார்னிஸ் இருக்குல்ல, ஏன்னா புகைரா கார்னிஸ்,
1: ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றீங்களா கதைய?
2: அந்த பார்க்கிங்ல வந்த இடத்துல வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஒரு இது வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவா இருக்குது, அது நமக்கு ஒண்ணுமே தெரியல. உள்ள என்டர் ஆகும் போது பேரியர் கேட்டோ எதுவுமே இல்ல.
1: எந்த ஏரியா அது?
2: அது கவர்மெண்ட் ஏதோ வந்து ஒரு 10 திரகம் பார்க்கிங்க, 20 திரகம் பார்க்கிங், ஜஸ்ட் போன உடனே வந்து ஹவர் பை ஹவரா வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது ஒன்ஸ் என்டர் ஆயிட்டாலுமே வெளியே வந்துட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து பார்க் பண்ணியே ஆகணும். நமக்கு வந்து அது தெரியாது. அது வந்து இது வந்து ஐசோலேட்டட் பார்க்கிங், இது வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஷார்ஜா கவர்மெண்ட் பார்க்கிங் அப்படின்னு நமக்கு தெரியாது. வெளியே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் பார்த்தா.
1: ஓ, கச்சா மாதிரி தெரியும், ஆனா ஆக்சுவலி பெய்ட் பார்க்கிங் அது, அப்படி சொல்ல வரீங்க?
2: அது ஆக்சுவலி அது பெய்ட் பார்க்கிங்னாலும் அது வந்து ஒரு காஸ்ட்லி பார்க்கிங். அது கவர்மெண்ட் உடைய ஒரு டெடிக்கேட்டட் பார்க்கிங்.
1: ப்ளூ ப்ளூ போர்டா இருக்கும்.
2: என்ன சொல்ல வரேன்னா, ஒன்ஸ் உள்ள போயிட்டனா சில ஒரு ஒரு ஒரு இந்த டைம் கூட கிடைக்காது. ஒரு 2-1 செகண்ட் உள்ள போயிட்டு திருப்பி வந்துட்டா கூட ஃபைன் விழுந்துடும். நம்ம வந்து
1: எந்த ஏரியா அது? ஒரு சொல், இட்ஸ் கரெக்ட் டு தி சேஸ். ஓகே, எந்த எந்த ஏரியா அது? யாருக்காவது பிரேக்கப் ஆயிருந்தது, யாராவது வந்து உங்க ஆளை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிளீஸ் டோன்ட் லிசன் டு திஸ் சாங். பாட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்துடுறா தம்பி. ஓகே, நம்ம பிராபோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் தோ ஈவினிங் கடக். இட்ஸ் ஓகே, டைம் வில் ஹீல். நீ கேப்பன்னு எனக்கு தெரியும்.

ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை விஎன்சிடி குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property ஓட ரமதா கார்னிஷ் அபுதாபியில நடக்கிற NRA மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
1: கமர்ஷியல் பிரேக். தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா.
2: ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
5: JM brand AC da.
6: JM brand AC da.
7: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
8: நீங்க கோல்டு காயின் வின் பண்ணணுமா? அப்போ நீங்க எய்ம் கோல்டு வாலெட் அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் நடத்துற கோல்ட் ரஷ் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும்.
9: எஸ் எய்ம் கோல்டு வாலெட்ல நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க கோல்டு காயின் வின் பண்றதுக்கு இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர் போயிட்டு எய்ம் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு பேர் எமிரேட் நேமோட சேர்த்து சென்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான்.
8: லாஸ்ட் டே டு என்டர் July 6th. T's and C's apply.

0: பாவம் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி, ஏன் இந்த பாட்டை போட்டிங்க, எனக்கு என் பழைய கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து மனசை தேத்தி ஸ்ட்ராங்காக அனுப்பி வச்சுருக்கேன். இதை ரேடியோவில் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கள், பரவாயில்ல, என்ன மாதிரி பிரேக்கப் ஆகி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்கல்ல, ஒரு பாட்டு கேட்கும்போது ஞாபகத்துக்கு வரும், அந்த பழைய காதலாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அந்த வலிக்கும், அந்த வலி வலித்து வலித்து சரியாயிடும் ஒரு பாயிண்டில். அப்படி வலிச்சு வலிச்சு சரியானதானே ஒருத்தர் ஒரு மனுஷன் ஸ்ட்ராங் ஆக முடியும். நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், நானே தப்புனேன், அவன் தானே தப்புனா, என்ன அவன் தானே விட்டுன்னு போனான் அப்படின்னு அந்த பொண்ணு பாட்டில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வித் ஹவர் பெர்மிஷன் ஐம் ஷேரிங் தி ஸ்டோரி, பட் எனிவேஸ், இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ பிரேக்கப், எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஓடாதரா தம்பி, ஓடாத, பிரேக்கப்லேருந்து ஓடாத, அந்த வலியிலேருந்து ஓடாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம எதையோ பேச ஆரம்பித்து எங்கேயோ போய் விட்டுட்டுருக்கோம். சரி, ஓகே, நீங்கள் ஆக்சுவலி எதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா, ஏன்னா எந்தெந்த ஏரியாவிலலாம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது தெரியுது, ஆனால் பேசும்போது கொஞ்சம் சின்னதாக பேசுனீங்கன்னா நிறைய பேருக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன்ல. வணக்கம், பேர் பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கே, ஆனால் பின்னாடி பயங்கரமாக எக்கோ அடிக்குதே. ஐயோ, அதை கம்மி பண்ணுங்கண்ணே, பின்னாடி எக்கோ அடிக்குது, எனக்கு சரியா கேக்கல. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ. வணக்கம்.
0: தெளிவா இருக்கு, மனுஷனா இப்படிதான் இருக்கணும், ரேடியோ கால் பண்ணுவோம், இப்படிதான் பேசணும். பார்க்கிங் கிடைச்சிட்டு பேசுறீங்களா, பார்க்கிங் தேடிட்டே பேசுறீங்க, சொல்லுங்க.
1: இல்ல, என்னோட அனுபவத்தை சொல்றேன். கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா, கரூர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல எனக்கு ஆபீஸ்ல வந்து பிரான்ச் மீட்டிங், மந்த்லி ஒன்ஸ் தான் போவேன் நானு. அப்பவே பாத்தீங்கன்னா எனக்கு அங்க பார்க்கிங் கிடைக்காது. நான் லஞ்சுக்காக போறேன்னா கூட 1 hour சுத்தி சுத்தி சுத்தி மணி 3 மணி தான் லஞ்சு சாப்பிடுவேன்.
0: நீங்க பேசாம, ஆனா இப்ப யூஸ்வலா இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு மீட்டிங்ல, அப்போ
1: அப்பவே அப்படி ஃபீல் பண்றேன்னா ரெகுலரா போற நிலைமை நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டம்.
0: கஷ்டம் தான் இல்ல, ஏன்னா அப்போ கருதுல எல்லாம் வந்து நிறைய வில்லா கம்யூனிட்டி தானே அந்த ஏரியால எல்லாம் இல்லையா?
1: தெரியல எனக்கு அதிகமா, நான் டிஎஸ்ல இருந்து தான் போவேன்.
0: ஓகே,
1: எனக்கு அப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: ஓகே,
1: அதுலயும் பாத்தீங்கன்னா அடுத்தவன் பார்க் வண்டி எடுக்கிறானா இல்லையா உள்ள உட்காந்துட்டு இருப்பான்,
0: வண்டி எடுக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா எடுக்க
1: மாட்டாங்க, போட்டியன நிப்பான், அவன் வேற பாப்பான், நான் எடுக்கறனா அவன் எடுக்கறனா இல்ல இவன் எடுப்பானா கடத்துல எவனும்.
0: எக்ஸாக்ட்லி, நம்ம வந்து டபுள் பார்க் போட்டு ஒரு ஓரமா நிறுத்துவோம், பின்னாடி வர்றவங்க வந்து ஹார்ன் அடிக்கிறாங்க, நவுத்துவோம், கரெக்டா ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் போயிடும்.
1: ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டம். இது இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க் அந்த பெடஸ்ட்ரியன் மேல கூட ஏறி பார்க் பண்றதை
0: பாத்துருக்கேன்,
1: நம்மள பண்ணலாமான்னு, அப்பதான் வந்து எவனை பயன்படுவானு பயம் வந்துடும்.
0: இல்ல, பெடஸ்ட்ரியன் மேலனா, ஓ அப்படி, ஓகே ஓகே ஓகே,
1: அப்படி பண்றாங்க, நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்நேரம் பிராண்ட் பேர் போய் சேர்ந்துருக்கும். இதெல்லாம் காசு வாங்கிட்டு பண்ணனானே, சரி பரவாயில்ல. எனிவேஸ், கமர்ஷியல் பிரேக் ஒன்று வருது, அதுக்கப்புறம் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்ல ஒரு பாட்டு வரும், அதுக்கப்புறம் டாபிக் இதோட முடிஞ்சுது. நம்ம இதே டாபிக் இந்த வாரம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் என்ன? ஓகே ஓகே,
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: வெற்றி வெற்றி
4: 25 million dirhams with big ticket.
3: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
4: plus weekly cash draws.
3: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: Golden song of the hour.
7: Golden song of the hour.
8: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: உரிய விளக்கங்கள் ஏதுமின்றி நிகழும் ராஜினாமாக்கள் வாக்காளர்களை அவமதிப்பதாகும் என்று கார்த்தி சிதம்பரம் எம்பி தெரிவித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்தது குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து வெளியிட்டுள்ளார். உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகள் குறித்த குளறுபடி மீது உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உதவி பேராசிரியர்கள் தேர்வு முடிவுகளில் குளறுபடிகள் நடந்ததாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் உடனே உண்மை நிலையை அறிய மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை அறிவிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். விசாரணை நடத்தி முறைகேடுகள் இருப்பின் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். தேர்வு முடிவுகள் பற்றிய ஐயங்களை தெளிவுபடுத்த தமிழ்நாடு அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: அயோத்தி ராமர் கோவிலை பாரதிய ஜனதா வணிகமயமாக்கிவிட்டது என்று உத்தவ் தாக்கரே குற்றம் சுமத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை முறைகேடு தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் இதுவரை 8 பேரை கைது செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் இந்துக்களின் உணர்வுகளுடன் விளையாடி பாரதிய ஜனதா துரோகம் செய்துவிட்டதாக மராட்டிய முன்னாள் முதல் மந்திரியும் உத்தவ் சிவசேனா தலைவருமான உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே ராமர் கோயில் காணிக்கை திருட்டு விவகாரம் தொடர்பில் வழக்கை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இவ்விவகாரத்தை இன்னும் சில நாட்கள் கழித்து விசாரித்தாலும் வானம் இடிந்து விழுந்து விடாது என்று நீதிமன்றம் தெரிவித்தது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 53,000 தாண்டியது. வருடத்தின் 25th வாரம் நிறைவடையும் போது நாட்டின் 124 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளன. இந்த ஜூன் மாதத்தில் நேற்றைய தினம் வரையில் மாத்திரம் 19,318 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதற்கமைய நேற்று வரையிலான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 53,159 உள்ளது. டெங்கு நோய் காரணமாக மரணித்தவர்களின் எண்ணிக்கை 31 பதிவாகியுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
4: மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவாக உலகின் முதல் இன்க்ளூ கோயின் அபுதாபியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. குறைந்த எண்ணிக்கையில் வெளியிடப்படும் இந்த இன்க்ளூ கோயின் மூலம் கிடைக்கும் நிதி சமூக உள்ளடக்கத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் மற்றும் ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பராமரிப்பு, ஆதரவு மற்றும் சேவைகளை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும். சமூகத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்பை உறுதி செய்வதுடன் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் கொண்ட நபர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய முயற்சி தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வடக்கு ஜெர்மனியின் ஸ்டேட் நகரில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. துப்பாக்கிச்சூடு தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
5: Business update.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
4: உலக சந்தையில் இன்று தங்கத்தின் விலையில் சிறிய வீழ்ச்சி ஏற்பட்டது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.98% சரிந்து 4,041.47 ஆக உள்ளது. இதேவேளை வெள்ளியின் விலை 0.65% சரிந்து 58.47 ஆக உள்ளது. எவ்வாறாயினும் அமெரிக்க சந்தையில் தங்கத்தின் விலையில் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. 24 கேரட் தங்கத்தின் விலை 488 திரம்ஸ் ஆகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 451 திரம்ஸ் 75 பில்ஸ் ஆகவும் உள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
2: 89.4 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக். ஒரு செம்ம நியூஸோட வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு எட்டிஹாட் ரயில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இட் த ஜேர்னி பிட்வீன் அபுதாபி அண்ட் ஃபிஜேரா, ஃபிஜேரா டு அபுதாபி ஹஸ் அஃபிஷியலி பிகான், அதாவது நாளையிலிருந்து. ஓகே, இதே நியூஸை நான் நாளைக்கு சொல்லும் போது ஆரம்பமாகி விட்டது அப்படின்ற மாதிரி பேசுவேன். ஃபஸ்ட்டு ஜேர்னி காலையில் 5:30 ஸ்டார்ட் ஆகுது போல். சார், நம்ம மக்கள் இங்கேருந்து போகிறாங்க. யார்? நம்ம கிருஷ்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஹோம் எஃப்எம் டீம். ஹோம் எஃப்எம்மா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆமாம், 92.2 ஹோம் எஃப்எம். நமக்கு தமிழ் எஃப்எம் உடைய மலையாளம் கம்பெனி, மலையாளம் எஃப்எம் ஸ்டேஷன், 92.2 ஹோம் எஃப்எம்மும் இருக்குது. மலையாள பாட்டு, மலையாள பேச்சு, உங்களுக்கு மலையாளி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த நியூஸை வந்து பாஸ் பண்ணுங்கள். ஸோ யா, எனிவேஸ், அவங்களாம் சேர்ந்து போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி 50% ஃபஸ்ட் டே வந்து 50% ஆஃபர்னு சொல்லிடுறாங்க. அது ரெண்டு டைப் ஆஃப் ப்ரீமியம், அதுக்கப்புறம் வந்து எக்கானமி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்குது. 240 திரம்ஸ்க்கு ப்ரீமியம் அண்டு 120 திரம்ஸ்க்கு அப்படியே பாதிக்கு பாதி கம்மி. இது வந்து நார்மல் டிக்கெட், ஃப்ளைட் மாதிரியே தான் வச்சுங்களேன். ஆனால் நாளைக்கு ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால அதுலேருந்தும் கம்மியான, ஐ மீன் 50% ஆஃபர் வந்து தராங்க. இப்போ டிக்கெட்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. போன வாரம் வந்து நியூஸ்லேயே வந்து அடுத்த 10 நிமிஷம் டிக்கெட்லாம் காலியாகி போச்சு. நம்ம கிருஷ்ணியெல்லாம் உட்காந்து எப்படி டிக்கெட்ஸ் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எனிவேஸ் அதை பற்றின ஒரு அப்டேட் தான் வரப்போகுது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து எட்டிஹாட் ரயிலில் பெட்ஸ், அதாவது உங்கள் வீட்டில் நாயோ பூனையோ பன்னியோ இல்லை பேரட்டோ இல்லை ஜிராஃபோ இல்லை சிங்கமோ புலியோ எதையாவது வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க, அது பெட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எட்டிஹாட் ரயிலில் தூக்கிட்டு போகலாம். பெட்ஸ் ஆர் அலௌட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, பெட்ஸ் ஆர் அலௌட் ப்ரொவைடட் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுடைய பெட்ஸ்க்கு வந்து உண்டான பெட்ஸ், உங்களுடைய நாயோ இல்லை பூனையோ எட்டிஹாட் ரயில், ஐ மீன் அங்கே இருக்கிற அந்த ஃபெசிலிட்டியை அழுகு பண்ணாமல் பார்த்துக்கணும், நம்பர் ஒன்று. தட் இஸ் நான் நெகோஷியபிள். ரெண்டாவது, நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அதுங்களை வந்து, ஐ மீன் பெட்ஸை வந்து ஒரு ஒரு ஒரு பேக்கில் கரெக்டாக தூக்கி வச்சுக்கணும். உள்ள பேகுக்குள்ளே தான் இருக்கணும் ஃபுல் டைம், அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ யாராவது வீட்டில் கண்டிப்பாக, இப்போ எப்படின்னா நாளையிலேருந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம், அடுத்து ஒரு 10 நாளைக்கு இது ஓடும். சரியா, எல்லாருக்குமே போய் ஒரு வாட்டியாவது பார்க்கணுன்ற ஆசை வரும். அதனால் அபுதாபிக்கு இங்கேருந்து கடங்காரெல்லாம் அபுதாபியில் தான்டா இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த பக்கம் போவீங்க, எட்டிஹாட் ரயிலில் போய் ட்ராவல் பண்ணணும் நினைப்பீங்க. அப்போ வீட்டில் வந்து பெட்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் சந்தோஷமான விஷயம், இ ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போக முடியாது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நான் கூட என் பூனை குட்டி தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டுருக்கேன். சரி, இதுக்கு நடுவில் வந்து ஒரு திரம் கூட நீங்கள் வந்து கோல்டு வாங்கலாம் அப்படின்னு ஐன் கோல்ட் வாலெட் ஆப் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஐன் கோல்ட் வாலெட் அதுதான் வந்து ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஆப். இந்த ஆப் எனக்கு என்னடா பண்ணும் அப்படின்னா, ஒரு திரம் கூட நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம், ஃப்ராக்ஷன் ஆஃப் கோல்டு. ஓகே, அதாவது ஓகே, இப்போ தான் நீ தே ஆர் சேஃப் அண்ட் லைசன்ஸ்டு. சரியா, நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து முத முதல்ல இப்போ வாங்குறீங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருந்து 100 திரம்ஸ் கோல்டு வாங்கினீங்கன்னா அதுலேருந்து 20 திரம்ஸ் ஒர்த் கோல்டு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்புறம் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, 20 திரம்ஸ் கோல்டு வந்துருச்சுப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவருக்கு அதே மாதிரி 20 திரம்ஸ் கோல்டு ஒர்த் ஃப்ரீயாக வரும். நீங்கள் ரெஃபர் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அவர்கிட்டருந்து 10 திரம்ஸ் வந்து உங்களுக்கு வரும், அவர்கிட்டருந்து அவர்கிட்டருந்து வராது, டேரெக்டாக வரும். 10 திரம்ஸ் கோல்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஒரு ஒரு ஒரு பாயிண்ட், அதாவது அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஈஸியாக, கோல்டு பாராவோ காயினாவோ இல்லை கேஷாவோ கூட பண்ணிக்கலாம். ஐன் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் எல்எல்சி அவங்க வந்து கோல்டு சூக் மெட்ரோ கிட்டே இருக்காங்க. ஓகேவா, ஸோ மேப்பில் கூட இருக்காங்க, பார்க்கிங் வசதியோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு அப்புறம் இதெல்லாம் ஆப்பு டிஜிட்டலாக வந்து வாங்கும்போது கொஞ்சம் டவுட் இருக்கும், அதெல்லாம் சேஃபாக என்ன இதுன்னு. தேர் சேஃப் அண்ட் லைசன்ஸ்ட், ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். அண்ட் சிறுத்தையிலிருந்தும் உதயம்லேருந்தும் செம்ம பாட்டு வந்துட்டுருக்கு. உதயம் NH4லேருந்து கேட்டு முடியுங்க. வி வில் பி பேக் இந்த இ ஸ்கூட்டர் பிரச்சனைகள் பற்றி பேசுவோம் நம்ம.
1: பேக் டு பேக்கு.

0: மாமா இங்க லவ் ஃபெயிலில் உட்காந்துனுக்குறான், நீ இங்கே உன் லவ் ஸ்டோரி சொல்லி சீன் போட்டுனுக்கிறியா? ஆடிங்
1: சாரிப்பா, தலை பேருண்ணா
0: பிரபு. யா
1: மொத்த டீட்டெயிலும் கொடு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: வெற்றி வெற்றி
3: 25 million திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேளைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
6: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தால் விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே ஜோஹோ.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
1: எப்படி நம்ம ஷோக்கே வந்து ஜி ஃபைவ் தான் ஸ்பான்சரு. எப்படி வெல்கம் பேக், நான் பிராவோ அண்ட் யூர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். எஸ், இப்போ மதுவோட வாய்ஸில் கேட்டிருப்பீங்க. ஜி ஃபைவ்ல வந்து மம்முட்டி மோகன்லால் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெல்லாம் கோர்த்து சூப்பராக வந்து என்கிட்ட சேட்டா விட வேடா நீ அப்படிங்கிற மாதிரி மலையாளத்தில் அழகாக பேசி நடித்த படம் தான் வந்து பேட்ரியாட். ஸோ அந்த படம் போன மாதம் வந்துச்சு. இப்போ ஓடிடியில் வந்துருச்சு. நீங்கள் வந்து இப்போ கைக்குள்ளே தியேட்டரில் அந்த படத்தை பார்க்க முடியல அப்படின்னா, இப்போ உங்கள் கைக்குள்ளே வச்சு அந்த படத்தை பார்க்க முடியும். ஜி ஃபைவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக, பிகாஸ் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஒன்லி எவ்வளோப்பா 99 dirhams 99 ஃபில்ஸ் ஒன்லி. முதல்ல எவ்வளோ தெரியுமா? முதல்லலாம் 275 திரம்ஸ் ஃபஸ்ட்டு, இப்போ வந்து 99 திரம்ஸ். இப்போ எவ்வளோ கம்மி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கே இன் ரிட்டர்ன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க. சூப்பராக வந்து வெப்சீரிஸு, படம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். சரிப்பா, ஒரு வருஷம் இல்லைனா சரி, ஒரு ஸ்பெஷல் ரேட்டாக வந்து ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு 19 dirhams 99 ஃபில்ஸ் ஒன்லி. இதுவுமே முன்னாடி வந்து 22 dirhams 99 ஃபில்ஸ்க்கு இருந்துச்சு. இப்போ வந்து 19 dirhams 19 dirhams 99 ஃபில்ஸு. ஜி ஃபைவ் இஸ் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வித் வெரி குட் கலெக்ஷன், வெரி அஃபோர்டபுள் ஆல்சோ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ திருப்பி இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ வர ரீல்ஸ் பைத்தியமாயிட்டிருக்கேங்க நான். உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு போவேன், சரியா, ஷூ கழட்டுவேன், ஃபோன் எடுப்பேன், ரெண்டு ரீல் இப்படி பார்த்துட்ருப்பேன். நான் ஷூ ஒரு காலில் தான் கழட்டியிருப்பேன், இன்னொரு கால் அப்படி இருக்கு. சரி, கழட்டிடுவேன்னா சரி ஓகே. இப்போ வந்து ரெடி ஆகிட்டு போயிட்டு டிவி முன்னாடி உட்கார்றது, சா வண்டி வண்டின்ற ஃபோனை சார்ஜில் போட்டு டிவி ஆன் பண்ணிட்டு யூடியூப்பில் ஏதாவது பார்ப்பேன். யூடியூப்பில் ஒரு வீடியோ ஓடும், ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்த்துட்ருப்பேன். அவ்வளோ ஏன் வண்டி போய் சிக்னலில் நிற்கிறப்போ ஒரு 5 நிமிஷம் நிற்குமா வண்டி சிக்னலில் ரீல்ஸ் பார்க்க வேண்டிய, இது என்ன எனக்கு தெரியுது தப்பு தான், தப்பு இந்த சென்ஸ் இது எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனாக, அதாவது ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலையை நம்மளால் தான் செய்கிறோம், ஆனால் அதுக்கு நடுவிலே ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கோம். இது என்ன டிசீஸ், நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா இல்லை எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கா, இது என்ன, இது இந்த டிசீஸை எப்படி குணப்படுத்தலாம் எனக்கு புரியவே இல்லை. ஃபோனை வச்சுட்டு வந்துடலாமா பேசாமல்? நான் அதுவும் போன வாரம்லாம் எப்படி ட்ரை பண்ணேன்னா, ஃபோனை தூரமாக வச்சுட்டு தூங்கிடுறது நைட்டு கஷ்டப்பட்டு, அதுவும் எப்படின்னா ஃபோனை வந்து ஃபோனை வச்சுட்டு வந்தெல்லாம் படுக்க முடியாது, ஃபோனை வந்து பார்த்துட்டு தூக்கம் வர்ற டைமில் ஃபோன் இப்படி வீசிடுறது அந்த பக்கம் சோஃபா மேலே எங்கேயாச்சும் தூரமாக இருக்கிற மாதிரி, அதனால காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி அலாம் வச்சுட்டு வீசிடுறது. காலையில் அலாம் அடிக்கும்போது எந்திரிச்சு நம்ம என்ன கேல்குலேஷனில் அதை பண்ணுவோன்னா, அந்த சத்தத்தில் எந்திரிப்போம், ஃபோனை தேடுவோம், அதில் தூக்கம் கலைஞ்சிரும். ஆனால் என்ன நடக்கும்னா, எந்திரிப்போம், தூக்கம் லைட்டாக கலையிற மாதிரி இருக்கும், கலைஞ்சிரும், ஃபோன் எடுத்து ஸ்னூஸ் போட்டு இல்லாட்டி அலாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் எடுத்து மறுபடியும் ரீல்ஸ் பார்க்கணும். அடங்கா அவ்வா எப்பா. எனக்கு இப்போ ஒரு 10-20 நாளாக இந்த பழக்கம் வந்து ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கு எனக்கு வந்து. இது அதாவது இது எப்படின்னா, இந்த வந்து இந்த தோல் மேலே வேதாளத்தை தூக்கிட்டு சுத்துற மாதிரியே டேஞ்சரஸாக ஃபீல் ஆகுது. ஆனால் இது ஸ்டாப்பு பண்ண முடியும், இது பண்ண முடிய மாட்டேங்குது. இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரே வழி நம்மளை அந்த செல்ஃப் கண்ட்ரோல் எப்படியாவது கொண்டு வர்றது தான். இப்போ நான் நல்ல சில பேர்லாம் இருப்பாங்க, படுத்த 2 நிமிஷம் கண்ணை முன்ன தூங்கிடுவோம் பையன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஜென்ரேஷன் வந்து 80s ஜென்ரேஷன் தான். இப்போ யாருமே இப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ என்ன 80s, இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாவே, எங்கள் அம்மா, என் அக்கா, என்னோட அக்கா பொண்ணு எல்லாருமே ஒரு ஏரியாவில் உட்காந்துட்டுருப்போம், எல்லாருமே ஃபோனை நோண்டிகிட்ருப்போம். ஃபோன் எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவோம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இன்னும் எல்லாருமே ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கு, அப்புறம் பேச ஆரம்பிப்போம். அப்புறம் ஒரு 1/2 நேரம் 1 மணி நேரம் எல்லாம் எதாவது பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு அப்புறம் பார்த்தா ஒரு ஒருத்தராக ஃபோன் எடுத்து எங்கள் அம்மா ஃபேஸ்புக்கில் எதாவது பார்த்துட்ருப்பாங்க, நான் ரீல்ஸ் எதாவது எடிட் பண்ண, இப்படி ஓடுது வாழ்க்கை. கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் ஓவர் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் இது உங்கள் வீட்லேயும் நடக்குது, உங்களுக்கும் நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த விஷியஸ் லூப்பில் மாட்டிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதுலேருந்து வெளில போகணும்டா ஆண்டவா.
2: நைன்டி ஒன்று போடு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்தக்கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
3: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிகனோசிஸ் மற்றும் DIP.
2: கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிரால கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAELottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
4: This hour of the evening correct is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: ஓகே எனிவேஸ் நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். அண்ட் இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் கிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், காசு கீஸ் வச்சுருக்கீங்க, ஃப்ரெண்டு கீண்டு ஏதாவது லோன் கீன் தராரு அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இன்ஸ்டலேஷன் இது எல்லாமே வந்து பண்ண வேண்டியிருக்கும் கரெக்டாக. அதுக்கு வந்து ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நம்பர் வந்து 04 042 7712 638, ஆர் யூ கேன் மெயில் தெம் அட் அருள் அட் த ரேட் ஆஃப் ஃபால்கன் டெக்னிக்கல் சர்வீசஸ் .com. யா, அருள் அட் ஃபால்கன் டெக்னிக்கல் சர்வீஸ் .com. ஓகே, உங்களுக்கு வந்து என்ன இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன், அப்புறம் வந்து ஆளுங்களுக்கு வீசா எடுக்கிறது, இந்த மாதிரி மேட்டர்லாம் இருந்ததுன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஓகே, ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ். சரி, அவ்வளோதானே, நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். என்ன ஓகே, இந்த ஃபோன் வர யாராவது ஐஃபோன் வச்சுருக்கீங்களா? இந்த ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, இப்போலாம் முன்னாடிலாம் வந்து சிரி அப்படி சொன்னால் தான் வரும். ஓகேவா, அது வந்து ஹே சிரி அப்படின்னு சொல்லணும், அப்புறம் அது சிரியாக மாறிச்சு. இப்போ வந்து சரி சரி அப்படின்னு சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி சொன்னால் கூட உடனே கேட்குதுங்க. இது என்ன எனக்கு புரியல, இது எப்படி இப்படி மாற்றுறானுங்க. ஆனால் சிரிக்கிட்ட போயிட்டு டைம் என்ன அப்படின்னு கேட்டால் சொல்லவே சொல்லாது, ரொம்ப ரேராக தான் சொல்லும். இப்போ நான் இப்போ பாருங்கள், முன்னாடி தான் இருக்குது, நான் வந்து ஃபோனை பார்த்துட்டே பேசுனா அது பதில் சொல்லும். நான் எங்காவது மூலையில் இருக்கேன், ஏதாவது கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பதிலே சொல்லாது. சிரி, வாட் இஸ் த டைம் நவ்?
1: It's
0: 1945. இப்போ பதில் சொல்கிறே நீ. சரி ஓகே, நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். என்ன ஓகேவா, 1945 வேறு ஆயிடுச்சு. திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ். ஹே, இருங்க இருங்க, டிராஃபிக் அப்டேட் கொடுக்கணுமே.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetour UAE. Buy now, pay in 2027. That on Jetour or 0% interest. 1 million kilometer warranty, 966 dirhams EMI போன்ற ஆஃபர்ஸ் உடன் உங்க brand new Jetour SUV க்கு அப்கிரேட் ஆங்க.
0: துபாய் கிரீக், அந்த கருத் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நீங்க அப்படியே வந்து E11 ரோடுக்கு லெஃப்ட் எடுக்கிறப்ப அங்க ஒரு கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து போங்க அந்த வழியில. அப்படியே வந்து அல்கேல் ரோடுக்குள்ள வந்தீங்கன்னா, அல்கேல் ரோட் டுவர்ட்ஸ் நம்ம அபுதாபி போற ஹெஸா போகிற டைரெக்ஷனில் பெருசாக இங்கும் டிராஃபிக் இல்லை இப்போதைக்கு. அண்டு உம்ஹுரேருக்குள்ளெல்லாம் நல்ல டிராஃபிக் தெரியுது. மண்டே வேறு பார்த்து போங்க. புருஷ்மானுக்கு புருஷ்மா சிக்னல் இருக்குல்ல, அல் டுவர்ட்ஸ் அல்சீஃபு, டுவர்ட்ஸ் அந்த பக்கம் தேரா, இந்த பக்கம் டுவர்ட்ஸ் கராமா, அப்புறம் அங்கேருந்து இந்த பக்கம் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி பிரிட்ஜு, எல்லா இடமுமே டிராஃபிக்காக இருக்குது. ஷரப் டிஜியும் கிட்டத்தட்ட அந்த சிக்னல் கிட்ட டிராஃபிக்காக இருக்குது. சிக்னல் டிராஃபிக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் கபேவா மெட்ரோ ஸ்டேஷனை தாண்டினதுமே அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு. ஒரே ஒரு கிராஷ் மட்டும்தான் ஃபார்ச்சுனேட்டி, யாருக்கும் இந்த பாதிப்புலாம் நினைக்கிறேன். E311 ரோடு சும்மா ஜகஜோதியாக இருக்கிறது இங்கே. ஆமாம், நாதல் ஹம்மர்க்குள்ளேயும் நீங்கள் நல்ல டிராஃபிக் தெரியுது, அப்புறம் வர்சான் சைட்லாம் நல்லா டிராஃபிக் தெரியுது. அண்டு நீங்கள் டிராகன் மாட்டை தாண்டதுமே அங்கே ஒரு கிராஷ் ஆகிட்டு இருந்துருக்கு, இப்போ சரியாயிடுச்சு போல். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க என்ன வண்டி ஓட்டுறவங்கலாம்.
2: ரைட்டு, was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: Kaila patna rupam paila ni nenikiradna illa inda vaika nanana paattu varudhu abdinga kelambra showdiya karthugal feedback edha irundhadna definitely give it to me on Instagram. Follow us on Instagram as well, 89.4 Tamil FM. Adha vandha Instagram நிறைய கண்டென்ட் கிண்டென்ட்லாம் அங்கேயும் நிறைய ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கோம், போய் பாருங்க என்ன. ஓகேவா, பை கைஸ், திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ஈவினிங் கடக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு
3: பாடுவாங்களே.
2: அது நான் தான், அது என்னோட ஷோ
3: தான்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
4: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams off.
5: This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

கான்டாக்ட் 0547673111. brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராம சென்டர் துபாய். 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: கரூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரை சந்தித்து எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக சபாநாயகர் உடனடியாக அறிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய 25 எம்எல்ஏக்களில் எம் ஆர் விஜயபாஸ்கரும் ஒருவராவார். இதன்போது அவர்களின் கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறித்ததுடன் மீண்டும் அவர்கள் பழனிசாமியுடன் சமாதானம் ஆன போதிலும் கட்சி பதவி வழங்கப்படவில்லை. சில நாட்களுக்கு முன்பு எம் ஆர் விஜயபாஸ்கரை அதிமுகவின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமித்தார். ஆனாலும் கரூர் மாவட்ட செயலாளர் பதவி எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக கடும் அதிருப்தியில் இருந்த அவர் இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தன் கட்சியில் சேர்க்க முதல்வர் முயல்வது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றொரு நாள் மற்றொரு ராஜினாமா. இந்த சோஃபா மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அதிமுகவின் எம் ஆர் விஜயபாஸ்கர் 6வது எம்எல்ஏவாக இன்று பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் என்று உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆளும் கட்சியின் ஆள் பிடிக்கும் அரசியல் எந்த அளவுக்கு தீவிரமாகியுள்ளது என்பதையே இது காட்டுகின்றது என்று அவர் கூறினார். ஆட்சியமைக்கு ஆதரவளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கையின்றி நிறுத்தாமல் எம்எல்ஏக்கள் கொள்வனவை தொடர்வது மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம் என்று அவர் குறிப்பிட்டார். தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன் என்று ஸ்கிரிப்ட் படி பொங்கிய முதல்வர் அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தனது கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். சோஃபா மாடல் அரசின் இந்த வாஷிங் மிஷின் அரசியலை தமிழ்நாடு பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றது. திணிக்கப்படும் இடைத்தேர்தல்கள் மூலம் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை தமிழக வெற்றிக் கழக அரசு மிரட்டுகின்றது என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும் என அவர் விமர்சித்துள்ளார். தனது போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் பயன்படுத்தியது போல் தக் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாவிக ஆட்சியை விமர்சிப்பதால் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீது வழக்கு. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு வீட்டில் ரெய்டு. இப்படி விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதில் அளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது என்று முன்னாள் முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: சிபிஎஸ்இ 7, 8, 9 வகுப்புக்கான மும்மொழி திட்ட விதிகளில் தளர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது 7, 8, 9 வகுப்புகளில் பயிலும் மாணவர்கள் 10 வகுப்பை அடையும் போது 3வது மொழிக்கு தேர்வு எழுத வேண்டிய அவசியமில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் தற்போது 10 வகுப்பு பயிலும் மாணவர்கள் புதிய மும்மொழி திட்டத்தை பின்பற்ற வேண்டியதில்லை. மேலும் தற்போது 7, 8, 9 வகுப்பு பயிலும் மாணவர்கள் 10 வகுப்பை அடையும் போது 3வது மொழி தேர்வு எழுத வேண்டிய அவசியமில்லை. ஏற்கனவே 2 வெளிநாட்டு மொழிகளை பயிலும் 7, 8, 9 வகுப்பு மாணவர்கள் அதே மொழிகளை தொடரலாம். அதே நேரத்தில் அவர்கள் கூடுதலாக ஓர் இந்திய மொழியை கற்க அனுமதிக்கப்படுவார்கள். வகுப்புக்கு ஏற்ற பாட புத்தகங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட 8 பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றனர். அவர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாநிலங்களவைக்கு புதிதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கர்நாடக மாநிலத்தின் பிரதிநிதியாக மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லிகார்ஜுன கார்கே, மான்சிங் மெராமன் பார்மர், தருண் சுக், அல்கா சிங், ஜிதேந்திர மேக்ஜிபாய், ராஜேந்திர ஹீராலால் ஜெயின், எம் நாகராஜா, அதிகார மயும் சாரதா தேவி ஆகிய 8 உறுப்பினர்களுக்கு சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவை வளாகத்தில் பதவி பிரமாணமும் உறுதிமொழி ஏற்பும் செய்து வைத்தார். 2025 ஒப்பிடுகையில் 2026 இலங்கையின் ஒட்டுமொத்த அரசு வருமானம் குறையும் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2027 வெளியிடப்பட்ட நிதி மூலோபாய அறிக்கையின்படி மானியங்கள் உள்ளடங்கலாக ஒட்டுமொத்த அரசு வருமானம் 2025 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16.7% காணப்பட்டதுடன் அது 2026 15.8% வரை வீழ்ச்சியடையும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 2025 வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் மூலம் ஒருமுறை மாத்திரம் கிடைக்கப்பெற்ற வரி வருமான அதிகரிப்பை தொடர்ந்து வருமான சேகரிப்பு சாதாரண நிலைக்கு திரும்பியமையே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. 2022 பொருளாதார நெருக்கடி காலத்தில் அரசு வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.4% வரை வீழ்ச்சியடைந்திருந்ததுடன் அது உலகிலேயே மிக குறைந்த மட்டங்களில் ஒன்றாக அமைந்திருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி ஆளுமை கொள்கைகள் மற்றும் வருமான நிர்வாக சீர்திருத்தங்கள் காரணமாக வரி அடிப்படை விரிவடைந்துள்ளதுடன் வரி ஏய்ப்பு மற்றும் வரி இழப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மத்திய கிழக்கின் புவிசார் அரசியல் சூழ்நிலைகள், உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி சந்தையில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் காரணமாக எதிர்காலத்தில் அரசு வருமான இலக்குகளை தக்க வைத்துக் கொள்வது சவாலாக அமையலாம் எனவும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையிலான விமான சேவைகள் மீண்டும் தொடங்கின. பல மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையிலான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருநாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து பயணிகள் மற்றும் விமான நிறுவனங்கள் மீண்டும் சேவையில் ஈடுபட தொடங்கியுள்ளன. விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டதன் மூலம் இருநாடுகளுக்கும் இடையிலான பயணம், வர்த்தகம் மற்றும் மக்கள் நடமாட்டம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவாக உலகின் முதல் இன்க்ளூ கோயின் அபுதாபியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. குறைந்த எண்ணிக்கையில் வெளியிடப்படும் இந்த இன்க்ளூ கோயின் மூலம் கிடைக்கும் நிதி சமூக உள்ளடக்கத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் மற்றும் ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பராமரிப்பு, ஆதரவு மற்றும் சேவைகளை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும். சமூகத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்பை உறுதி செய்வதுடன் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் கொண்ட நபர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய முயற்சி தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். துபாயில் செயலி அடிப்படையிலான பகிரப்பட்ட மினி பேருந்து சேவைக்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய் நகரில் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி அடிப்படையிலான பகிரப்பட்ட பேருந்து சேவையை இதுவரை 193,000 அதிகமான பயணிகள் பயன்படுத்தியுள்ளதாக ஆர்டிஏ தெரிவித்துள்ளது. இந்த சேவை ஒரே திசையில் பயணிக்கும் பயணிகள் முன்பதிவு மூலம் ஒரே வாகனத்தில் பகிர்ந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது துபாயில் அதிகரித்து வரும் நெகிழ்வான மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த போக்குவரத்து தேவையை பிரதிபலிப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஷார்ஜாவில் வணிகத்துறைக்கு ஆதரவாக புதிய ஊக்கத்தொகை மற்றும் கட்டண குறைப்பு திட்டத்தை ஷார்ஜா போலீசார் அறிவித்துள்ளனர். ஷார்ஜா நிறைவேற்று கவுன்சில் எடுத்த தீர்மானத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இது ஷார்ஜாவின் பொருளாதார சூழலை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செயற்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு அனுமதி புதுப்பிப்பு கட்டணத்தில் 50% குறைக்கப்பட்டுள்ளது. விதிமீறல் மற்றும் அபராத தொகைகளில் 50% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு அமைப்பு சந்தா கட்டணங்களில் 50% குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வணிகங்களுக்கான கூடுதல் கட்டணச் சலுகை பயிற்சி கட்டணத்தில் 20% குறைக்கப்பட உள்ளதாக ஷார்ஜா போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் மூலம் வணிக நிறுவனங்களுக்கு செலவு சுமை குறைந்து முதலீடு மற்றும் வணிக செயற்பாடுகள் மேலும் ஊக்குவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை தோஹாவில் நடைபெறும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் தொடர்பான முக்கிய சந்திப்பு நாளை கத்தாரின் தோஹாவில் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் யார் பங்கேற்கின்றார்கள், என்ன விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது என்பது தொடர்பாக அவர் கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை. அமெரிக்கா ஈரான் உறவில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு இருநாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் முக்கிய முன்னேற்றமாக அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கத்தாரில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள 6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஈரானிய நிதி விடுவிக்கப்படும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் வார இறுதியில் அரேபிய வளைகுடா பகுதியில் நடைபெற்ற தாக்குதல்களால் பேச்சுவார்த்தை சவால்களை எதிர்கொண்ட சூழலில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த நிதி விடுவிப்பு குறித்து வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ள ஈரானின் மிக உயர்மட்ட அதிகாரி ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்க அதிகாரிகள் கத்தாரில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் எந்த நிதியும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை நியூசிலாந்து கைப்பற்றியது. இன்று நிறைவுக்கு வந்த 3வது மிருதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 160 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து கைப்பற்றியது. இன்றைய போட்டியில் 373 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இங்கிலாந்து அணி 212 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் நியூசிலாந்து 438 ஓட்டங்களை பெற இங்கிலாந்து 354 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. நியூசிலாந்து 2வது இன்னிங்ஸில் 288 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது. போட்டியின் ஆட்ட நாயகனாக டொரில் மிச்சேல் தேர்வானார். தொடரின் நாயகனாக ஜாஃப்ரா ஆர்ச்சர் தேர்வானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
4: 1982. 89.4 Daddy, Tamil FM on panunga daddy. I need this daddy. I need this. Beg now nanu US la kuda. Adhe FM dhaan daddy kepo.
2: 89.4 Star of the month.
5: Singer SPB.

குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். ஆஃபீஸில் எப்படி போச்சு? எல்லாம் நல்லபடியாக தான் போயிருக்கோம். இட்ஸ் ஓகே. இப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. எனக்கு எப்படி போச்சு இந்த டே அப்படின்னா, நல்லா போச்சு. அப்புறம் சாட்டர்டே சண்டேயுமே பார்த்தீங்கன்னா, நம்மளை கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறதுக்காக இந்த டீக்ளட்டர், வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருட்கள்லாம் அப்படியே தூக்கி ஒரு பக்கம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஓகே, ஸோ என்ன என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நாளைக்கு வந்து எத்திஹாத் ரயில் வேறு லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கூட சில பேர்லாம் போகிறாங்க. நீங்கள் நொடிக்கு ஒரு முறை வந்து என்ன நடக்குது அப்படின்றத எங்கள் தமிழகமோட பேஜ் சாரி நம்ம தமிழகமோட பேஜ் சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கடி உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணவும் போகிறோம். அண்ட் இப்போது எத்திஹாத் ரயிலில் வந்து பெட்ஸ் உங்களோட செல்ல பிராணிகளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு நபருக்கு ஒரே ஒரு பெட் மட்டும்தான் அலவுடு. அதுக்கப்புறம் ஒரு அந்த கேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேஜை விட்டு நம்மளோட பெட்ஸ் வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா மற்றவங்களாம் பயப்படுவாங்க இல்லையா. ஸோ ஒரே ஒரு கேரி ஆன் லக்கேஜ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா முன்கூட்டியே என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: And இப்போ gold வாங்க போயிட்டு இருக்கீங்களா என்ன? உங்களுக்காக ஈவினிங் gold rate சொல்லட்டுமா?
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate
0: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
1: Okay, so 24 carat gold 485 dirhams 75 fils and 22 carat gold 449 dirhams 75 fils and 21 carat gold 431 dirhams 25 fils and 18 carat gold 369 dirhams 50 fils. So neengalo vandu gold vaangunga, உங்களுக்கு நீங்களே செல் கிஃப்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் கிஃப்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ அடுத்த இரண்டாம் உலகம் படத்திலிருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரெண்டு மூணு நாள் அந்த பாட்டை வந்து நான் ஹம் பண்ணிட்டே இருந்தேன், கரெக்டாக அந்த பாட்டு வருது. கார்த்திகோட வாய்ஸில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பேசுகிறோம், டைம் கரெக்டாக 8:21 ஆன் த கிளாக். கரெக்டு தானே? ஆ, கரெக்டு தான். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணாச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
1: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1,000,000 கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேடை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
3: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
4: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
5: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் at Anathangam Golden Diamonds, Karama Center, Dubai, powered by Altavasul Group of Companies,
6: ALD Properties in Nangama.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: நமக்கு ரிலேட் ஆகிற விஷயத்தை பத்தி தான் கண்டிப்பா பேச போறோம். வேற எதை பத்தி பேச போறோம் சொல்லுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மிரர் முன்னாடி பேசுற பழக்கம் இருக்கா? ஐயோ ஆமான்னு சொன்னா நம்மள லூசுன்னு சொல்லிடுவானுங்களே அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இருக்கு, எனக்குமே இருக்கு. சரி ஓகே, பட் என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம்ல, அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களா நம்மள, இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களா நம்மள, தப்பா நினைச்சிடலையே அப்படின்னு அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப படாத பாடுபடுவோம். ஆனா நம்மள சில நேரங்களில் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல, நிஜமா முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. எஸ், நம்மளோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா, ஓ மை காட் அப்படின்னு இருக்கும். அலாம் அடிக்கும், எழுந்துப்போம், ஆஃபீஸ் போவோம், ஒர்க், மெசேஜ், கால்ஸ், டிராஃபிக் ப்ரெஷர், டெட்லைன்ஸ், அப்புறம் மறுபடியும் நைட் ஆகும், தூக்கம் வரும், மறுபடியும் சேம் லூப், நெக்ஸ்ட் டே வந்தா சுட்டா ரிப்பீட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு உங்களை பத்தி தான் என் கூட ஷேர் பண்ண போறீங்க. பிரியா, நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நான் அதுக்கு என்னை பத்தி சொல்லணும் அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். இது ஆஃபீஸ்ல அட்டன் பண்ணக்கூடிய அந்த செல்ஃப் இன்ட்ரோ அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. உங்களோட மனசு இருக்குல்ல, நீங்க நீங்களா இருப்பீங்கல்ல, நீங்க கடந்து வந்த பாதை இருக்குல்ல, சோ உங்களுக்கு நீங்களே ஒரு ஹீலிங் மெசேஜ் வந்துட்டோண்டா அப்படின்னு ப்ரௌடா, பாவப்பட்டு கிடையாது, ஹாப்பியா ப்ரௌடா உங்களுக்கு நீங்களே ஒரு ஹீலிங் மெசேஜ் வந்து என்கிட்ட சொல்ல போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாங்காத அடி கிடையாது, பட் ஸ்டில் சிங்கோ மாதிரி சிங்கிளா நிக்கிறோம்ல, வீடு கட்டிட்டோம், காரு வாங்கிட்டோம், துபாயில் எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் சமாளிச்சு நிக்கிற என்ன பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி உங்களோட ஸ்டைல, பிகாஸ் நீங்க கடந்து வந்த பாதை உங்களுக்கு தானே தெரியும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டோரி இல்லையா. ஸோ நீங்க கால் பண்ணி ஷேர் பண்ண போறீங்க. இப்படிதாங்க நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கணும், வேற யார் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க சொல்லுங்க. நம்ம வேணா 1000 பேருக்கு அட்வைஸ் கொடுக்கலாம், வாவ் வேற லெவல் அப்படின்லாம் சொல்லலாம், ஆனா நமக்கு நம்ம தான் சொல்லணும். கால் பண்ணுங்க 800-8940 இந்த நம்பருக்கு. மெதுவாக சொல்லவா, ஐம் சாரி, 800-8940. நம்ம கூட பேச போகிற காலர் ஹலோ அப்படின்னு சொல்லும்போது வெக்கப்பட்டு கட் பண்ணிட்டாரா, இல்லை எப்படி என்னை பற்றி நான் சொல்கிறது அப்படின்னு கட் பண்ணாருன்னு தெரில. நெக்ஸ்ட் காலர் வந்துட்டாரு. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: ஹலோ, குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங் மேம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. மேம்லாம் வேணாம், நீங்கள் பிரியானே சொல்லலாம். உங்களோட பேர் என்ன? சிவகுமார். சொல்லுங்க சிவகுமார், உங்களுக்கு நீங்களே ஒரு ஹீலிங் மெசேஜ், ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் வந்து இப்ப என்கிட்ட சொல்ல போறீங்க. நான் தான் உங்களோட மிரர், ஓகேவா? அப்படியா, உங்களோட கனெக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ், நம்ம டச்ல இருப்போம் மிஸ்டர் சிவகுமார், சொல்லுங்க. அவ்வளவுதான், உங்களை பத்தி நீங்க ப்ரௌடா உங்களை தட்டி கொடுத்து உங்களை சேர பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, உங்களை நினைச்சு நீங்களே ப்ரௌடா நினைக்கிற விஷயங்கள் அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. ஓகே,
1: அப்போ வந்துட்டு பேங்கிங்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா நான் ஜாயின் பண்ணது இந்த மே எண்ட், ஜூன் இந்த இந்த டைம் தான்.
0: ஓகே,
1: அப்போ வந்துட்டு எனக்கு இந்த வெயில் எல்லாமே புதுசா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்துட்டு ஐயோ இவ்வளவு கஷ்டம். அப்போ வந்து நான் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணிருந்தேன் பேங்கிங்ல.
0: ஓகே,
1: அதுல வந்துட்டு கார் இல்ல, அப்பெல்லாம் வந்து புதுசு தானே. அப்போ வந்து நம்மளுக்கு வெயில் எல்லாம் பாக்குறப்ப அந்த ரெண்டு பில்டிங்க்கு நடுவுல எல்லாம் வந்து நிழல் இருக்கும்ல, அதெல்லாம் நின்றுட்டு அதுல எல்லாம் வந்து இருக்கப்ப எனக்கு அழுவையா வரும். நைட் எல்லாம் போர்வையை போட்டுட்டு
0: அழுவேன்,
1: இங்க வந்து மாட்டிட்டோம், கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த ஊருக்கு எனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி எங்க சொந்த பந்தம் எல்லாரும் ஒரு 40 பேர் வந்து ஏர்போர்ட்ல ஏத்தி விட்டாங்க.
0: கண்ணு
1: முன்னாடி வந்தாங்க, ஐயோ இவங்க முன்னாடி திரும்ப முழிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே ஹீல் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஒர்க்க நம்ம இது பண்ணி அதுல
0: பழகிக்கிட்டு
1: அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேற பேங்க் மாறினது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம்.
0: ஓகே,
1: சோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து நல்ல ஏர்னிங்ஸ் வந்து நல்லாவே கிடைச்சிருக்கு.
0: ஓகே ஓகே, உங்களோட கஷ்டப்பட்ட அந்த உழைப்புக்கு இல்லையா? ஓகே ஓகே, எத்தனை வருஷமா
1: வந்துட்டு எதுவுமே இல்லாம இருந்துச்சு நான் இங்க வர்றப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி.
0: ஓகே,
1: இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 கரோர் கிட்ட நான் வந்து துபாயால தான் நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணி.
0: ஜஸ்ட் ஒரு 5 கரோராங்க? எக்ஸாக்ட்லி மிஸ்டர் சிவகுமார், 100% உண்மை. ஓகே ஓகே, இப்போ உங்களை நினைச்சே வந்து நிஜமாவே
1: நினைச்சு பரவாயில்ல,
0: கிரேட் கிரேட். இன்னும் இன்னும் நிறைய நீங்க நல்ல விஷயங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஓகே,
1: தேங்க்யூ
0: சிவகுமார், பாய் பாய் பாய். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ சிவகுமார் வந்து எத்தனை பில்டிங் வாசலில் நின்று இன்டர்வியூ அட்டன் பண்ணி தோத்து போய் நின்றுருப்பாங்க. அப்புறம் ஒரு நாளில் ஒரு நாள் அசோக் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோ, கேலண்டரில் குறித்து வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு 10 crore ஒரு வீடு வாங்கியிருக்கேங்க, சின்ன வீடு தான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பாயிண்டில் வந்து நம்ம நினச்சி பார்த்து பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இது மட்டும் கிடையாது, நம்மளோட கெப்பாசிட்டிக்கு நம்ம எவ்வளோ நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டினாலே நீங்கள் பயங்கரமான ஒரு மனசளவில் ரிச்சான ஒரு பர்சன் தான். என்னடா நல்லா முடியலே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஸ்டில் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. எஸ் சில நேரங்களில் நம்மளே நம்மளே வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறது ஒரு மாதிரி ஒரு கூஸ்ப மூமெண்ட் வந்து கொடுக்கும் இல்லை. எஸ் உங்ககிட்டருந்து நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். நீங்களும் சிவகுமார் மாதிரி கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதை பற்றி. நீங்கள் மிரர் முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ண போகிறீங்க, அவ்வளவு தான். ஃப்ரெஷ்ஷான சாங் வந்துட்டுருக்கு, இந்த பாட்டுக்கு அப்புறம் கால் பண்ணுங்கள். 800-8940 இந்த நம்பருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இந்த நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. brought to you by PropShell Property ஓட ரமதா கார்னிஷ் அபுதாபியில நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 gold coins and 10 square feet extra free.

0: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
3: எனக்கு
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஹோஸ்டா இருக்கும் எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: Bye. மற்றும் பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் ஜோயாலுகாஸ் the world's favorite jeweler.

0: 99.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்மளே சில நேரங்கள்ல யோசிப்போம்ல, கால் வைக்கிற இடமெல்லாம் இப்படி சீனி வெடி வைக்கிறாங்களேன்னு. ஏன்னா நான் மாற்றி சொல்லிட்டேன், அந்த ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாதல்லவா. எஸ், ஆக்சுவலி நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட லைஃபை அப்படியே திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளோ அடிகள் கடவுள் நமக்குனே ஒரு கஸ்டமைஸ் பண்ண பிரச்சனையாக கொடுக்குறாரோ, இந்த யூனிவர்ஸ் கொடுக்குறதோ நினைப்போம். பட் அதையும் சமாளித்து ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை திரும்பி பார்க்கும்போது இந்த மொமெண்ட்டில் தான் நம்ம நம்மளை சேராக பண்ணோம் இல்லையா. சில பேருக்கு வந்து ஓகேவாக இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப டவுனாக இருப்பாங்க, பட் ஸ்டில் நான் என்ன ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்கள் சேர் பண்ணுற மாதிரி, மிரர் முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி ஒரு ஹீலிங் மெசேஜ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கு முன்னாடி பேசின ஒரு சொன்ன விஷயங்கள்லாம் நீங்களும் கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 800-8940 இந்த நம்பருக்கு. ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ஹாய், குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங். தங்களின் பெயர் என்னவோ?
1: என் பேர் ரவி.
0: ரவி, ரவி, ரவி. சொல்லுங்க ரவி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க் யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. சொல்லுங்க மிஸ்டர் ரவி.
1: சோ என்னோட கேரியர் வந்து, நான் ஒரு ஹோட்டல்ல வேலை பண்றேன். கேரியர் வந்து வெயிட்டர் ஸ்டார்ட் பண்ணேன்.
0: ஓகே, ஓகே.
1: அந்த 2008 ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல வந்து என்ன டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க சின்ன அந்த கிரைசிஸ்ல.
0: ஓகே.
1: அப்ப எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. ஐ டிட் சம் கிராஸ் ட்ரைனிங், ட்ரைனிங் பண்ணேன்.
0: ஓகே.
1: ட்ரைனிங் பண்ணி இப்ப வந்து நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கேன், சீஃப் அக்கவுண்டன்ட்.
0: ஓ, ஓகே.
1: ஒரு வெயிட்டரா ஸ்டார்ட் பண்ணி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் இட்ஸ் எ பிக் ட்ரான்சிஷன் ஃபார் மீ.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
1: சோ அப்பத்துல இருந்து நான் எனக்கு கொடுக்கற மெசேஜ் என்னன்னா, எல்லாத்துக்குமே சோ என்ன சேலஞ்ச் வந்தாலும் அந்த ஃபேஸ் பண்றதுக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் வரணும்,
0: அவ்வளவுதான்.
1: We don't know like எந்த என்ன டைம்ல என்ன வரும்னு நமக்கு தெரியாது.
0: எக்ஸாக்ட்.
1: அந்த சேலஞ்ச் வந்து நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்கணும், அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும்.
0: சோ
1: அது அதுதான் மெசேஜ் எனக்குள்ளேயே நான் கொடுக்குறேன். காலையில எழுந்திரிச்சேனா ஃபர்ஸ்ட் திங் ஐ டெல் மை செல்ஃப், எனக்கு என்ன சேலஞ்ச் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும், அவ்வளவுதான்.
0: ஓ, கிரேட், கிரேட்.
1: அந்த மைண்ட் செட் ஆச்சுன்னா நீங்க வந்து எவ்ரிவன் ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
0: வாவ், நீங்க சொல்றது அப்படியே எனக்கே வந்து சீரியஸ்லி என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்னு தோணுது தெரியுமா. ஓகே, ஓகே. நீங்க சொல்ற விஷயம் எல்லார் மனசுக்குள்ளயுமே போகும்.
1: அஜித் ஃபேன்.
0: ஓகே.
1: சோ தல ஃபேன். சோ அவர் சொன்ன மாதிரி என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்.
0: ஆஹா, கிரேட்டுங்க, கிரேட்டுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரவி நீங்க சொல்லும் போது. நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து இது ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷன் என்னோட லைஃப்ல அப்படின்னு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அது கண்டிப்பா. இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணிட்டு ஒரு நாள் நம்ம ஃபியூச்சர்ல பேசணும்னா அப்ப அதையும் நீங்க பதிவு பண்றீங்க. ஓகே,
1: கண்டிப்பா. ஏன்னா வந்து உங்க ப்ரோக்ராம் வந்து எனக்கு என்னன்னா, நான் சார்ஜா டிராஃபிக் எஸ்கேப் ஆகிறதுக்கு உங்க ப்ரோக்ராம் கேட்டுதான் போவேன் நானு.
0: ஓகே,
1: கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
0: ஓகே, ஓகே. தேங்க் யூ ஸோ மச் ரவி, உங்கள்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுது எனக்கு மட்டும் இல்லை, கேட்டுட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். எனிவேஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ரவி, டேக் கேர்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ,
0: பாய், பாய், பாய். ஸோ அவ்வளவு தாங்க. மனசில் சில விஷயங்களை பேசும்போது நம்ம நெகட்டிவாக நமக்கு மைண்டு தோணுனா கூட சில பேர் இப்படி நம்ம காதில் விழற மாதிரி பேசும்போது அது தானாக ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும்ல, எனக்கு நான் அதை ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி? நீங்களும் கால் பண்ணுங்கள். எனக்கு இப்போ கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் ஒரு நல்ல பாட்டு வருது, எஸ்பிபி சாரோட வாய்ஸில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: மற்றும்
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 0586815179.
3: நீங்க கோல்டு காயின் வின் பண்ணணுமா? அப்போ நீங்க எய்ம் கோல்டு வாலெட் அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் நடத்துற கோல்ட் ரஷ் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும்.
1: எஸ் எய்ம் கோல்டு வாலெட்ல நீங்க as low as 1 dirhamல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க கோல்டு காயின் வின் பண்றதுக்கு இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர் போயிடு எய்ம் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு KYC-ய கம்ப்ளீட் பண்ணுங்க. அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து சென்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான்.
3: லாஸ்ட் டே டு என்டர் ஜூலை 6. சீசன் சீஸ் அப்ளை.
4: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் டு யூ பை எவோரா கலெக்ஷன் ஃப்ரம் ஜோயாலுகாஸ். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்.

0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பெரிய ஒரு சல்யூட் நான் வந்து இந்த டைமில் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேச போகிறோம். பட் டைம் இல்லாத காரணத்தினால் சட்டின மனசை திட்டமேட்டுக்காக யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னா, பைரவி வந்து சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பச்சை கிளி முத்துச்சரம் படத்துலேருந்து ஒரு பாட்டு, கார்த்திகோட வாய்ஸில், அகெயின் கார்த்திகோட வாய்ஸில் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம அந்த பாட்டு முடிஞ்சதுமே தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940.
3: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இஸ் ஒவ்வொருத்தரும் உங்களோட ஸ்டோரியை, நீங்க கடந்து வந்த பாதை பத்தி ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. சோ நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யார், இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: ஜெகதீஷ் பாண்டியன், துபாயில இருந்து பேசுறேன்.
0: ஜெகதீஷ் பாண்டியன், பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கீங்க.
1: மதுரையில.
0: ஓ, நீங்களுமா? சரி, சொல்லுங்க சொல்லுங்க ஜெகதீஷ் பாண்டியன்.
1: 96 துபாய்க்கு வந்தேன்.
0: ஓகே.
1: வரும்போது சிக்னல் நின்று பேப்பர்
0: வித்தேன்.
1: அதுக்கடுத்து சைக்கிளை போய் வீட்டுகளுக்கு போட்டேன் பேப்பர்.
0: ஓகே ஓகே.
1: அதுக்கடுத்து மோட்டர் பைக் லைசன்ஸ் எடுத்து, அப்புறம் 98 லைசன்ஸ் எடுத்து மோட்டர் பைக்ல போய் எல்லாரும் வீட்டுக்கு டெலிவரி பண்ணேன் பேப்பர். அதுக்கடுத்து கார் லைசன்ஸ் எடுத்தேன்.
0: ஓகே.
1: இப்ப வந்து சொந்தமா வண்டி பிக்கப் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
0: ஓன வச்சிருக்கோம்ல வண்டி அப்படின்றீங்களா? ஓகே ஓகே. எத்தனை வருஷம்? ஒரு 96 நீங்க வந்தீங்க. இப்போ வந்து ஒரு கார் சொந்தமா வாங்கி நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? மனசு எவ்வளவு நிறைவா இருக்கு. நீங்க
1: சந்தோஷமா இருக்கு. ஓன் பிசினஸ், ஓன் பிசினஸ் நல்லா சந்தோஷமா இருக்கு.
0: ஓகே ஓகே.
1: பாப்பா காலேஜ் படிச்சுட்டு இருக்கா.
0: ஓகே ஓகே.
1: அதனால எல்லாம் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு இந்த துபாய்னால.
0: ஓகே. நீங்க சொன்னீங்கல்ல பாப்பா நல்லா படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு. எங்க அப்பா கூட என்ன பாப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அப்படியே ஒன் செகண்ட் வந்துட்டு போனாரு முன்னாடி. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஸோ இந்த இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கான ஒரு பலன் வந்து உங்க ஃபேமிலி கிட்ட இருந்து நீங்க பாக்குறீங்க. உங்க சந்தோஷம் பார்த்தாலே வந்து நீங்க
1: சந்தோஷப்படுறீங்க. முதல்ல நன்றி சொல்லணும்.
0: ஓகே ஓகே.
1: அவ வந்து எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கா. பாப்பாவும் பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு
0: இருக்காடி
1: டாக்ல. அக்கப்பலமா இருக்கிறது என் பக்கத்துல இருக்க என்னோட நண்பன்
0: முருகன். அடடே, அதாவது இந்த கிராட்டிடியூட், அந்த நன்றி உணர்வு இருக்கவங்க தான் லைஃப்ல முன்னேறுவாங்க. சில பேர் வந்து அப்படிலாம் இல்லங்க, என்னத்தங்க லைஃப் நம்ம கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இன்னமும் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்றீங்க பாத்தீங்களா. இந்த ஒரு வார்த்தை வந்து உங்களை இன்னும் மேல மேல எடுத்துட்டு போகும்.
1: கண்டிப்பா. அவரு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நண்பன் முருகன் கொடுக்குறேன். முருகன் வர்க்கம் பேசுவாப்ல.
0: ஓகே. ஹலோ மிஸ்டர் முருகன்.
2: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க. எப்போ குட் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வரும் எங்களுக்கு சொல்லுங்க முருகன்.
2: அப்போ அண்ணன் வரக்கப்ப இங்க வந்து துபாய் வந்த இடத்துல தான் நான் பிறந்தது, ஊர்ல.
0: ஓ ஓகே ஓகே ஓகே.
2: நானும் 2014 துபாய்க்கு வந்தேன். இருக்கிறப்போ ஒரு ஒர்க்கர் தான் வந்தேன். அக்ரிகல்ச்சர் ஒர்க்கிங்க தான் வந்தேன்.
0: ஓகே ஓகே.
2: மேனேஜரா இருக்காரு இன்னைக்கு, ஒரு கம்பெனி மேனேஜரா இருக்கேன்.
0: வாவ், கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேர் முருகன் அப்படின்றனால வந்தது வந்துட்டீங்கன்னு ஒரு நல்ல குட் நியூஸ் எனக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே. தேங்க் யூ. இப்போதான் புரியுதா? சரி சரி
2: ஓகே ஓகே.
0: சொல்லுங்க, நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம்னா சொல்லுங்களேன். வாட் இஸ் திஸ் முருகா?
2: எப்பவுமே முருகன் அருள் கிடைக்கும்
0: அப்படின்றீங்களா?
2: முருகனோட அருள் எப்பவுமே.
0: ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. பாய் பாய் மிஸ்டர் முருகன். பாய் மிஸ்டர் ஜெகதீஷ் பாண்டியன். இன்னும் நிறைய சக்சஸ் உங்க லைஃப்ல வரப்போகுது ரெண்டு பேருக்குமே. தேங்க் யூ தேங்க் யூ. பாய், டேக் கேர்.
2: ஒன்னு சொல்லிக்கிறேன்,
0: சொல்லுங்க.
2: நம்பிக்கையோட இருங்க, நம்பிக்கை தன்னோட வந்துடும்.
0: அடடா அடடா அடா, பின்றாரியா பின்றாரியா. கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா இது ஒண்ணுதான். அது அவரே சொல்லி ரொம்ப அழகா வந்து முடிச்சிட்டாரு. எனிவேஸ், தேங்க்யூ. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் by Altavasul Group of Companies.
4: செழித்தையும் தமிழை ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். சில பேர் வந்து எப்படின்னா ஒர்க் வைஸாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்தவங்களா இருப்பாங்க. சில பேர் வந்து ஃபேமிலியில் எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் சரி அதை உடச்சிட்டு வெளியில் வருவாங்க. சில பேருக்கு வந்து வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கும், பட் அதையும் வந்து உடச்சிட்டு வெளியில் வருவாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ரகம், இது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கிரேட். ஸோ உங்களுக்கு நீங்களே ப்ரௌடாக ஒரு மெசேஜ், ஒரு ஹீலிங் மெசேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. உங்கள் பேர்? வெளியில வந்திருக்கீங்க நீங்க.
1: இல்ல, உண்மை சொல்ல போனா வந்துட்டு உண்மையே சொல்லிடலாம்ல.
0: ப்ளீஸ் சொல்லலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
1: இல்ல, நாங்க வந்துட்டு இந்த சவுத் சைடு, அதனால கொஞ்சம் நாங்க கொஞ்சம் பிளாக் கலர்ல இருப்போம்.
0: என்னங்க திராவிட கலர்?
1: வெளிநாடு வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் மாறிச்சு. இங்க வந்த போதும் ஆபீஸ்ல வேலை பார்த்தா எல்லாரும் சிகப்பா இருப்பாங்க, நம்ம மட்டும் கருப்பா இருப்போம். அது நேபாளியா எல்லாரோடும் சேர்ந்து. ஓ, இவங்க நம்மள எப்படா கிண்டல் பண்ணுவாங்க, காலா
0: காலாம்பாங்க.
1: இப்படா நம்ம இது பண்றது, ஈக்குவல் இது பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமா. அது வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ஆயிடுச்சு.
0: ஐயோ,
1: இப்போ சிறப்பா இருக்கணும்னா பேசுறதுக்கே
0: பயப்படுவேன். என்னங்க இது, சிறப்பா இருக்க போய் சொல்ற மாட்டான்றத விட ரொம்ப கொடுமையா இருக்குது.
1: புதுசா யாராவது வந்திருந்தா அந்த கருப்பா இருக்கு, நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் இதா இருக்கும். அதனால வந்து அவங்க எப்படி பேசுனா மைண்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்கன்னா என்னத்தை இவங்களோட நம்ம பெருசா வந்து காட்டிடுவோம்.

0: ஓகே ஓகே. ஆக்சுவலி கருப்பு அழகு, கருப்பு தான் அழகு, புரியுதா?
1: ஊருக்கு சும்மா போய் சொல்லி,
0: ஐயோ நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லா பெண்களுக்குமே வந்து கருப்பு, கருப்பு தான் வந்து பிடிக்கும். ட்ரெஸ்லையா இருக்கட்டும், அது வந்து நிறத்திலயா இருக்கும், ஒரு மனுஷனோட நிறத்திலயா இருக்கட்டும், நம்மளோட கலருங்க, நம்மளோட நிறம் அது இல்லையா? ஆமா, அதனால அதுல வந்து வருத்தப்படுறதுக்கோ அதெல்லாம் ஒண்ணுமே வந்து கிடையவே கிடையாது. நீங்க ஓவர்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, பழகிருச்சுன்னு, அது வந்து பெருமையா எடுத்துக்கோங்க. அது பழகிருச்சு வேற, பெருமையா நினைக்கிறது வேற. நம்ம பெருமையா தான் பாக்கணும் அதை. எல்லாருமே பிரவுன் பிளாக் அப்படிதான் நம்ம கலர், அதுல நம்ம பெருமைப்படுவோம். சரியா? ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி நான் கலரா இருந்தேன் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து நான் பார்க்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு கேமரா அப்பியரன்ஸுக்காக மட்டுமே தான் அது. சரியா? தேங்க்யூ தேங்க்யூ நீங்க கால் பண்ணதுக்கு. பாய் பாய் பாய் பாய். ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. நமக்கு நம்ம எப்பவுமே அழகுதான், கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க கருப்போ சிவப்போ நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்ற காம்ப்ளிமெண்ட்டை நம்ம எல்லாருக்குமே கொடுப்போம், வரப்போற காலங்கள்லயும் சரி இப்பவும் சரி அப்படின்றத ஒரு என் சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்டா நான் வச்சுக்கிறேன்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: என்னங்க எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண் இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரகம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் இது.
3: உனக்கும் கூட.
4: உங்க vacation shopping க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா where with pride.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ on time க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: பாய்.
0: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திரஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ இந்த நெய் சிலிர்த்து போனேங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளோட ஷோ இருக்கு. நீங்க பேசுற அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே நிறைய பேரோட மனசுக்குள்ள போயிட்டு ஒரு மேஜிக் வந்து பண்ணுது. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு. நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர், வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்களை
0: நீங்களே பார்த்து பரவாயில்லடா சாதிச்சிட்ட அப்படின்னு நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது?
1: என்னோட காலேஜ் டேத்துல நான் வந்து ஃபைனல் இயர்ல வந்து என்னோட டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேன்னு
0: நினைச்சேன்.
1: கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12 அரியர்.
0: ஓ மை காட்.
1: அத வந்து கடைசி செம்ல மொத்த அரியரையும் தூக்குனது என்னோட ஒரு எனக்குள்ளே நான் சியர் பண்ணிக்கிற ஒரு விஷயம்.
0: ஒரே அட்டெம்ப்ட்ல 12 அரியரை கிளியர் பண்ணிட்டீங்க?
1: ஆமா.
0: எப்படிங்க? வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். ஓகே ஓகே. பண்ணிட்டு
1: அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வந்து ஊர்ல சென்னையில ஒர்க் பண்ணேன். அப்புறம் அதே மாதிரி துபாயும் வருவேன் நினைக்கல, பட் ஆனா வந்து இன்னைக்கு துபாய் வந்து ஒரு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
0: ஓகே ஓகே, வெற்றிகரமாக. சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதான் மேடம், இப்ப எதா இருந்தாலும் ஒரு விஷயம் கத்துக்கிறதுனா அது வந்து ஃபர்ஸ்ட் யோசிப்போம், கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து அதை முடிக்கல நம்மளுக்கு
0: விளையாட்டுத்தனமா வந்து அரியர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, பட் அந்த ஒரு ஃபயர் மோட் உள்ளுக்குள்ள போனதும் இப்ப முடியலன்னா எப்ப நம்ம முடிப்போம் அப்படின்னு உங்களுக்குள்ள போயிட்டு ஒரு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களை துபாய்க்கு வந்து அனுப்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம வீர பிரகாஷ் எப்படி இருப்பார் அப்படின்றத நம்மளால யோசிக்க முடியுது. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரியா, இன்னும் நிறைய நிறைய வந்து நீங்க அச்சீவ் பண்றதுக்கு என்னோட விஷஸ். ஓகே ஓகே, பாய், டேக் கேர், டேக் கேர்,
1: பாய் பாய்
0: பாய். ஒரு டிகிரி நம்மளோட ஜென்ரேஷன்லேயே சில பேர் வந்து முதல் டிகிரி வாங்கினவங்க இருப்பாங்க. அதுக்கான பெருமை வந்து உனக்கு தான்ப்பா, நீ தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் வந்து வளர்த்திருப்பாங்க. அது ஒரு ப்ரெஷராக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம முடிச்சிருவோமான்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி நம்ம ஜென்ரேஷன்லேயே தான் ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெருமையாக இருக்கும் இல்லையா? நிறைய பேர் அது வந்து அது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது சாதாரண டிகிரியோ இல்லை பெரிய பெரிய டிகிரியோ, பட் அந்த ஒரு பெருமை, அது பெருமை தான். பேரண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு இல்லையா? அதுக்காவது அடிச்சு பிடிச்சி எப்படியாவது லைஃப்பில் ஜெயிச்சிடணும்டா, அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம ஜெயிக்கணும்டா அப்படின்னு எத்தனையோ பேர் ஸ்டில் நீங்கள் வந்து ஓடிட்டுருக்கீங்க. அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: நீங்க கோல்டு காயின் வின் பண்ணணுமா? அப்போ நீங்க எயின் கோல்டு வாலெட் அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் நடத்துற கோல்ட் ரஷ் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
4: எஸ் எயின் கோல்டு வாலெட்ல நீங்க as low as 1 dirhamல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க கோல்டு காயின் வின் பண்றதுக்கு இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர் போயிட்டு எயின் கோல்டு வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு KYC ஐ கம்ப்ளீட் பண்ணுங்க. அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து சென்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான்.
3: லாஸ்ட் டே டு என்டர் ஜூலை 6th. சீசன் சீஸ் அப்ளை.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ நீங்க கோல்டு வாங்குற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பா அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்க்கு நீங்க விசிட் பண்ணும் இல்லையா. ஸோ எப்பப்போ என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண்ணும் கருத்தும் பார்த்துட்டே நினைச்சுக்கோங்களேன். லாபம் யாருக்கு? நமக்கு தான். இந்த ஜூன் மாதம் முழுக்க அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்ல செம ஸ்பார்க்லிங் சம்மர் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்டு ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல ஃபிளாட் 40% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. டைமண்ட், ப்ரெஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் ஜுவல்லரிக்கு 40% டிஸ்கவுண்ட் இருக்கு. அண்ட் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரிக்கு 30% டிஸ்கவுண்ட் இருக்கு. அடடே, நல்ல ஆஃபரா இருக்குல்ல. மேலும் உங்களோட பழைய தங்கத்தை வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் மேக்ஸிமம் ரேட்டுக்கு. இந்த ஆஃபர் வந்து ஜூன் 1 ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜூன் 30 வரை மட்டுமே. நாளைக்கே போயிட்டு நீங்க விசிட் பண்ணுங்க அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், ஓகேவா? கராமா சென்டர் துபாயில. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் நல்ல சான்ஸ். நமக்கு தான் எப்படி சொல்றது, லாபம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எத்தனை பேரை லைஃப்ல மீட் பண்ணியிருக்கோம், நம்ம கிட்ட இருந்து ஓடி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்ற ஸ்டேஜுக்கு போனா கூட அவங்க கிட்ட நம்ம கொடுக்குற அட்வைஸ்ல வா லைஃபை வந்து வாழ்ந்து பார்க்கணுண்டா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு சீடை நம்ம போட்டுருவோம் இல்லையா, அதுல ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு. ஆஹா, நம்மளால எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பிரச்சனை நமக்கு ஹேண்டில் பண்ணவே முடியாது. பட் ஸ்டில் நம்ம இன்னைக்கு அதுக்கான ஒரு டேவா எடுத்துட்டு நம்ம எப்படி சேர பண்ணலாம், ஸோ நம்ம எப்படி நம்மளோட பயணம் இருக்கு இல்லையா, நம்ம வந்த பாதை இருக்கு இல்லையா, அதை திரும்பி பார்க்கும்போது நமக்கே வந்து வாவ் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் சொல்லவே மாட்டோம், ஐயோ நம்மளை எப்படி நம்மளே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு நமக்குள்ளே ஒரு தாட் இருக்குது. அதெல்லாம் இல்லை, ஒன்றை நீ ஃபஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணும், அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரையுமே பண்ணணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும் இல்லையா. உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டருக்காக தான் இன்றைக்கி முழுக்க, ஐ மீன் இந்த ஷோ முழுக்க இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ ஹலோ,
0: தங்களின் பெயர் என்ன?
1: பழனிராஜன்.
0: எப்படி இருக்கீங்க மிஸ்டர் பழனிராஜன்?
1: நல்லா இருக்கேன், அபுதாபில இருந்து பேசுறேன்.
0: ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க, நன்றி நன்றி. நீங்க சொல்லுங்க மிஸ்டர் பழனிராஜன்.
1: ஆக்சுவலி 2009 நான் வந்தேன் ஒரு லேபர் கான்ட்ராக்ட் கம்பெனில.
0: ஓகே.
1: அவங்க வந்து எங்க கான்ட்ராக்ட் வந்து ஒரு எம்பசிக்கு கான்ட்ராக்ட் ஆபீஸ் ஆயிட்டு இருந்தாங்க. அப்ப ரொம்ப கஷ்டப்படும், அப்ப 4:00 எந்திரிச்சு 6:00 டிராப் பண்ணிடுவாங்க. ஆனா எம்பசி 9:00 ஓபன் பண்ணுவாங்க.
0: ஓகே ஓகே.
1: 3 ஹவர்ஸ் வெளியிலே வெயிட் பண்ணுவேன், மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும்.
0: அச்சோ.
1: அப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவங்களா எம்பசில இருந்து நீ டைரக்டா இங்க வந்துருன்னு சொல்லி அவங்களா கூப்பிட்டாங்க. அப்ப நான் டைரக்டா எம்பசி விசா மாறிட்டேன் 2011.

0: சேலரி.
1: ஓகே ஓகே,
0: நல்ல பொசிஷன்ல இருக்கேன். இப்போ அம்பாசிடர் வீட்ல, அம்பாசிடர் வீட்ல டிரைவரா இருக்கேன்.
1: ஓகே ஓகே.
0: சோ அதனால நிறைய அச்சீவ்மெண்ட், ஃபேமிலி வீடு கட்டிட்டேன். ஒரே நேரத்துல எனக்கு ட்ரிபிளட் பேபிஸ்.
1: ஓ அப்படியா? ஓகே.
0: ஆமா ஆமா. அதுல நிறைய கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு 3 மந்த்ஸ் மதுரையில தான் மீனாட்சி மிஷன்ல வச்சு பார்த்து, அதுக்கு ஏற்பட்ட காசு செலவழிச்சு எல்லாமே இதனாலதான் வந்தது. இப்ப பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. 10 இயர்ஸ் ஆகுது.
1: ஓகே ஓகே. 3 பசங்க இல்ல? ஓகே ஓகே ஓகே.
0: 2 பசங்க, 2 பையன், 1 பொண்ணு.
1: வாவ், நீங்க ரொம்ப ரொம்ப பிளஸ்ட். தெரியுமா, பெண் குழந்தை உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே ஓகே மிஸ்டர் பழனி, நீங்க கால் பண்ணதுக்கு
0: ரொம்ப சப்போர்ட்.
1: அப்படியா? ஓகே ஓகே ஓகே ஓகே.
0: நான் ஆக்சுவலா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லா ஃபாதர்ட்ட பைசா கொடுத்துட்டு நான் எதுவுமே சேவ் பண்ணல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சேவ் பண்ணி.
1: ஒரு பொறுப்பு அப்படின்றது ஒன்னு வந்தது இல்லையா?
0: ஆமா ஆமா ஆமா, அது வைஃப்னால.
1: ஓகே
0: அவங்க எல்லாம் வீடு இடம் வாங்கினாங்க, அப்புறம் வீடு கட்டினாங்க, அப்புறம் குழந்தை செலவு எல்லாம் இப்ப போய் இப்ப ஓரளவு நல்லா இருக்கேன் லைஃப்ல.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
0: துபாயில வந்து பெர்மனண்டா நான் இதுவரை, அதாவது அதுக்கு முன்னாடி 16 வருஷமா தான் ஒரு பெர்மனன்ட் ஒர்க்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒழுங்கா வேலை பார்த்ததே இல்ல.
1: எங்கேயும்
0: இருந்தது இல்ல, எங்கேயும் ஒழுங்கா பெர்மனண்டா வேலை பார்த்ததே இல்ல. 10th படிச்சதோட அவரு படிக்கல.
1: ஓகே ஓகே,
0: அந்த மாதிரி போயிடுச்சு. இப்பதான் நல்லா இருக்கேன் லைஃப்ல.
1: நல்லா இருக்கீங்கல்ல? நிறைய நிறைவா நீங்க சொல்றீங்கல்ல, அவ்வளவுதான். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் நிறைய நிறைய நீங்க சந்தோஷமான விஷயங்கள்லாம் வந்து பாக்கணும். என்னோட விஷஸ். தேங்க்யூ மிஸ்டர் பழனிராஜன்.
0: தேங்க்யூ.
1: பை பை பை. தேங்க்யூ. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: ஹா நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வர?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க
4: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 திரஹம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம கூட பேச போற கடைசி லக்கி காலர், இன்னைக்கு ஷோட லக்கி காலர் யார், இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்
1: பிரியா.
0: எஸ் பிரியா தான் பேசுறேன். நீங்க நினைச்சு பார்க்கும் போது
1: சோ வந்து லைக் அப்பெல்லாம் இருப்பாங்கல்ல, இப்பயும் நிறைய பேர் இருக்காங்க, லைக் இந்த குழந்தையா பையனா இருக்கும் பையனா இருக்கும் அப்படி அப்படி. வந்து நாலாவதா பிறந்த பொண்ணு நானு.
0: சரி,
1: எங்க வீட்டுல வந்து மூணு அக்காவுமே அந்த அளவுக்கு படிக்கல.
0: ஓகே ஓகே.
1: ஐ மீன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டே நான் தான் என் வீட்டுல. சோ ஆக்சுவலா யாரையுமே வெளியில ரொம்ப, இப்ப ஹையர் ஸ்டடீஸ்க்கா இருக்கட்டும் ஒர்க் எதுக்குமே வந்து நான் இருந்த வில்லேஜ்ல இருந்து பொண்ணுங்க அந்த அளவுக்கு வெளில போனது
0: கிடையாது.
1: ஈவன் இப்போ நான் சொல்றது வந்து 2010-15 அந்த ரேஞ்ச்லயே.
0: ஓகே,
1: தமிழ்நாடு லைக் என்டையர் சவுத் இந்தியா ஃபுல்லாவே டிராவல்
0: பண்ணுவேன்.
1: அப்போ நான் எனக்குள்ள வந்து சொல்லிட்டது என்னன்னா, எங்கயோ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட விடாமுயற்சி.
0: எக்ஸாக்ட்லி 100%
1: வந்து லைக் எனக்கு என்ன படிக்க வச்சது ஃபுல்லாவே வந்து எங்க மாமா தான், அம்மாவோட தம்பி. சோ அது எப்படின்னா, நம்மளுக்கு நம்மளுக்காக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க, I have to do something for them.
0: Okay, okay.
1: அப்போ எனக்கு வந்து இன் ரிட்டர்ன் அப்போ நான் ஒர்க் போல எதுவுமே பண்ணலன்னப்ப என்ன என்னால அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா என்னோட ஸ்கோர்ஸ் மார்க்ஸ்.
0: Okay, okay.
1: சோ அது வந்து ரீசன் வந்துட்டு எனக்குள்ள இருந்த அந்த ஒரு லைக்
0: ஒரு ஃபயர்னே சொல்லலாம்.
1: எக்ஸாக்ட்லி.
0: ம்ம்.
1: சோ அது அண்ட் வந்து என்னோட விடாமுயற்சி. மத்தவங்களுக்கு என்ன சொல்ல
0: விரும்புறேன்னா,
1: லைஃப்ல வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துடும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணாம we have to find that.
0: Okay, namak nammle or twist vechikano illaya, nalla twist ah.
1: Yes, we have to find it. Like if we panna da namak idu set aagum and andha mari vandha na edukume yosik maten. Calculative ah yosikiradhu ipo financial andha mari yosikiradhu okay, but in the idu ipdi nama panna ka idu correct ah varuma, like ipo enakku work eh kuduthirukanga na நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறோமே இது நமக்கு செட் ஆகுமா, அந்த மாதிரி
0: போய் தான் பாப்போமே
1: பாப்போமே
0: அப்படின்னு
1: பண்ணிதான் பாப்போமே என்ன நடந்தாலும்
0: கிரேட் கிரேட் பிரியா. ஆக்சுவலி இந்த ஷோ முடியும் போது இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, நீங்கள் ஃபீல் பண்ணி மனசார சொல்ற விஷயத்த கேட்டு போகும்போது எனக்கு ரொம்ப நிஜமாவே ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ, கீப் ராக்கிங், கீப் ராக்கிங், இன்னும் நிறைய நிறைய நீங்க பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சோ மச். பை பை பை. ஸோ ஒரு டே முடியும் போது எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா சில பேர் வந்து பேசும்போது ஓகே நெக்ஸ்ட் டே வந்து விடியும் போது ஒரு ஒரு எந்த இருக்கணும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்னு தோணும்ல. லைக் இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெஸ்டான பேசின எல்லாருமே கொடுத்த ஒரு பெஸ்டான ஒரு மோட்டிவேஷன் வந்து இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. இது நம்ம ரேடியோவும் நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஏஸ், இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு ஷோ, சாரி நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு ஹாப்பியா இருக்கு மனசு. ஸோ உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஷோ பத்தின ஃபீட்பேக் பிரியா கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராம்ல ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன், அங்க வந்துட்டு டிஎம் பண்ணுங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் எஃப்எம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஃபாலோ மூலியமா எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போதும் சரி, நீங்கள் தனியாக ஒரு வாக்கிங் ஜாகிங் போகும்போதும் சரி, உங்கள் கூடவே நாங்கள் வருவோம், உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்போம். அண்ட் இப்போ எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைனா ப்ளீஸ் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. டைமுக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்து தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகிற ஒரு டேவாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ தூங்குங்க, ஓகே. அண்ட் மீண்டும் நம்ம சந்திப்போம் நாளைக்கு 8 to 11. அன்புடன் நான் என் கூட, எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கரூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரை சந்தித்து எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக சபாநாயகர் உடனடியாக அறிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய 25 எம்எல்ஏக்களில் எம் ஆர் விஜயபாஸ்கரும் ஒருவராவார். இதன்போது அவர்களின் கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறித்ததுடன் மீண்டும் அவர்கள் பழனிசாமியுடன் சமாதானம் ஆன போதிலும் கட்சி பதவி வழங்கப்படவில்லை. சில நாட்களுக்கு முன்பு எம் ஆர் விஜயபாஸ்கரை அதிமுகவின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமித்தார். ஆனாலும் கரூர் மாவட்ட செயலாளர் பதவி எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக கடும் அதிருப்தியில் இருந்த அவர் இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தன் கட்சியில் சேர்க்க முதல்வர் முயல்வது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றொரு நாள் மற்றொரு ராஜினாமா. இந்த சோஃபா மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அதிமுகவின் எம் ஆர் விஜயபாஸ்கர் 6வது எம்எல்ஏவாக இன்று பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் என்று உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆளும் கட்சியின் ஆள் பிடிக்கும் அரசியல் எந்த அளவுக்கு தீவிரமாகியுள்ளது என்பதையே இது காட்டுகின்றது என்று அவர் கூறினார். ஆட்சியமைக்க ஆதரவளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கையின்றி நிறுத்தாமல் எம்எல்ஏக்கள் கொள்வனவை தொடர்வது மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம் என்று அவர் குறிப்பிட்டார். தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன் என்று ஸ்கிரிப்ட் படி பொங்கிய முதல்வர் அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தனது கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். சோஃபா மாடல் அரசின் இந்த வாஷிங் மிஷின் அரசியலை தமிழ்நாடு பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றது. திணிக்கப்படும் இடைத்தேர்தல்கள் மூலம் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை தமிழக வெற்றிக் கழக அரசு மிரட்டுகின்றது என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும் என அவர் விமர்சித்துள்ளார். தனது போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் பயன்படுத்தியது போல் தக் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாவிக ஆட்சியை விமர்சிப்பதால் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீது வழக்கு, முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு வீட்டில் ரெய்டு. இப்படி விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது என்று முன்னாள் முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: சிபிஎஸ்இ 7, 8, 9 வகுப்புக்கான மும்மொழி திட்ட விதிகளில் தளர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது 7, 8, 9 வகுப்புகளில் பயிலும் மாணவர்கள் 10 வகுப்பை அடையும் போது 3வது மொழிக்கு தேர்வு எழுத வேண்டிய அவசியமில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் தற்போது 10 வகுப்பு பயிலும் மாணவர்கள் புதிய மும்மொழி திட்டத்தை பின்பற்ற வேண்டியதில்லை. மேலும் தற்போது 7, 8, 9 வகுப்பு பயிலும் மாணவர்கள் 10 வகுப்பை அடையும் போது 3வது மொழி தேர்வு எழுத வேண்டிய அவசியமில்லை. ஏற்கனவே 2 வெளிநாட்டு மொழிகளை பயிலும் 7, 8, 9 வகுப்பு மாணவர்கள் அதே மொழிகளை தொடரலாம். அதே நேரத்தில் அவர்கள் கூடுதலாக ஓர் இந்திய மொழியை கற்க அனுமதிக்கப்படுவார்கள். வகுப்புக்கு ஏற்ற பாட புத்தகங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட 8 பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றனர். அவர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாநிலங்களவைக்கு புதிதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கர்நாடக மாநிலத்தின் பிரதிநிதியாக மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லிகார்ஜுன கார்கி, மான்சிங் மெராமன் பார்மர், தருண் சுக், அல்கா சிங், ஜிதேந்திர மேக்ஜிபாய், ராஜேந்திர ஹீராலால் ஜெயின், எம் நாகராஜா, அதிகார மயும் சாரதா தேவி ஆகிய 8 உறுப்பினர்களுக்கு சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவை வளாகத்தில் பதவிப்பிரமாணமும் உறுதிமொழி ஏற்பும் செய்து வைத்தார். 2025 ஒப்பிடுகையில் 2026 இலங்கையின் ஒட்டுமொத்த அரசு வருமானம் குறையும் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2027 வெளியிடப்பட்ட நிதி மூலோபாய அறிக்கையின்படி மானியங்கள் உள்ளடங்கலாக ஒட்டுமொத்த அரசு வருமானம் 2025 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16.7% காணப்பட்டதுடன் அது 2026 15.8% வரை வீழ்ச்சியடையும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 2025 வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் மூலம் ஒருமுறை மாத்திரம் கிடைக்கப்பெற்ற வரி வருமான அதிகரிப்பை தொடர்ந்து வருமான சேகரிப்பு சாதாரண நிலைக்கு திரும்பியமையே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. 2022 பொருளாதார நெருக்கடி காலத்தில் அரசு வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.4% வரை வீழ்ச்சியடைந்திருந்ததுடன் அது உலகிலேயே மிக குறைந்த மட்டங்களில் ஒன்றாக அமைந்திருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி ஆளுமை கொள்கைகள் மற்றும் வருமான நிர்வாக சீர்திருத்தங்கள் காரணமாக வரி அடிப்படை விரிவடைந்துள்ளதுடன் வரி ஏய்ப்பு மற்றும் வரி இழப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மத்திய கிழக்கின் புவிசார் அரசியல் சூழ்நிலைகள், உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி சந்தையில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் காரணமாக எதிர்காலத்தில் அரசு வருமான இலக்குகளை தக்க வைத்துக் கொள்வது சவாலாக அமையலாம் எனவும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிடையிலான விமான சேவைகள் மீண்டும் தொடங்கின. பல மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிடையிலான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருநாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து பயணிகள் மற்றும் விமான நிறுவனங்கள் மீண்டும் சேவையில் ஈடுபட தொடங்கியுள்ளன. விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டதன் மூலம் இருநாடுகளுக்கும் இடையிலான பயணம், வர்த்தகம் மற்றும் மக்கள் நடமாட்டம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவாக உலகின் முதல் இன்க்ளூ கோயின் அபுதாபியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. குறைந்த எண்ணிக்கையில் வெளியிடப்படும் இந்த இன்க்ளூ கோயின் மூலம் கிடைக்கும் நிதி சமூக உள்ளடக்கத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் மற்றும் ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பராமரிப்பு, ஆதரவு மற்றும் சேவைகளை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும். சமூகத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்பை உறுதி செய்வதுடன் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் கொண்ட நபர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய முயற்சி தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். துபாயில் செயலி அடிப்படையிலான பகிரப்பட்ட மினி பேருந்து சேவைக்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய் நகரில் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி அடிப்படையிலான பகிரப்பட்ட பேருந்து சேவையை இதுவரை 193,000 அதிகமான பயணிகள் பயன்படுத்தியுள்ளதாக ஆர்டிஏ தெரிவித்துள்ளது. இந்த சேவை ஒரே திசையில் பயணிக்கும் பயணிகள் முன்பதிவு மூலம் ஒரே வாகனத்தில் பகிர்ந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது துபாயில் அதிகரித்து வரும் நெகிழ்வான மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த போக்குவரத்து தேவையை பிரதிபலிப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஷார்ஜாவில் வணிகத்துறைக்கு ஆதரவாக புதிய ஊக்கத்தொகை மற்றும் கட்டண குறைப்பு திட்டத்தை ஷார்ஜா போலீசார் அறிவித்துள்ளனர். ஷார்ஜா நிறைவேற்று கவுன்சில் எடுத்த தீர்மானத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இது ஷார்ஜாவின் பொருளாதார சூழலை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செயற்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு அனுமதி புதுப்பிப்பு கட்டணத்தில் 50% குறைக்கப்பட்டுள்ளது. விதிமீறல் மற்றும் அபராத தொகைகளில் 50% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு அமைப்பு சந்தா கட்டணங்களில் 50% குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வணிகங்களுக்கான கூடுதல் கட்டணச் சலுகை பயிற்சி கட்டணத்தில் 20% குறைக்கப்பட உள்ளதாக ஷார்ஜா போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் மூலம் வணிக நிறுவனங்களுக்கு செலவு சுமை குறைந்து முதலீடு மற்றும் வணிக செயற்பாடுகள் மேலும் ஊக்குவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை தோஹாவில் நடைபெறும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் தொடர்பான முக்கிய சந்திப்பு நாளை கத்தாரின் தோஹாவில் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் யார் பங்கேற்கின்றார்கள், என்ன விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது என்பது தொடர்பாக அவர் கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை. அமெரிக்கா ஈரான் உறவில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு இருநாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் முக்கிய முன்னேற்றமாக அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கத்தாரில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள 6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஈரானிய நிதி விடுவிக்கப்படும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் வார இறுதியில் அரேபிய வளைகுடா பகுதியில் நடைபெற்ற தாக்குதல்களால் பேச்சுவார்த்தை சவால்களை எதிர்கொண்ட சூழலில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த நிதி விடுவிப்பு குறித்து வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ள ஈரானின் மிக உயர்மட்ட அதிகாரி ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்க அதிகாரிகள் கத்தாரில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் எந்த நிதியும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை நியூசிலாந்து கைப்பற்றியது. இன்று நிறைவுக்கு வந்த 3வது மிருதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 160 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து கைப்பற்றியது. இன்றைய போட்டியில் 373 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இங்கிலாந்து அணி 212 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் நியூசிலாந்து 438 ஓட்டங்களை பெற இங்கிலாந்து 354 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. நியூசிலாந்து 2வது இன்னிங்ஸில் 288 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது. போட்டியின் ஆட்ட நாயகனாக டொரில் மிச்சேல் தேர்வானார். தொடரின் நாயகனாக ஜாஃப்ரா ஆர்ச்சர் தேர்வானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
1: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
2: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய்.
3: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: You believe devil.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? கதை போமா?
2: கதை போமா? With Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் தமிழ் 89.4

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் மேக்கிங் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams off.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ποιες θα μου λέτε το ναι. Rolex. Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: பண்ணி
1: பல்ல உடைப்பேண்டி
0: வீட்டுல அண்ணன் கொண்டவர்
1: தலையில.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன.